அருள்மணி மாலை தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது அகத்தினில் எனத் தொடங்கும் அம்மன் பாடல், பாம்பே ஜெயஸ்ரீயின் குரலில். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில்.

அம்மன் பாடல்களில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது சின்னஞ்சிறு பெண் போல் என தொடங்கும் பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களின் குரலில்.

தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களுக்கு இனிய காலை.

0: வணக்கம். புலரும் இந்த காலை பொழுது நம் அனைவருக்கும் வல்லமை தரவல்லதாய், வெற்றிகளை தரவல்லதாய் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி துவங்குவோம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி தரும் பக்தி பாடல்கள் வாயிலாக
1: அருள்மணி மாலை
0: நிகழ்ச்சி துவக்கும் நேரம் 6:15. முழு முதற் கடவுளான அந்த விக்னேஸ்வரனின் புகழ்பாட கேட்கலாம். வீரமணி ராதா குரல்களில், உளுந்தூர்பேட்டை சண்முகம் வரிகளில், வீரமணி சோமு இசையமைப்பில்.

தோறும் சக்தி வழிபாடு செய்யப்படும் இந்த ஆடி மாதத்தில் அந்த அம்மன் அருள் புகழ் ஒலிக்க கேட்கலாம். எல்ஆர் ஈஸ்வரி குரலில் திருப்பத்தூர் ராஜு வரிகளில் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைப்பில்.

சூலமங்கலம் சகோதரிகள் குரலில் அந்த சண்டி மாதாவின் புகழ் ஒலிக்க கேட்டோம். சண்டி மாதா என்பவர் தீய சக்திகளை அழித்து பக்தர்களை காக்கும் துர்காதேவியின் உக்கிரமான மற்றும் கருணை நிறைந்த வடிவமாகும்.

அஷ்டலக்ஷ்மிகளில் ஒருவரான தைரியலக்ஷ்மி என்றும் வீரலக்ஷ்மி என்றும் போற்றப்படும் அம்மனின் புகழ் ஒலிக்க கேட்டும். தைரியலக்ஷ்மி என்பவர் மனிதர்களுக்கு வாழ்வில் வரும் சோதனைகளை சமாளிக்க தேவையான தைரியம், மன உறுதி மற்றும் வலிமையை அளிக்கும் தெய்வமாக கருதப்படுகிறார். எஸ் ஜானகி குரலில் புத்தநேரி சுப்பிரமணியம் எழுதிய பாடல் ஒலிக்க கேட்டும். எல் கிருஷ்ணன் இசையமைப்பில்

கந்தனின் கடைக்கண் நமது பக்கம் கவலைகள் நமக்கே நெஞ்சே நெஞ்சே வருவது வரட்டும் அஞ்சேல் தந்தையும் மகன் போல் தத்துவம் கற்றான் என்ற பின் எல்லாம் அவனே என்று சொல்லிச் சென்றது நாம் கேட்ட அந்த பாடல் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் குரலில் வெம்பத்தூர் கிருஷ்ணன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்திருந்தார் எம் ரங்காராவ். நாம் பக்தியோடு இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு முருகன் அருள் வழங்கும் பாடல் ஒலிக்க கேட்கலாம். பி. சுசீலாவின் குரலில் ரகுவின் இசையமைப்பில்

சிவபெருமான் மற்றும் விஷ்ணுவின் அவதாரமான மோகினி அவதாரமான அந்த ஐயப்பன் தர்மசாஸ்தா மணிகண்டன் என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் ஐயப்பனின் புகழ் ஒலிக்க கேட்டோம். கே ஜே யேசுதாஸ் குரலில், ஆலப்புழா ரங்கநாத் இசையமைப்பில்.

உண்மையான அன்பின் மூலமாக அந்த இறைவனை அடைய முடியும் என்று சொல்லி சென்றது நாம் கேட்ட அந்த பாடல். ஜிக்கி குரலில், ஏ ஜே அடைக்கலராஜ் வரிகளில், எம் ஏ தம்புராஜ் இசையமைப்பில்.

0: பிரார்த்தனை செய்வதில் ஒருபோதும் சலிப்படைய வேண்டாம். காரணம், நாம் நினைக்காத நேரத்தில் நினைக்காத விதத்தில் நாம் வணங்கும் அந்த இறைவன் நமது பிரார்த்தனைக்கு விடையளிப்பார் என்று சொல்லி சென்றது நாம் கேட்ட அந்த பாடல் ஷாஹுல் அமீத் குரலில்.
1: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் சாரங்கியின் நாதம் மனதின் மொழி.
2: திரைப்பட காட்சிகளுக்கு உயிர் கொடுத்த பின்னணி இசையில் சாரங்கியின் நெகிழ்வான நாதத்தை மீட்ட கலைஞர் மனோன்மணி.
3: எம்புட்டு இருக்குது ஆசை மேல அத காட்ட போற.
2: திரைப்பட இசையின் மறைக்கப்பட்ட தருணங்கள், சாரங்கியின் தனித்துவம், இசை பயணத்தின் இனிய நினைவுகள் அனைத்தையும் மனம் திறந்து பகிர்ந்து கொள்கிறார் சாரங்கி இசை கலைஞர் மனோன்மணி அவர்களுடன் மனம் வருடும் நேர்முகம்.
1: இசையும் நானும், இது இசையை நேசிக்கும் இதயங்களின் சங்கமம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனோன்மணி அவர்களுடன் இணைந்திருங்கள். இனிமை நிறைந்த இசை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
0: நாம் இதுவரை பக்தியுடன் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
4: அருள்மணி மாலை.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 6:45 மாநில செய்திகள்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் நேற்று இரவு அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், கடந்த 2.5 மாதங்களில் இது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலனை உறுதி செய்ய மறுதேர்வு உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது சிறிய பிரச்சினை அல்ல என்றும் இதை அரசு தீவிரமாக எடுத்துக் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார்.

0: உள்ளார். விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு தாம் உத்தரவிட்டதாகவும் அதன் வரைவு அறிக்கை தன்னிடம் சமர்ப்பிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இன்று நடைபெறவுள்ள அமைச்சரவைக் கூட்டத்தில் வினாத்தாள் கசிவு சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு கடும் தண்டனைக்கான விதிகள் குறித்தும் விரைவு நீதிமன்றங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இறுதி வடிவம் கொடுக்கப்பட்ட பின் இதுகுறித்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்று திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இந்தியா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி தொடர்பான அறிமுக கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அவர், இந்த மாநாடு நவம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை புதுதில்லியில் நடைபெறும் என்று கூறினார். இதனை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த மாநாடு நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் ஒரு முக்கிய நிகழ்வு என்று அவர் குறிப்பிட்டார். இத்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக அவர் தெரிவித்தார். புதைப்படிவம் அல்லாத பொருட்களில் இருந்து மேற்கொள்ளப்படும் மின் உற்பத்தி 2014ஆம் ஆண்டில் 75 GW இருந்தது என்றும் தற்போது அது 298 GW அதிகரித்துள்ளது எனவும் தெரிவித்தார். விரைவில் இது 300 GW எட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் சூரிய மின்சக்தி வீடுகள் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளின் எண்ணிக்கை 50 லட்சத்தை நெருங்கியுள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். தமிழகத்தில் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களின் குறைகளை களைய தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் விடுதிகளில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விடுதி காப்பாளர்கள் தவறு செய்வது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார்.
1: மாணவர்களுக்கான அந்த உணவு தரமா இருக்கணும், அதுக்காக தான் நம்ம நிதி ஒதுக்குறோம், அதுக்காக தான் நம்ம வந்து அந்த மாணவருடைய கல்வி வந்து மேம்படுத்த வேண்டியது இருக்கு. அவங்க படிக்கணும்னா அவங்க நல்ல உணவு வந்து இருந்தாதான் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும், ஸ்ட்ரென்தனா இருந்தாதான் அவங்க வந்து படிப்புல கவனம் செலுத்த முடியும். 3 விடுதிகளை நம்ம வந்து ஆய்வு செய்யறோம், அது சில குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிறது எந்த மட்டக்கட்டும் இல்லை. அதனால அந்த குறைகளை வந்து நாங்க கேட்டறிஞ்சு சரி செய்வதற்கு மாணவர்கள் நலன் கருதி இதெல்லாம் செய்யணும் கூட இல்லைன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறத எந்த மாற்றுக்கட்டும் இல்லை. தமிழ்நாடு முழுக்க விடுதி காப்பாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மாணவர்கள் சின்ன குறை சொன்னாலும் அந்த குறைகளை வந்து உடனடியாக அவங்க வந்து நிவர்த்தி செய்யணும்.
0: அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாம்பு கடித்து காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் சிகிச்சை தாமதமானதால் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் திருச்சி அரசு மருத்துவமனையில் மூதாட்டி ஒருவரின் கால் விரலை எலி கடித்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணமான அதிகாரிகள் மீது தவிக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மருத்துவமனைகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தவிக ஆட்சியில் காவல் மரணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட்டு யார் தவறு செய்திருந்தாலும் பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு முகாம் பொள்ளாச்சியில் 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம் உள்ளிட்டவை குறித்து பொதுமக்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. நேற்று நடைபெற்ற நிறைவு நாள் நிகழ்ச்சியில் போதைப்பொருள் இல்லாத இந்தியா இயக்கம் தொடர்பான உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்று உறுதிமொழி ஏற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களிலும் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. பிற மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு, கரூர், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரி செய்திகள். பிரான்சில் லேஜ் பகுதியில் கடும் காட்டுத்தீ காரணமாக 20,000-க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் 215,000 ஊராட்சிகளில் பாரத் நெட் திட்டத்தின் கீழ் இணையதள இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் திரு பெம்மசாணி சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கவிஞர் கண்ணதாசனின் 100 ஆண்டு விழாவையொட்டி சாகித்ய அகாடமி சார்பில் செப்டம்பர் மாதம் திருச்சியில் நினைவு கருத்தரங்கம் நடத்தப்பட உள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 632,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விரைந்து முடிக்கும் வகையில் மேலும் 2 மரபணு பரிசோதனை ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு தெரிவித்துள்ளது. முல்லை பெரியாறு அணையில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் தலைமையில் பருவமழை முன்னேற்பாடு தொடர்பாக நேற்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. சிவகாசியில் புதிய வழித்தடத்தில் அரசு பேருந்து சேவையை மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தொடங்கி வைத்தார். விழுப்புரத்தில் குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு குறித்து தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாநகராட்சியில் கடைகளில் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது 240 கிலோ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சூரிய சக்தி திட்டங்களை உலக வங்கியின் நிதியுதவியுடன் செயல்படுத்துவது குறித்து சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் அந்த வங்கியின் அதிகாரிகளுடன் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்தி. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. ஹராரேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. இரு அணிகளுக்கும் இடையிலான 2020 கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனங்களில் முழுமையான கொண்டாட்டம் கொண்டு வரதுக்காக நம்ம விவித் பாரதி தமிழ் FM 102.3 இன்னைக்கு என்னெல்லாம் நிகழ்ச்சிகள் இருக்கு அப்படிங்கறத நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு காலையில 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி இருக்குது. அதுக்கப்புறம் 8 மணிக்கு உங்கள் விருப்பம் அப்படிங்கிற நிகழ்ச்சி, அதாவது நேர்களாக நீங்கள் கடிதங்கள் வழி உங்களுக்கு விருப்பமான பாடல்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப, உங்கள் பெயர்களோடு கூட நீங்கள் விரும்பின பாடல்களை ஒலி உலா செய்யக்கூடிய நிகழ்ச்சி இது. அதுக்கப்புறம் காலை 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா கலக்கல் அரங்கம் அப்படிங்கிற கேம் ஷோ இருக்குது. 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிறதும், இதுவும் வந்து நேர்களாக நீங்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இன்னைக்கு என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் நாம் கேட்க, அதற்கு நேர்களாக நீங்க வந்து தொலைபேசியில் வந்து அதற்கான விடைகள் சொல்லலாம். தொலைபேசி எண்கள் என்னென்னு

சொல்கிறோம், குறிச்சுக்கோங்க. 2 9 5 2 0 8 5 3 இது ஒரு எண். 2 8 3 8 9 8 7 1 இது மற்றும் ஒரு எண். விவித் பாரதியோட எல்லா கேம் ஷோஸ்க்குமே இதுதான் நம்பர். அதனால் எல்லா கேம் ஷோஸ்லுமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலை 11 மணிக்கு என்றும் இனியவை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் 1950 60 70 இந்த காலகட்டங்களில் வெளிவந்த பாடல்கள் உங்களுக்காக ஒலியுலா வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் மதியம் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1980 முதல் 90 வரை வெளிவந்த பாடல்கள் உங்களுக்காக விவித் பாரதியில் தினம்தோறும் நீங்கள் கேட்டு மகிழலாம். அதுக்கப்புறம் மதியம் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நேர்களாக நீங்கள் நாம் முன்னாடி சொன்ன தொலைபேசி எண்களில் வந்து உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்க உடனுக்குடன் அதை வந்து வானொலி மூலமாக கேட்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த பாடல் உங்கள் சாய்ஸ். மதியம் 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டைல் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. 3 மணிக்கு வர்ணஜாலம் அப்படிங்கிற நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். 5 மணிக்கு பூந்தன்றல் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு பக்தி மாலை. 6:40 என் விருப்பம். 7 மணிக்கு திரைகானம் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. 7:30 நம்மை சுற்றி அப்படிங்கிற தலைப்பில் சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் தருபவர் பி சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும். 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:00 இசையும் நானும் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. இதில் வந்து சாரங்கி இசைக்கலைஞர் மனோன்மணி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ராதா கிரிதரன். அதுக்கப்புறம் 9:00 இரவு 9:00 பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 9:15 என் இனிய பொன்னிலாவே அப்படிங்கிற நிகழ்ச்சி. 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. 11:00 மனசு மயங்கக்கூடிய இதமான பாடல்கள் உங்களுக்காக ஒலி உலாவர இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்டாருங்க நம்ம விவித் பாரதி தமிழ் FM 102.3.

0: தமிழ்எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூத்தி ரெண்டு புள்ளி மூணு பாட்டுக்கு இட்டான் டாலு.

0: 92.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 எஃப்எம்மில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாம இப்ப கேட்க போற இந்த நிகழ்ச்சி
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி துவங்குற

நேரம் 7:40. நேர்மறையான எண்ணங்களுடன் நாளை துவங்குவோம். இந்த நாள் நிச்சயமாக நம் அனைவருக்கும் நல்ல பொழுதாக நன்மையாக இருக்கும் என்று நம்புவோம். இலக்கை நோக்கி நகரும் நமக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் வேண்டுவோம்.

மூக்குத்தி அம்மன் அப்படிங்கிற படத்துலேருந்து அருணா சாய்ராம் குரலில், பா விஜயோட வரிகளில் கிரீஷ் கோபாலகிருஷ்ணனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.

0: அரண்மனை 4 அப்படிங்கிற படத்துலேருந்து அருணா ரவீந்திரன், மகாலிங்கம் இவங்களோட குரல்களில் முத்தமிழோட வரிகளில் ஹிப்ஹாப் தமிழாவோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: 102.3
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
3: போலீஸ்
4: மிஸ் சீமா?
3: ஆமாங்க.
4: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
3: நான் என்ன பண்ண?
4: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கீங்க.
3: டிஜிட்டல் அரெஸ்டா?
4: 1,00,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
3: இவ்ளோ பணமா?
4: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
3: ஜெயிலுக்கு நீதான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
4: என்ன
3: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
5: ஹலோ மம்மா.
3: ஹாய்.
6: RBI சொல்கிறது
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: விவித் பாரதி தமிழ் FM 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. ஃபேஸ்புக் அதாவது முகநூலில் நாம் வந்து ஒரு கேள்வி போட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னாக்கா, ஒரு அரசனோட கிரீடத்தில் பதிக்கப்படும் மணிக்கல் இதை குறிப்பிடக்கூடியது. கூடவே சீவகன் அப்படிங்கிற அரசனை மணிமுடியாக்கி எழுதப்பட்ட வரலாறு, இந்த ரெண்டுத்தையும் குறிப்பாக வச்சு தலைப்பாக

கொண்ட ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று எது அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம கேட்டிருக்கோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற ஃபேஸ்புக் முகநூல் பக்கத்தில் இந்த கேள்வி போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதற்கான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னாக்க வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி முடிவடையறதுக்கு முன்னாடி, அதாவது காலை 8 மணிக்கு முன்னாடி உங்களோட பதில்களை போட்டுட்டீங்க அப்படின்னாக்க சரியான விடை என்ன அப்படிங்கிறது, யார் யாரெல்லாம் சரியான விடைகள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்க முடியும்.

அயலான் அப்படிங்கிற படத்துலேருந்து ஹிருதய் கட்டானி, நரேஷ் ஐயர் இவங்களோட குரல்களில், விவேக்கோட வரிகளில், ஏஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.

0: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியை நாம வந்து காலை 7:15 செய்தி அறிக்கையை கேட்டுட்டு நாம தொடர்ந்து கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 7:15 தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹெல் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ருமேனியா சென்றுள்ள அவர் புகாரெஸ்டில் அந்நாட்டு அதிபர் திரு நிக்கோச டேனுடன் பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பை தொடர்ந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், கல்வி, விளையாட்டு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பாக 3 புரிந்துணர்வு

0: ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்கின. பின்னர் பேசிய குடியரசுத் தலைவர், இரு நாடுகளும் கடந்த 20 ஆண்டுகளாக வலுவான நல்லுறவை பேணி வருவதாக குறிப்பிட்டார். கடந்த சில ஆண்டுகளில் இது மேலும் வலுவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 3 ஆண்டுகளில் இருதரப்பு வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ருமேனியா உடனான வர்த்தகத்தை மேலும் அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார். மருந்து பொருட்கள், சுகாதாரம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமை ஹைட்ரஜன், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். புகாரெஸ்டில் இன்று நடைபெறும் இந்தியா ருமேனிய வர்த்தக மையக் கூட்டத்தில் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்ற உள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு JP Nadda தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் கூட்டம் சண்டிகரில் நேற்று நடைபெற்றது. இதில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய திரு நட்டா, இந்தியாவில் கடந்த 12 ஆண்டுகளில் சுகாதாரத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களை எடுத்துரைத்தார். தொற்றும் நோய்கள் மற்றும் தொற்றா நோய்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், இந்த சூழலில் நோய்களை கட்டுப்படுத்த வலுவான சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். பொது சுகாதார சவால்களை முன்கூட்டியே கணித்து அவற்றை திறம்பட எதிர்கொள்ள பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். காசநோய் பாதிப்பில் உலக அளவில் பிரிக்ஸ் நாடுகள் கிட்டத்தட்ட 50% கொண்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நோயை ஒழிக்க இந்தியா தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும், பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பதன் மூலம் இந்த முயற்சியில் விரைவான முன்னேற்றத்தை அடைய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மருந்து பொருட்கள் தொடர்பான ஒத்துழைப்பு, சுகாதார தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றையும் அதிகரிக்க இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக திரு JP Nadda கூறினார். அதனைத் தொடர்ந்து இக்கூட்டத்தில் 16வது பிரிக்ஸ் சுகாதார அமைச்சர்கள் பிரகடனம் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிலிப்பைன்ஸ் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஆசியான் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க மணிலா சென்ற அவர் அந்நாட்டு அதிபர் திரு ஃபெர்டினாண்ட் மார்கோஸை சந்தித்து பேசினார். இந்தியா பிலிப்பைன்ஸ் ஒத்துழைப்புக்கான செயல் திட்டத்தை வலுப்படுத்துவது குறித்து அவருடன் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். நெதர்லாந்து வெளியுறவு அமைச்சர் திரு டாம் பெரன்சன், இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர் திரு மிலிபேண்ட், ஓமன் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் பதர் பின் ஹமத் ஆகியோரையும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். 167வது வருமான வரி தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. 1860ஆம் ஆண்டு வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் July 24 இந்தியாவில் வருமான வரி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பங்கேற்க உள்ளார். சென்னையில் வருமான வரித்துறை சார்பில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொள்ள உள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரம் தொடர்பாக எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் பேச்சு நடத்த அரசு தயாராக உள்ளது என்றார். அந்த பேச்சுவார்த்தையில் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு நட்டாவுடன் இணைந்து தாம் பங்கேற்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். மாணவர்களின் நலனுக்காக அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார். பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாக கடந்த 24 மணி நேரத்தில் 4 முறை மாணவ பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் நலன் கருதி சுமூக தீர்வை எட்டும் வகையில் பேச்சுவார்த்தைக்கு மாணவர்கள் முன்வர வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் கடும் நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அளித்துள்ள உறுதிமொழிகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இவற்றை கருத்தில் கொண்டு மாணவர்களும் இளைஞர்களும் செயல்பட வேண்டும் என்று திரு ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக கடந்த 26 நாட்களாக

0: உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சு நேற்று இரவு தமது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் நேரில் சென்று மத்திய அரசு தரப்பில் உறுதிமொழிகளை வழங்கியதை அடுத்து அவர் உண்ணாவிரத போராட்டத்தை திரும்ப பெற்றார். இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், வன்முறைக்கு இடமளிக்காத வகையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முன்னதாக உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி சோனம் வாங்சுவை கேட்டுக்கொண்டிருந்தார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹைல் கூறியுள்ளார். மும்பையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரத் கூட்டுறவு டாக்ஸி சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸுடன் இணைந்து அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய திரு முரளிதர் மொஹைல், கூட்டுறவு இயக்கத்தில் முன்னோடி மாநிலமாக மகாராஷ்டிரா விளங்குவதாக தெரிவித்தார். மத்தியில் கூட்டுறவு அமைச்சகம் தொடங்கப்பட்ட பிறகு நாடு முழுவதும் இத்துறையில் வளர்ச்சி அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். நாட்டில் 2 லட்சம் புதிய கூட்டுறவு சங்கங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதில் 40,000 சங்கங்கள் ஏற்கனவே தொடங்கப்பட்டு விட்டதாக அவர் குறிப்பிட்டார். கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்க 3,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு முரளிதர் மொஹைல் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், தில்லி மற்றும் குஜராத்தை தொடர்ந்து மகாராஷ்டிராவிலும் பாரத் டாக்ஸி சேவை தொடங்கப்பட்டிருப்பதாக கூறினார். இதன் மூலம் போக்குவரத்து துறையிலும் கூட்டுறவு செயல்பாடுகள் வலுவடையும் என்றும் திரு பட்னாவிஸ் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் நாடுகளின் பேரிடர் மேலாண்மை அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் 2028 வரையிலான செயல் திட்டத்தை விரைவுபடுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்படவுள்ளது. குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பஞ்சாப், உத்தராகண்ட், ஒடிசா ஆகிய மாநிலங்களிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே குஜராத்தின் பல்வேறு பகுதிகளை தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மழை பாதிப்பு குறித்து முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் நேற்று உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மழை நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அப்போது திரு நரேந்திர மோடி உறுதியளித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்று போட்டிகளை தொடங்கி வைத்தார். இதில் தொடக்க விழாவில் இந்தியாவின் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்கோஹேன் ஆகியோர் தேசிய கொடியுடன் அணிவகுப்பில் பங்கேற்றனர். 10 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 74 காமன்வெல்த் நாடுகள் பங்கேற்றுள்ளன. இந்நிலையில் குத்துச்சண்டையில் இந்தியாவின் லவ்லினா போர்கோஹேன் நேரடியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்று இந்தியாவுக்கு 1வது பதக்கத்தை உறுதி செய்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹைல் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. வணக்கம் தமிழ்நாடு. நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கோம். அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த படத்துலேருந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற படத்துலேருந்து அறிவு அவங்க எழுதி கானா பாலச்சந்தரோட பாடின பாடல் இது. கோவிந்த் வசந்தாவோட இசையமைப்பில் இந்த பாடல்.

0: பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. ஃபேஸ்புக்கில் ஒரு கேள்வி நம்ம ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருந்தோம். என்ன கேள்வின்னு கேட்குறீங்க அப்படின்னாக்கா, ஒரு அரசனின் கிரீடத்தில் பதிக்கப்படும் மணிக்கல் மற்றும் சீவகன் என்ற அரசனை மணிமுடியாக்கி எழுதப்பட்ட வரலாறு, இவற்றை தலைப்பாக கொண்ட ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று, காப்பியம் பேர் எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாம் ஃபேஸ்புக், அதாவது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற முகநூலில் நாம் கேள்வியாக பதிவு போட்டிருக்கோம். ஸோ இதற்கான விடைகள் வந்து நிறைய நேர்கள் ஆல்ரெடி போட்டாச்சு. இன்னும் உங்களுக்கு போடலை அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து காலை 8 மணிக்கு முன்னாடி, அதாவது வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி முடிவடைகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் உங்கள் விடைகளை போட்டாச்சு அப்படின்னாக்கா என்ன விடை அப்படிங்கிறது, யார் யாரெல்லாம் சரியான விடைகள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்க முடியும்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: अरे मोहन भाई, काफी बिजी लग रहे हो.
3: मैं सोच रहा हूँ कि बिजनेस शुरू करूँ. एक एजेंट ने कहा कि मुद्रा लोन जल्दी सैंक्शन करवा देगा, बस प्रोसेसिंग फीस और लीगल फीस देनी होगी. पेमेंट लिंक भी भेजा है.
2: अरे मोहन भाई, प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता है. धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं.
3: सच?
2: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो. सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें.
3: समझ गया.

0: பிரதர் அப்படிங்கிற படத்துலேருந்து யோகி சேகர், சுனிதா சாரதி இவங்களோட குரல்களில், விக்னேஷ் ராமகிருஷ்ணாவோட வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு கேள்வி போட்டிருக்கோம். அதற்கான விடைகளை வந்து நிறைய நேயர்கள் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நிறைய நேயர்கள் வந்து காலையிலேருந்து நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் காலை வணக்கம், நிகழ்ச்சிகள் சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்க, அப்பர்ணா நகர் மூர்த்தி, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மேட்டுப்பட்டி கண்ணன், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரோசையா, அதுக்கப்புறம் பட்டாளம்லேருந்து அப்துல் ஜலீல் அவங்க, பாலசண்முகம் அவங்க போட்டிருக்காங்க நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி அவங்களும் போட்டிருக்காங்க, சாந்தி ரமேஷ், பிரபாகரன், டிநகர் ரங்கராஜன் போட்டிருக்காங்க, நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் மதுரை சோ சண்முக சுந்தரம், சூளை ரீஜா மனோகரன் அவங்க வந்து அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் வந்த பாடல்களை குறிப்பிட்டு அந்த பாடல்கள்லாம் பக்தி பரவசத்தில் ஆழ்த்து

0: எது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. மேலப்பேடு தயாலன், அதுக்கப்புறம் முகமது மியான் இவங்கெல்லாம் வந்து காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்க வந்து பதாகை சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவங்க வந்து அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பர்வத வர்தினி அவங்க, அதுக்கப்புறம் போரூர்லேருந்து பொன்ராஜ், மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், கௌசல்யா தண்டபாணி அவங்க, ஹேமலதா அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கமலா வரதன், மந்திரமூர்த்தி ஆச்சாரி நாகர்கோவில்லேருந்து அன்புராணி, கனகராஜ் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து அவர் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் சங்கர் டெய்லர் சேந்தமங்கலத்திலேருந்து, தேனி ஹரிராம் அவங்க போட்டிருக்காங்க இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் சிறப்புற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பிரபு அவங்க, அதுக்கப்புறம் ஒரே நேரே நிறைய போட்டுட்ருக்காங்க. ஓகே, ராஜமாணிக்கம் கோபி, அதுக்கப்புறம் சேகா அவங்க, இந்த மாதிரி நிறைய நேயர்கள் வந்து காலை வணக்கம் சொல்லிட்டு காலையிலேருந்து நம்மளோட நிகழ்ச்சிகள் கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களோட இந்த ஊக்குவிப்பான வார்த்தைகளை எங்களோட எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் போடுவீங்கன்னு நம்புகிறோம். ஸோ இன்னொரு தடவை வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நாம் என்ன கேள்வி கேட்டிருக்கோம் முகநூலில் அப்படிங்கிறத இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். ஒரு அரசனின் கிரீடத்தில் பதிக்கப்படும் மணிக்கல் மற்றும் சீவகன் என்ற அரசனை மணிமுடியாக்கி எழுதப்பட்ட வரலாறு, இவற்றை தலைப்பாக கொண்ட ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று எது அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் வந்து இன்னும் ஆன்சர் போடலை அப்படின்னாக்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற முகநூல் பேஜில் போயிட்டு நீங்கள் உங்களோட விடைகளை பதிவு பண்ணலாம்.
1: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் சாரங்கியின் நாதம் மனதின் மொழி.
2: திரைப்பட காட்சிகளுக்கு உயிர் கொடுத்த பின்னணி இசையில் சாரங்கியின் நெகிழ்வான நாதத்தை நீட்ட கலைஞர் மனோன்மணி.
3: எம்புட்டு இருக்குது ஆசை மேல, அத காட்ட போற.
2: திரைப்பட இசையின் மறைக்கப்பட்ட தருணங்கள், சாரங்கியின் தனித்துவம், இசை பயணத்தின் இனிய நினைவுகள் அனைத்தையும் மனம் திறந்து பகிர்ந்து கொள்கிறார் சாரங்கி இசை கலைஞர் மனோன்மணி அவர்களுடன் மனம் பெருடும் நேர்முகம்.
1: இசையும் நானும், இது இசையை நேசிக்கும் இதயங்களின் சங்கமம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனோன்மணி அவர்களுடன் இணைந்திருங்கள். இனிமை நிறைந்த இசை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
4: தவறாமல் கேளுங்கள் பிடாரா. இந்த நிகழ்ச்சியின் அனுசரணையாளர் AISSMS புனே, a premium heritage group of institutes.
5: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: டிமாண்டி காலனி 2 அப்படிங்கிற படத்துலேருந்து ஸ்வேதா மோகன் குரலில், மோகன் ராஜனோட வரிகளில், சி எஸ் சாமோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: Yes, who is it?
2: Don.
0: நிலையத்துல நேரம் பாத்தீங்கன்னா 7:45 ஆயிட்டு இருக்குங்க.

0: எமக்கு தொழில் ரொமான்ஸ் அப்படிங்கிற படத்துலேருந்து நிவாஸ் கே பிரசன்னா இசையமைச்சு கபில் கபிலனோட பாடின பாடல் அது. மோகன்ராஜனோட வரிகளில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை
2: அண்ணா ரேடியோ முன்னாடி உட்காந்துக்கிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
3: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் ஃபம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்க தான் ஆவலா உட்காந்துருக்கேன்.
2: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேட்குறீங்க?
3: ஆமா, காலம் காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
2: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
3: இத கேளு.
4: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா ஒரு போஸ்ட் கார்டில் உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: எங்க போற?
2: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
3: அது சரி.
5: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

கருடன் அப்படிங்கிற படத்துலேருந்து யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சர் ஆந்தோனி தாசனோட பாடின பாடல் அது. ஸ்னேகனோட வரிகளில் நாம் அந்த பாடல் கேட்டோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்தாச்சுன்னு சொல்லலாம். ஸோ முகநூல், அதாவது ஃபேஸ்புக்கில் நாம் ஒரு கேள்வி போட்டிருந்தோம். அந்த கேள்விக்கான விடை வந்து நிறைய நேயர்கள் போட்டிருக்காங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். சென்னை பெரும்பாக்கம் வனஜா சுந்தர் இனிய காலை வணக்கம் போட்டிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து கரெக்ட் ஆன்சர் போட்டிருக்காங்க. தேனி ஹரிராம் அவங்க, அதுக்கப்புறம் திருநின்றவூர் ஜெயராம் அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜலக்ஷ்மி அவங்க போட்டிருக்காங்க, எங்கேருந்துன்னு தெரியல. அப்பு அயனாவரம்லேருந்து போட்டிருக்காங்க. கருப்பண்ணன் ரங்கசாமி, அதுக்கப்புறம் வந்து வேறு யார், சின்னத்தூர் கருப்பண்ணன், ஓகே, அவரே வந்து இன்னொன்று போட்டிருக்காரு. மாலினி தேவி அருணாச்சலம் அவங்க, புதுப்பட்டி விருதுநகர் மாவட்டம்லேருந்து ஐயப்பன் அவங்க, பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், சிவன் அருண் அவங்க, திருமழேசை அஸ்வினி நாகராஜ் அவங்க ஆன்சர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தீட்டாளம் ராஜேஷ் அவங்க, சூளை ரீஜா மனோகரன் அவங்க, வண்ணை சிவா அவங்க, பட்டாளம் அப்துல் ஜலீல், அதுக்கப்புறம் வந்து வேற யார், பிரசாந்த், அதுக்கப்புறம் நட்ராஜ் சுப்பையா புத்தகரம்லேருந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கீதா ராஜகோபாலன், அடையாளம்பட்டிலேருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மேலப்பேடு தயாலன் அவங்க வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஆரணி பாப்பாம்பட்டியிலேருந்து ஆண்டாள் தேவமணி, புருசை நா முத்துக்குமரன், ஹரிராம் அவங்க, அதுக்கப்புறம் புவனகிரியிலேருந்து சுமதி பாபு அவங்க, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், அதுக்கப்புறம் வந்து வி ஆர் செந்தில் அவங்க, பாபு முள்ளக்காடுலேருந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரே நேரே நிறையா பதிவுகள் போட்டுட்ருக்காங்க, அதனால் அடுத்தடுத்து யார் யாரோடது வருது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. தீட்டாளம் ராஜேஷ் அவங்க அந்த விடை போட்டுட்டு அந்த விடைக்கான அந்த எக்ஸ்பிளனேஷனையும் கொடுத்துருக்காரு அவர். பத்மினி பத்து அவங்க போட்டிருக்காங்க கரெக்ட் ஆன்சர். அதுக்கப்புறம் குமரேசன் கௌஷிக் அவங்க அதுக்கு போட்டிருக்காங்க, குணாலன் அண்ணாமலை அவங்க போட்டிருக்காங்க, நடராஜன் சுப்பையார் ஆல்ரெடி சொல்லியாச்சு, முத்துமாரி குறுக்குப்பேட்டையிலேருந்து, சரவணராஜ் பேட்டை தினா ரமேஷ் அவங்க, முருகேசன் தஞ்சாவூர்லேருந்து போட்டிருக்காங்க, பொன்னியம்மன்மேடு வன்னி கணேசன் அவங்க, முத்துமாரி அவங்களே இன்னொன்று போட்டிருக்காங்க, ஓகே. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து, மேட்டுப்பட்டி கண்ணன், முத்துக்குமரன் வில்லிவாக்கத்துலேருந்து போட்டிருக்காங்க, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் எம் செந்தில்குமரன் வந்து சுண்ணாம்புக்குளம்லேருந்து போட்டிருக்காங்க, ராஜமாணிக்கம் கோபி அவங்க, பிரபாகரன் அவங்க, பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் இன்னொரு பதிவு, மயிலை பட்டாபி, எம்என்எம் நச்சுப்பிள்ளை அவங்க, பிரமீளா தமிழ்ச்செல்வன், அந்தோனி

ராஜ் அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், அள்ளிநகரம் மகாதேவன், அவங்க இவ்வளோ பேரும் கரெக்டான ஆன்சர் போட்டிருக்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன, கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குற நேயர் நீங்களாக இருந்தால், ஒரு அரசனின் கிரீடத்தில் பதிக்கப்படும் மணிக்கல் மற்றும் சீவகன் என்ற அரசனை மணிமுடியாக்கி எழுதப்பட்ட வரலாறு இவற்றை தலைப்பாக கொண்ட ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று எது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தோம். இதற்கான விடை வந்து சீவகசிந்தாமணி அப்படிங்கிற விடையை சரியாக போட்ட நேயர்கள் அனைவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை நாம ஒரு பாடலோட நிறைவு செய்யலாம். இது எந்த படத்திலேருந்து இந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, தாய் கிழவி அப்படிங்கிற படத்திலேருந்து சிவகார்த்திகேயன் குரல்ல, கருமாத்தூர் மணிமாறன் வரிகளில், நிவாஸ் கே பிரசன்னாவோட இசையமைப்பில்.

0: நாம இதுவரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நேரம் பொழுது 8:01:10. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். செவிகளின் வழியே ஊடுருவி மனதின் கவலைகளை போக்கவல்லது இசை. அத்தகைய இசையால் நாம் இணைகிறோம். கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: நிகழ்ச்சியில் நான் உங்களோட ஆர்ஜி அனுராதா விஜயகுமார். அஞ்சல் அட்டையில் அப்படி உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் எழுதி அனுப்பிட்டு நம்மளுக்கு விருப்பமான பாடல், நம்மளுக்கு பிடிச்ச இந்த அலைவரிசையில் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி காத்துட்ருப்பீங்க. ஒரு பரபரப்பான காலை நேரம்

இந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டுட்டே அப்படியே நீங்கள் ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ கிளம்புறது ஒரு சந்தோஷமான அனுபவம் இல்லையா? ஏன்னா செவிகளுக்கு வந்து காது எப்போவுமே வலிக்காது. ஸோ இசை அவ்வளோ ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்றைக்கி உங்கள் விருப்பத்தில் யாருடைய விருப்பத்திலாம் பாட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லி காத்துட்ருப்பீங்க. முதல்ல யாருடைய விருப்பத்தில் பாட்டு வருது அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் கருணாநிதி தேவேந்திரன் தமிழ்ச்செல்வன் ஜெயராணி மதிவதனி தூத்துக்குடி தர்மல் நகர் ஜோசப் ஜெசிந்தா ஜெனிசா ஜெயன் எடிடா குரோம்பேட்டையன் சத்யநாராயணன் பத்மா அனன்யா ஆத்யா அனிதா வாசுதேவ கிருஷ்ணா விஸ்வா எஸ் ஆர்த்தி வருண் விருகம்பாக்கம் இளங்கோ நகர் மண்ணை ஜே பி இந்த நேர்களோட விருப்பத்தில் வரப்போற இந்த பாடல் காந்தாரா இந்த படத்திலேருந்து தான் வரப்போகுது. சாய் விக்னேஷோட குரல்ல இந்த பாட்டு, சசிராஜ் கவுர் அவங்க எழுதியிருக்காங்க. பி இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க பி அஜனேஷ் லோக்நாத். கேட்கலாமா இந்த பாட்டு?

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

0: ஸோ உங்கள் விருப்பத்தில் பாட்டு வரணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கும் அதே மாதிரி நிறைய நேர்களோட விருப்பத்தில் பாட்டுலாம் வரப்போது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இது இசை கொண்டாட்டம். நேரம் பொழுது 8:10.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: தவறாமல் கேளுங்கள் பிடாரா. இந்த நிகழ்ச்சியின் அனுசரணையாளர் AISSMS புனே, a premium heritage group of institutes.
0: ஸோ உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாட்டு யாருடைய விருப்பத்தில் அப்படின்னு பார்த்துடலாமா? திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயில் சின்னராஜு, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷ்மிதா, பவித் யுகதீரன், நாற்றம்பள்ளி, வேப்பம்பட்டு, சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணி குண்டா, சுஜாதா, முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம் அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காடு சாத்தூர், ரமேஷ், ஈஸ்வரி, தருமபுரி குணசேகரன், பெரியம்மா, பாலக்காடு அன்பு, கர்நாடக மாநிலம் பங்காறுபேட்டை சுரேந்தர், இந்திரா. இந்த நேர்களோட விருப்பத்தில் வரப்போற இந்த பாடல் ஒரு குப்பை கதை. இந்த படத்துல இருந்து தான் வரப்போது. ஜோஷ்வா ஸ்ரீதர் இசையமைத்து பாடியிருக்கார். மது ஐயரோட நா முத்துக்குமாரோட பாடல் இது.

நேரம் பொழுது 8:16:20 உங்கள் விருப்பத்தில் அடுத்து நாம கேட்க போகிற பாடல் கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதி கிராமம், பிரகாஷ் ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், ஆனந்த், மன்வித். மதுரை மாவட்டம் வண்டியூர், சௌராஷ்டிரபுரம் சக்தி ஜனார்தனன், ஸ்ரீதேவி குமரன், சிவமஞ்சுளா, குற்றாலலிங்கம், அஸ்லீத், பௌஷ்யா, உபேந்திரன், ஜே டி மணிகண்டன், ஓகே சிவா, உக்கியம் துரைப்பாக்கம், கண்ணகி நகர் ஷாஜகான். இந்த நேர்களோட விருப்பத்தில் வரப்போகிற இந்த பாடல் காக்கி சட்டை. இந்த படத்திலேருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து சக்தி ஸ்ரீ கோபாலனோட பாடியிருக்காங்க. யுகபாரதியோட பாடல் இது.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீ

0: மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: முழுமையான கொண்டாட்டமா, இசை கொண்டாட்டமா, உங்கள் விருப்பத்தில் பாட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் போய் 8:23:20. விவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சரி, நிறைய நேர்கள் நிகழ்ச்சிகள்லாம் கேட்டுட்டு நம்மளுடைய முகநூலில் பதிவுகள் போட்டிருக்கீங்க, அதையும் ஒரு பார்வை பார்த்துட்டு நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ் அவங்க வந்து வணக்கம் சொல்லிட்டு நிகழ்ச்சிகளெல்லாம் அருமையாக இருக்குன்னு வாழ்த்தியிருக்காங்க. திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர் அவங்களும் வாழ்த்து சொல்லி அருமையான பாடல்கள்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் கேட்ட பாடல்கள் தாங்க, அதுவும் உங்களோட பேர்களோட கூட கேட்டுட்ருக்கீங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம் அவங்க வணக்கம். உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், அப்புறம் ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தெய்வமணி, மேலப்பேடு தயாளன், சாந்தி ரமேஷ், ரங்கராஜன் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாழ்த்தியிருக்கீங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவங்க வந்து நிறைய பேரோட சேர்ந்து கேட்டுட்ருக்காங்க. மயிலைப்பட்டாபி, வடபழனி, வீரதுரை, குடுவாஞ்சேரி, கனகராஜ், மணலி, மாறன், மந்தவெளி விநாயகம், மேலப்பேடு தயாளன், காரைக்கால் நச்சுப்பிள்ளை, நிடம்பரம் முனுசாமி, பாருங்கள் உங்கள் விருப்பத்தில் எழுதுகிற மாதிரியே பேர்லாம் எழுதியிருக்கீங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அவங்க வெற்றிகளை பெற வாழ்த்துக்களோடு அவங்க வணக்கமும் சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் கடித வழி பாடல்கள் வருமா அப்படின்னு சொல்லி அவளோட காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியும் அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுடைய பேர் இருந்தால் படிச்சிடலாங்க. தேனி ஹரிராம் உங்கள் விருப்பம் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் பண்பலைக்கும் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. சாமுனி கேஎம் அவங்க வந்து குமணஞ்சாவடி அந்த இடத்துலேருந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பெங்களூர் குப்பநத்தம் ராமு, அப்புறம் திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், சூளை ரீஜா மனோகரன், பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், சூளை ரீஜா மனோகரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குப்பை கதை அந்த திரைப்பட பாடலேருந்து நிகழ வைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைத்தியநாதன் அவங்க வந்து அம்மாப்பேட்டையிலேருந்து வணக்கம் சொல்லி வாழ்த்தியிருக்காங்க. கே எம் சாமுனி, அப்புறம் வந்து கருபதா மாலி சாமுனி அவங்களும் வந்து கரெக்டாக படிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், அவங்களும் வாழ்த்தியிருக்காங்க. தொடர்ந்து உங்களுடைய பதிவுகளை நம்ம பார்க்கலாம். அடுத்து பாட்டுக்கு போயிடலாம். நம்ம பராசக்தி இந்த படத்துலேருந்து தான் அடுத்த பாட்டு நம்ம கேட்க போகிறோம். ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்ததோடு இல்லாமல் சைந்தவியோட பாடவும் செஞ்சுருக்காங்க. ஜெயஸ்ரீ மதிமாறன் அவங்களோட பாட்டு இது. பராசக்தி படத்துலேருந்து வரப்போகிற இந்த பாடலுக்கு விருப்பம் ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தெய்வமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, போஸ், கொரட்டூர், ரஞ்சித், குருதயால், திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், ஜெகநாதபுரம் சரஸ்வதி, தனசேகர், காட்டுப்பாக்கம், ஹேமாவதி யுவராஜ், காமராஜர் தெரு, தீபா பிரகாஷ், மணலூர்பேட்டை சொருபராணி ராஜசேகர், திருமழிசை பிரியம்பத்து மஞ்சுளா ஆனந்தன், ஆவடி பாடலாசிரியர் ரவிச்சந்திரன் இவர்களுக்காக வருகிறது இந்த பாடல்.

0: நேரம் பொழுது 8:30.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: முழுமையான கொண்டாட்டத்தோட அடுத்ததான் நாம கேட்க போற பாடல் தெரி. இந்த படத்திலேருந்து தான் வரப்போது. உங்கள் விருப்பத்தில், யாருடைய விருப்பத்தில் இந்த பாட்டெலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி பாலமுருகன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, வெங்கடேஷ் போரூர் சங்கர் சுசீலா, மேல்பாக்கம் சந்திரேஷ் ரோஜா, சேலம் கலங்காணி ராதாகிருஷ்ணன் சங்கீதா, திருமழிசை நாகராஜ் அஸ்வினி, தேசூர் குமரன், ஆங்கரை பைரவி, மதுரவாயல் அன்பு ஸ்ரீனிவாஸ் ஜெயலட்சுமி, காஞ்சிபுரம் தாயார்குளம் தெரு ராணி ஆனந்தன், சதீஷ்குமார் கோமதி, புகழேந்தி மீனாட்சி. இந்த நேர்களோட சேர்ந்து நாமும் கேட்க போறோம் இந்த பாட்டு. ஜி வி பிரகாஷ்குமார் அவங்க இசையமைப்பில், கபிலனோட பாடல், விஜய் நீதி மோகனோட குரல்கள்ல இதோ பாட்டு.

உங்கள் விருப்பத்தில் அடுத்து வரப்போகிற பாடல் வீர தீர சூரன். இந்த படத்துலேருந்து தான் வரப்போகுது. ஹரிச்சரண், ஸ்வேதா மோகனோட குரல்களில் விவேக்கோட பாடல், ஜி வி பிரகாஷ் அவங்க இசையமைப்பில். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள் மாதவரம் உடையார் தோட்டம், ஜமுனா ஏகாந்தம், தனலட்சுமி, எழிலரசன், மிதுனாஸ்ரீ, மிதுனன், அனிதா, ஏழவன், பொழிலவன், அழகவன், சாய், தருணாஸ்ரீ, தர்ஷன், மாதவரம் வாவூசி திரு, ஓவியம், பொன்னோவியம், அழகோவியம், ஏழோவியம், சுகதேவ், மித்ராஸ்ரீ, மித்ரன், மாதவரம் மதனகுமாரி, விநாயகம், ரமணி, ஜெய்சுபாதம், மணலி பெரியசேக்காடு, ஜெயக்குமார், புவனா, சுலை, மனோகரன், ரீஜா, விக்னேஷ், வினீத், விவேக்.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: கேட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சியில உங்க கூட ஆர்ஜே அனுராதா.
1: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள், அதுவும் உங்களோட இனிமையான பெயர்களோட காற்றலைகள்ல கலந்து ஒலிச்சிட்டு இருக்கு. நம்ம விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கி கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சரி, உங்களுடைய பதிவுகள் அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். கடிதங்கள் வாயிலாக நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்களாம் புதுப்பட பாடல்கள், சூப்பரோ சூப்பர் அப்படின்னு சொல்லி தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவங்க வந்து ஆர்ஜே கைவண்ணத்தில் உருவான போஸ்டர் சூப்பரோ சூப்பர் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லியும் பதிவு போட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்தும் சொல்லியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்களும் வந்து கேட்டுட்ருக்கோம் இணைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பதிவை. பட்டாளம் அப்துல் ஜலீல், தினமும் 1000 கடிதங்களுக்கு மேலே பல நண்பர்கள் எழுதுகிறாங்க, தினமும் அவங்களோட பாடல்கள்லாம் வரணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருக்காங்க. அதே மாதிரி தொலைபேசிலையும் காலையிலேருந்து இரவு வரைக்கும் நிறைய புதியவர்கள் வரணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கும் நீங்கள் வழிவகுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வந்து இன்றைக்கும் நிறைய புதிய நேயர்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். சரிங்களா, தீட்டாளம் டிசி ராஜேஷ் வந்து ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க. இப்போ புது பாட்டு போட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி பழைய பாடல்களும் உங்கள் விருப்பத்தில் வரணும் அப்படிங்கிறதும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லார் சீதாபதி குலசேகரன் அவங்களோட வாழ்த்துக்களோட நம்மளுடைய கேட்கக்கூடிய தமிழ் அந்த பெருமை வந்து அந்த உச்சரிப்பு தான் நம்ம தமிழோட அடையாளம், அதை வந்து அழகாக உச்சரிப்போம் அப்படின்னு சொல்லியும் தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவங்க பதிவு போட்டிருக்காங்க. பொன்னியமன்மேடு வண்ணை கணேசன், பாடல்களோட அனிவரிசை அபாரமாக அற்புதமாக இருக்கு, காந்தாரா மற்றும் அந்த குப்பை கதை காக்கிச்சட்டை இந்த பாட்டு முக்கனியாக இனிச்சிச்சு அப்படின்னு சொல்லி, போரூர் பொன்ராஜ் அவங்களும் வந்து அழகான ஒரு பதிவோட வாழ்த்துக்கள். கோபால் சாமல்பட்டி, வண்ணை சிவா, அப்புறம் வந்து சோமங்கலம் சடகோபன் அவங்களாம் வந்து பாட்டெலாம் ரொம்ப உற்சாகத்தை தருது அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு. சுழி ரீஜா மனோகரன், ஒவ்வொன்றும் சிறப்பான பாடல்கள் அப்படின்னு சொல்லி இந்த முத்தாரமை பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், தாயார் குளம் திரு அந்த இடத்துலேருந்து அவங்களுடைய பதிவு, அவங்களும் வாழ்த்தியிருக்காங்க. அன்வர்த்தி கான்பேட்டை அருணகிரி, கீதா, புதிய திரைப்பட பாடல்கள் அணிவகுப்பு வந்து எங்களை ரொம்ப கவர்

அப்படின்னு சொல்லி விவத் பாரதிக்கு நன்றியும் சொல்லியிருக்காங்க. திருமசி கஸ்தூரி அருணாசேகர் அவங்க வந்து என்னுடைய தேர்வு வருமா அப்படின்னு சொல்லி காத்திருந்தேன், வந்துருச்சுங்க சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி அவங்களும் காலை வேளையில் செவிக்கு விருந்தா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க பதிவு. உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம் என் தேர்வு கடிதம் எம்பெருமான் பாடல் எம்பெருமான் அப்படின்னு சொல்லி வருமா அப்படின்னு சொல்லி நான் வந்து அப்படியே செவியை தீட்டிட்டு காத்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பதிவு. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரெஜினா பிரகாஷ் அவங்க அப்புறம் பாலாஜி உங்கள் விருப்பம் அந்த பகுதியில் வரக்கூடிய சூப்பர் ஹிட் பாடல்கள் எல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. கும்பகோணத்தில் விவத் பாரதி 24 மணி நேரமும் பண்பலை நிகழ்ச்சி கேட்கறது மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கும்பகோணம்லேருந்து பாலாஜி தொடர்ந்து கேளுங்க சார். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் வந்து தொலைபேசி வழியாக பங்கேற்கலாம், இல்லை உங்களுடைய பதிவுகளை இங்கே போடலாம். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்து நம்மளுடைய முகநூல் பக்கத்தை நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணலாம். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் எல்லாம் அவங்களுக்கும் வரும். எல்லாருமே சேர்ந்து கேட்டு ரசிக்கலாம். இசை ஒரு அற்புதமான வரம் இல்லையா? ஸோ அப்படி கேட்கலாம் நம்ம. அப்பு ஐனாவரத்துலேருந்து அவங்க பதிவு. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் காதல் கண்கட்டதே பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்த்து. ஓகே, இந்த வாழ்த்தோடு நம்ம வந்து அடுத்த பாட்டுக்கு போயிடணும். ஏன்னா நேர வேகமாக ஓடிட்டுருக்கு. 8:44 ஆயிடுச்சு. அடுத்த பாடல் கர்ணன் இந்த படத்துலேருந்து, தனுஷ் மீனாட்சி இளையராஜா இவங்களோட குரல்களில் யுகபாரதியோட பாடல், சந்தோஷ் நாராயணன் அவங்களோட இசையில். பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி உமா ஆசிரியர் நகர் தமிழினி இமை தருண் நட்சத்திரா அன்வர்த்திகான் வேட்டை அருணகிரி கீதா கண்டிவாக்கம் கணேசன் அன்னம்மாள் சாய்ராம் நகர் சங்கர நாராயணன் ஹேமலதா திருமுடிவாக்கம் தமிழ்ச்செல்வி மணி பாரி புரிசை தண்டலம் பரந்தாமன் பாளையம் ஆனந்தன் மேல் ஆவதம் பார்த்திபன் ஜெயவேலு தீநகர் ரமாரவி ரங்கராஜன் இவர்களுக்காக வருகிறது இந்த பாடல்.

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: நிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
1: என்னது, கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் FM-ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
0: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
3: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் சாரங்கியின் நாதம், மனதின் மொழி. திரைப்பட காட்சிகளுக்கு உயிர் கொடுத்த பின்னணி இசையில் சாரங்கியின் நெகிழ்வான நாதத்தை மீட்ட கலைஞர் மனோன்மணி.
4: எம்புட்டு இருக்குது ஆசை மேல, அத காட்ட போற.
3: திரைப்பட இசையின் மறைக்கப்பட்ட தருணங்கள், சாரங்கியின் தனித்துவம், இசை பயணத்தின் இனிய நினைவுகள் அனைத்தையும் மனம் திறந்து பகிர்ந்து கொள்கிறார் சாரங்கி இசை கலைஞர் மனோன்மணி அவர்களுடன் மனம் பெருடும் நேர்முகம். இசையும் நானும், இது இசையை நேசிக்கும் இதயங்களின் சங்கமம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனோன்மணி அவர்களுடன் இணைந்திருங்கள். இனிமை நிறைந்த இசை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
5: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3. வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார்.
6: ஸோ உங்கள் விருப்பத்தில் பாட்டுலாம் கேட்டுட்டே நீங்கள் வந்து எங்களோட பாட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சில நேயர்களோட பதிவு. திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், அப்புறம் வந்து சூளை ரீஜா மனோகரன், உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், ஒன்னே ஒன்று செல்லக்கூட்டிய அந்த பாட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொல்லலாம். அருமையான இசை, அருமையான பாடல்னு சொல்கிறாங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவங்க வந்து நிகழ்ச்சி அலங்கரிக்க வந்திருக்கீங்க சந்தோஷம் அப்படின்னு சொல்லி வாழ்த்தியிருக்காங்க. நாங்கள் விரும்பிய பாடலை தன்னோடு காத்து என் மேலே அந்த பாடலை ஒலிபரப்பிய சகோதரிக்கு நன்றி அப்படின்னு அவங்க பதிவு. இதமாக செவிக்கு விருந்து ஒவ்வொரு பாடலும் தேர்வு செஞ்சு நேர்கள் கொடுத்திருக்காங்க, நன்றிகள் பல கோடி அப்படின்னு சொல்லியும் மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார்.

0: புதுகேசவரம் வஜ்ரவேலு நிகழ்ச்சியில் வந்து வீர தீர சூரன் திரைப்பட பாட்டு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் கேட்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த விவத் பாரதிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் வந்து மனமார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோமங்கலம் மூர்த்தி ஆனந்தன் அவங்க வந்து உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை இனிய குரலில் தொகுத்து வழங்கி வரும் ஆர்ஜேக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்தியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு அவங்களோட வணக்கம். பூந்தண்டலம் சங்கர நாராயணன் ஹேமலதா உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தரும் பாடல்கள் இனிமே நிறைந்தவையாக உள்ளன, நிகழ்ச்சி இனிய குரலில் வழங்கி நேர்களை உற்சாகப்படுத்தி வந்துட்டு இருக்கீங்க, சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு. மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார் பதாகை மிக அருமை, அழகு வானொலி அரங்கத்தில் இருந்த உணர்வை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போஸ்டருக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஹேமலதாவோட வணக்கம். அவங்க காஃபியும் அழகாக கொடுத்துருக்காங்க. சுலை ரீஜா மனோகரன் கர்ணன் திரைப்படத்தோட அந்த உச்சரிப்பை கேட்டவிட பழைய கர்ணன் திரைப்படம் அப்படின்னு நினைச்சேன், ஆனால் அது வந்து புதுப்படம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நம்ம உங்கள் விருப்பத்தில் புதுப்பட பாடல்கள் தான் சார் கொடுத்துட்டு இருக்கோம் காலையில். தீட்டாளம் டிசி ராஜேஷ் இசை என்பது மனித மனதுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான வரம், இது நம்முடைய கவலைகளை போக்கி புத்துணர்வை தருது, அதுவும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்கறதுக்கு சொல்லவா வேணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காங்க தீட்டாளம் டிசி ராஜேஷ். பொன்னிமன்மேடு வண்ணை கணேசன் அனைத்து பாடல்களும் என்னுடைய செவிக்கு விருந்தா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி நன்றியும் அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும். நம்முடைய விவத் பாரதி தமிழ் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. இப்ப கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம், அஞ்சல் அட்டையில நீங்க எழுதி அனுப்பிய பாடல்கள் உங்களோட இனிமையான பெயர்களோடு கூட கேட்டு ரசிச்சிருக்கீங்க. நேரம் பொழுது 8:55.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுங்கயா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

ஓகே, உங்கள் விருப்பத்தில் நம்ம வந்து நிறைவாக தான் பாட்டு கேட்க போகிறோம். ஏன்னா 8:55 ஆயிடுச்சு. வரப்போகிற இந்த பாடல் தலைவி இந்த படத்துலேருந்து தான் நம்ம கேட்க போகிறோம். மழை மழை அப்படின்னு பாட்டு இசை மழையாக வரப்போகுது. சைந்தவி பிரகாஷ் பாடியிருக்கும் பாடல், மதன் கார்கி எழுதின பாடலுக்கு இசை ஜிவி பிரகாஷ்குமார். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டு தெரு பொன் சீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலை வாசன், விஷ்ணு பிரியா, சாதனாஸ்ரீ, ராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன், கரூர் ராயனர், கரூர் உழவர் சந்தை, முகமது இப்ராஹிம் பாய், மணலி சாகுல் ஹமீது, எஸ் கத்தீஜா பேகம், காஜா முகமது, நஜீமா நஸ்ரீன், போரூர் மௌலிவாக்கம், ஆர் முருகவதி, இந்த நேர்களுக்காக இந்த பாடல்.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் பொழுது 9:40.
2: கலக்கல் அரங்கம்.

கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கக்கூடிய நம்ம நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. இது ஒரு தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நீங்கள் வரணும்னா என்ன பண்ணோம்னா 044 அப்படிங்கிற முன் இணைப்பு என்னோட 2952 08 53, இது ஒரு எண், 2838 9871 இது ஒரு எண் உங்களுக்கானது. நிறைய புதிய நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க, ஸோ அதனால் நான் வந்து திரும்ப இன்னொரு வாட்டி எண்கள் உங்களுக்காக சொல்கிறேன். 044 அப்படிங்கிற கோட் நம்பரோட 2952 08 53 அண்ட் 2838 9871 ரெண்டு நம்பர்ஸ் உங்களுக்கு இருக்கு, நீங்க ட்ரை பண்ணி வரலாம். இன்னைக்கு கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி என்னவா இருக்க போகுது அப்படின்னா, இன்னைக்கு வந்து சொல் விளையாட்டாதான் மலர இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி. சொன்னோடனே நேர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஆஹா, ஹலோ, வணக்கம். கார்த்திக், உங்களுக்கான சொல்லுக்கு நம்ம போலாமா? இன்னைக்கு ஒரு எளிமையான விளையாட்டு தான் இன்னைக்கு, சரிங்களா? நம்ம முன்னம் கூட இந்த மாதிரி விளையாண்டிருக்கோம். மயங்கொலி சொற்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, க்ளூஸோட அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம விளையாட போறோம். கேட்டிருக்கீங்களா நீங்க இதுக்கு முன்னாடி? கேட்டிருக்கீங்க, தமிழுக்கே உரிய அழகான அந்த சொற்கள் வச்சு, சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கான க்ளூஸ்க்கு நம்ம போலாமா? ரெண்டு எழுத்து சொற்கள் தான், மூணு சொற்கள் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க ஆகக்கூடிய, சரிங்களா? முதல் சொல்லுக்கான க்ளூ என்னன்னா, செடியோட முதன்மை உறுப்பு அப்படின்னு சொல்லலாம். பெரும்பான்மை பச்சை நிறத்துல இருக்கும் இது, ஓகேவா? அடுத்தது

0: வந்து நூல், அப்புறம் வந்து என்ன சொல்லலாம், பட்டும் உண்டு பருத்தியும் உண்டு நார் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? மூணாவது வந்து மெலிதல் தளர்தல் அப்படிங்கிற பொருள் கொண்ட ஒரு சொல், உடலோட தொடர்புடையது இந்த சொல், நம்மளுடைய உடலோட. என்னங்க? துணி கொஞ்சம் அப்படி நெருங்கி வந்திருக்கீங்க, ஆனா இன்னும் எக்ஸாக்டா வேணும். துணி தயார் பண்றதுக்கான ஒரு விஷயம், அது வந்து ரெண்டாவது சொல்லுக்கான க்ளூ. முதல் எழுத்து நான் வேணா சொல்லட்டா? முதல் எழுத்து வந்து ஒரு உயிர் எழுத்து. நன்றி நன்றி, வணக்கம். ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. பாருங்க நேரம் ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா, லைன்ல வந்துட்டு பேசலன்னா எப்படி, அடுத்த நேருக்காவது வாய்ப்பு கொடுக்கணும் இல்லைங்களா. 2952 0853. வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கங்க.
0: நான் பேசுறது எனக்கே கேக்குதுங்க, நீங்க யார் பேசுறீங்க? உங்க ரேடியோவோட ஒலி அளவு கொஞ்சம் குறைச்சிடுங்க பாப்போம்.
1: கம்பெனி அத தகுந்தாச்சு.
0: பேர் சொல்லுங்க.
1: திருநெல்வேலி ஊர் கணபதி.
0: கணபதி ஐயா சொல்லுங்க.
1: ரெண்டாவது பண்ணது வந்து நூல்.
0: நூல் இல்ல, நான் வந்து முதல் எழுத்து உயிர் எழுத்துன்னு ஒரு க்ளூ வேற கொடுத்திருக்கேன். க்ளூவே நான் நூல் தான் கொடுத்திருக்கேன்.
1: முதல்ல வந்து பூ.
0: பூ இல்ல, பூ இல்ல, செடியோட தொடர்புடையது. பச்சை பசையல் என்று இருக்கும் செடியோட முதன்மை உறுப்பு அப்படின்னு சொல்லலாம். இலை, கரெக்ட். அடுத்தது ஒண்ணு கண்டுபிடிச்சா அப்படி தொட்டு தொட்டு அடுத்தது வந்துருமாக்கும். இல்ல இல்ல, முதல் எழுத்து ஒன்னாதான் இருக்கும் மூணுக்குமே, ரெண்டாவது எழுத்து மட்டும் மாறும், மயங்கொலி சொல்லோட மாறும். அழகான குறிப்புகள், நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல ட்ரை பண்றீங்க, வந்தோடனே அப்படி கட் ஆகுது கொஞ்சம். அப்படி நீங்க வந்து வந்தோடனே பேசிருங்க. வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்மா, வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலன் கொடமாண்ட பட்டிமா.
0: ஐயா சொல்லுங்க ஐயா, முதல் கண்டுபிடிச்சிட்டாங்க, ரெண்டாவது
2: பருத்தி.
0: இல்ல இல்ல, நான் தான் முதல் எழுத்து சொல்லியாச்சு சேமா இருக்கும்னு. இலை கண்டுபிடிச்சிட்டாங்க, அடுத்தது அதே நீங்க முதல் எழுத்து வச்சுக்கணும், ரெண்டாவது எழுத்து மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா போரும். அடுத்த நேட்ட போலாமா? நன்றிங்க ஐயா. வணக்கம், விபத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம். வணக்கம்,
0: யார் பேசுறீங்க ஐயா?
3: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் சேர்ந்து முகமது இக்பால். நலமா இருக்கலாம்.
0: நலமா இருக்கும் ஐயா, சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு ஏதாவது யூகிக்க முடியுதுங்களா? அப்படியா, நம்ம வந்து ஒரு மூன்று சொற்களுக்கான க்ளூஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது முதல் எழுத்து வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, இலை அப்படிங்கிறது. இது வந்து மயங்கொலி சொற்கள்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், அதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது. செடியோட முதன்மை உறுப்புன்னு சொல்லியிருந்தோம், இலைன்னு சொல்லிட்டாங்க. பெரும்பான்மை பச்சைன்னு சொன்னோன்னே, ஏன்னா வேரும் நம்ம சொல்லலாம், அதனால வந்து இலை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இரண்டாவதுக்கான க்ளூ என்னன்னா, நூல், பஞ்சு, பட்டு, நார், இதெல்லாம் வந்து அதுக்கான க்ளூ. மூன்றாவது சொல்லுக்கான க்ளூ, மெலிதல் தளர்தல், உடலோடு தொடர்புடையது.
3: ரெண்டாவது வந்து பாய் சொல்லாங்களா?
0: என்னங்க?
3: நூல், நூல் பத்தி சொல்றீங்களா?
0: ஆமா, நூலோட தொடர்புடையது.
3: சேலை.
0: இல்ல இல்ல, ஈ தான் முதல் எழுத்து வரணும்னு நம்ம சொல்லிருக்கோம்.
3: ஈலியா? மற்ற நேருக்கு வாய்ப்பு.
0: நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி, முயற்சிக்கு நன்றி. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் லைன்ல வாங்க. தேங்க்யூ. வணக்கம்.
4: வணக்கம்.
0: ஹலோ, ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க ப்ளீஸ்.
4: தள்ளி வந்துட்டேன் மேடம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
4: என்னங்க?
0: இழை. சூப்பர்மா, இழை சொல்லியாச்சு, இழை சொல்லியாச்சு. அடுத்தது
4: நூல் இழையும் போங்க.
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, இழை தான்.
4: தேங்க்யூ மேம்.
0: அடுத்தது மெலிதல் தளர்தல் அதோட தொடர்புடைய சொல், நம்ம உடலோட தொடர்புடையது.
4: இலை.
0: இலை, சூப்பர்மா, அருமை, வாழ்த்துக்கள்.
4: இழைத்தல்.
0: இழைத்தல் நம்ம சொல்லுவோம் இல்லையா, மெலிதல்னு சொல்லுவோம். ஓகே, இப்ப வந்து என்ன பண்ணும்னா, இலை, இழை, இழை மூணு அப்படி வரிசையா சொல்லுங்க பாக்கலாம்.
4: இலை, இழை, இழை.

0: மூன்று மூன்றையும் வந்து ஒரு ஐந்து முறை அப்படி கண்டினியூஸா சொல்லுங்க பார்க்கலாம்.
1: இலை இழை இலை இலை இழை இலை இலை இழை இலை இலை இழை இலை இலை இழை இலை.
0: அருமை அருமை அருமை அருமை, ரொம்ப அப்படி பிசகாம அழகா அப்படியே தமிழோட அழகா அந்த உச்சரிப்பு அருமையா இருந்தது. உங்க பேர் இன்னொரு முறை சொல்லுங்கம்மா.
1: புவனேஸ்வரி, திருவல்லிக்கேணி.
0: திருவல்லிக்கேணிலேருந்து இதுக்கு முன்ன பேசியிருக்கமா நம்ம?
1: பேசியிருக்கமா.
0: வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். ஓகேம்மா, வாழ்த்துக்கள், நன்றி உங்களுக்கு.
1: நன்றி
0: நன்றி. அதாவது இலை இழை இலை இதுக்கான குறிப்புகள் தான் நம்ம கொடுத்துருந்தோம். செடியோட முதன்மை உறுப்புன்னு சொல்லியிருந்தோம், பெரும்பான்மை பச்சை நிறத்துல அது வந்து இலை. நூல், பஞ்சு, பட்டு முண்டு, நார் அப்படிங்கிற க்ளூஸோட கொடுத்துருந்தது. இழை, சின்ன சின்ன இழை பின்னி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கூட நம்ம கேட்டிருப்போம், அந்த மாதிரி இழை அப்படிங்கிறது இரண்டாவது. மூன்றாவது வந்து மெலிதல், தளர்தல், உடலோடு தொடர்புடையது இழைத்தல் அப்படிங்கிற சொல். எல்லாருக்குமே நன்றியும் வாழ்த்துக்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அப்படி லைனில் வரும்போது கொஞ்சம் அப்படி மறந்துடும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த நேரத்துக்கு டைமுக்கு வந்து நம்மளுக்கு நினைவுக்கு வரணும், அவ்வளோதான். நன்றியும் வாழ்த்துக்களும். முகநூலையும் நிறைய பேர் வந்து சரியான பதில்கள் கொடுத்துருக்கீங்க, நாம் அப்படி ஒரு பார்வை பார்த்துடலாம். பன்னிபுரம் மணிகண்டன், NMV நச்சுப்பிள்ளை, அப்புறம் வந்து கலை துரைராஜன், அவங்க எல்லாமே உங்கள் விருப்பம் கேட்டிருந்தோம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், அவங்களும் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தான் மழை அந்த பாட்டுக்கு வாழ்த்தியிருக்காங்க. அவங்களே வந்து கலக்கலரங்கமுக்கும் வாழ்த்தியிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன், அவங்களும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சொல் விளையாட்டு தலைப்பு என்னவோ ஆவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சுகுணாதேவி தாம்பரத்துலேருந்து அவங்களுடைய பதிவு.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

அருமையான ஒரு பாட்டு கேட்டாச்சு. ஆராதனை இந்த படத்திலேருந்து தான் அந்த பாட்டு. 1981 வெளியானது இந்த திரைப்படம். இளையராஜாவுடைய இசையமைப்பில் வைரமுத்து எழுதின பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியோட குரல்களில் நாம கேட்டு ரசித்தோம். இன்னைக்கு பாடல்கள்லையும் ஒரு சிறப்பு இருக்கு, நீங்க முடிஞ்சா கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சூழி ரீஜா மனோகரன் கலக்கலரங்கம் வழங்கிட்டு இருக்கீங்க, நன்றின்னு சொல்லியிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன், மேலுப்பேட்டு தயாளன் அவங்கெல்லாம் வாழ்த்தோட சொல்லியிருக்காங்க. பதிலும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பிரமிளா தமிழ்ச்செல்வன், இலை இழை இலை கரெக்டாக சொல்லிட்டாங்க. சிகேஎன் வெப்பேரி அவங்க வாழ்த்த எழுக்கினர் தேவாவோட வாழ்த்த. தஞ்சை தேனி பிரகாஷ்குமரன், மகர் நோம்பு சாவடி டிபி குமரன், அந்த இடத்து மகர நோம்பு சாவடி கரெக்டாக படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துலேருந்து டிபி குமரன் அவங்களும் சரியான பதில்கள். சுகுணா இலை கொடுத்துருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் மூன்றுமே சரியாக கொடுத்துருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், பாபு முள்ளக்காடு, எழுக்கினர் தேவா, ஏ ஹரிஹரன் இவங்க எல்லாமே மூன்று விடைகளும் சரியாக கொடுத்துருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், ஆடிவெள்ளி வாழ்த்து, கலக்கலில் நானும் அப்படின்னு சொல்லி பதிவு. நடராஜன் சுப்பையா புத்தகரம் அவங்க வந்து மேபி டைப் பண்ணும்போது தப்பாக இருக்கலாம், ஆனால் சரியான பதில்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. புவனேஸ்வரி அம்மா சிறப்பு அப்படின்னு சொல்லி பாபு முள்ளக்காடு அந்த இடத்துலேருந்து அவங்க பதில் சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு வாழ்த்து. நடராஜன் சுப்பையா புத்தகரம் அவங்களும் வந்து கலக்கலரங்கத்தில் இணைஞ்சிருக்கேன். முத்து கிருஷ்ணன், அப்புறம் வந்து சொல் விளையாட்டு மூலம் மறந்து போன அழகான தமிழ்ச்சொற்களை நினைவில் ஏற்றிக்கொள்ள முடிகிறது. தொடர்ந்து வந்த ஒரு குங்கும செங்கமலம் பாடல் அப்படியே தாளாட்டி சென்றது அப்படின்னு சொல்லி சூளை ரீஜா மனோகரன். பாட்டு வந்து சூப்பர், நிகழ்ச்சியில் நேர்களும் சூப்பராக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சி அருமையின் புரசைவாக்கம் சவுந்தரராஜன். அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பங்கு பெறக்கூடிய நேயர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம் குங்கும சிங்கமலம் பாட்டு அருமையாக இருக்குன்னு சொல்லி அவங்க பதிவு.

0: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கலக்கல் அரங்கம் கேட்டுட்ருக்கீங்க. நம்மளோட சேர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த இடங்கள்லேருந்தையும் வந்து நேயர்கள் வந்து கேட்டு ரசிச்சிருக்காங்க இந்த பண்பலைகள் வழியாக. நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, 044 அப்படிங்கிற முன் இணைப்பெண்ணோட 2952-08-53 இந்த எண், இல்லைனா 2838-98-71 இந்த ரெண்டு எண்களில் ஏதாவது ஒரு எண்ணுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி தொலைபேசி வழியாக வந்து சொல் விளையாட்டில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். நேரம் இப்பொழுது 9:20.

0: கணக்கெடுப்பு ஆண்டு.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
2: தவறாமல் கேளுங்கள் பிடாரா. இந்த நிகழ்ச்சியின் அனுசரணையாளர் AISSMS புனே, A Premium Heritage Group of Institutes.
3: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார்.
4: ஓகே, நம்ம வந்து அப்படி ஏக்தம்ல இலை இழை இலை மூணும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த சொல்லுக்கு நம்ம போயிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஆஹா, வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: யார் பேசுறீங்க ஐயா?
5: செந்தில்கண்ணன். பேரலாம்.
4: பேரலாம். ஓகே ஓகே, உங்களோட அந்த சொல்லுக்கு நம்ம க்ளூக் போயிடலாமா?
5: சொல்லுங்க மேடம்.
4: இது வந்து ரெண்டு எழுத்து சொல் தான். ஓகேங்களா? ரெண்டு சொற்கள் நம்ம கண்டுபிடிக்க போறோம் மொத்தத்துல, ஓகேவா?
5: சொல்லுங்க.
4: முதல் சொல்லுக்கான குறிப்பு மீன், கடலோடு தொடர்புடையது. அடுத்த சொல்லுக்கான குறிப்பு குழி, பொந்து, கையணி. நீங்க வந்து உங்களுடைய அந்த ரேடியோவோட ஒலி அளவை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. கம்மி பண்ணிட்டீங்களா ஐயா? கடல், இது ரெண்டு வந்து முதல் சொல்லுக்கான குறிப்பு. இன்னொரு சொல்லுக்கான குறிப்பு வந்து குழி, பொந்து, கையணி. இது மூணும் இரண்டாவது சொல்லுக்கான குறிப்பு. உண்மை தெரியலையா? ஈஸி தான். அடுத்த நேரம் கேப்போமா? முயற்சிக்கு நன்றி. நன்றிங்க ஐயா. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
4: யார் பேசுறீங்கம்மா? வீட்டுக்கு இல்லீங்களா?

0: கையணிய வந்து வலைன்னு சொல்லுவோம் நம்ம, வளையல இல்லீங்களா?
1: மீன் பிடிக்கிற வலை.
0: அருமை அருமை, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: வலை வலை வலை.
0: ஐந்து முறை சொல்லுங்க பாக்கலாம்.
1: வலை வலை வலை வலை வலை வலை வலை வலை வலை வலை.
0: அருமை அருமை அருமை அருமை அருமை. நன்றிமா உங்களுக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அழகா சொல்லிட்டாங்க பாருங்க. வலை அப்படிங்கறதான் மீன் கடல் வீசுறதுன்னு இன்னொரு குறிப்பு வச்சிருந்தோம், அதுக்கெல்லாம் வேலையே இல்லைங்க, நாங்க சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு வலைன்னு சொல்லிட்டாங்க. வலை அப்படிங்கிறது குழி பொந்து அதெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, எலி கரையான் இதெல்லாம் வந்து அந்த வாழக்கூடிய அதனுடைய வாழுமிடம், அதை வந்து எலி வலை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கை வலை, அதையும் வந்து வலை அப்படின்னு சொல்லுவோம். கையணின்னு அந்த குறிப்பு கொடுத்துருந்தோம். பாருங்க, நம்ம முகநூல்லையும் சரியான பதிவுகள் கொடுத்துருக்காங்க. தீட்டாளம் டிசி ராஜேஷ், வார்த்தை விளையாட்டுகளோட வித்தைகளை ரசிக்கவும் புதிர் வினாக்களுக்கு எளிதாக விடை காணவும் பேருதவியாக இருக்கு கலக்கலரங்கம் சொல் விளையாட்டு அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு. சிவன் அருண் சரியான பதில். வண்ணை சிவா அவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. சுகுணாவும் சரியான பதில்கள் கொடுத்துருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், ஏழுக்கிணறு தேவா, அப்புறம் நடராஜன் சுப்பையா புத்தகரம், மாலினி தேவி அருணாச்சலம், அன்பு ராணி, ஹரிஹாரன் அவங்க வந்து அறியாமை கலைந்து வார்த்தைகளில் கழை கூத்தாடி போல அறிவை வளர்க்கும் கலையே கலக்கல் அரங்கம் அப்படின்னு சொல்லி அவங்க அடித்தோன்னது அழகாக அடிச்சிருக்காங்க. ஹேமலதா சூப்பர் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு இலை இழை அப்படி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த பாட்டு கேட்டுடலாம். அடுத்து கேட்க போகிற பாடல் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியோட குரல்களில் வைரமுத்து எழுதின பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில். ஓ, இது போன பாட்டோடது நம்ம ஆராதனை படத்துக்கான அந்த அறிவிப்பது. பிள்ளை நிலா இந்த படத்துலேருந்து தான் அடுத்த பாட்டு நம்ம கேட்க போகிறோம். பி ஜெயச்சந்திரன் குழுவினரோட பாடியிருக்கக்கூடிய பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில் இந்த பாட்டு.

0: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், அப்புறம் கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், பொன்னியமன் மேடு வண்ணை கணேசன், இவங்க எல்லாமே சரியான பதில்கள் கொடுத்திருக்கீங்க. தீட்டாளம் டி சி ராஜேஷ், பிள்ளை நிலா மற்றும் மஞ்சிக்கோட்டை வாலிபன் ஆகிய திரைப்படங்கள் இடம்பெற்ற ராஜா மகள் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில் சூழலை விட்டது சிறப்பு அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லியிருக்காங்க. வீரராகவன், அன்பு காலை வணக்கம், அருமையான எழுத்து விளையாட்டு, அழகிய தொகுப்பில் மகிழ்வூட்டு, அறிவியல் தமிழால் தெளிவூட்டு, ஆனந்தம் தரும் கலக்கல் அரங்கம், இன்பம் கூடும் பாடல்கள் சங்கமம், ஈர்க்கும் அனுராதா மேம், தொகுப்பு அங்கம் உவகை பெற்றது பண்பலை என்றும் நன்றி அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு. சுகுணா, செங்கமலம் ரோஜா மலர்களோட தொகுப்பு சரம் பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லி இன்னும் ஒன்று கூட இருக்குது, ஒரு சிறப்பு இருக்குது இன்னைக்கு பாடல்களில், முடிஞ்சால் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள், இல்லைன்னா நம்ம நிறைவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், ராஜா மகள் ரோஜா மலர், அமைதியான காலை பொழுதில் கேட்க வேண்டிய அர்த்தமுள்ள பாடல்கள் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அயனாவரம் அப்பு அவங்க வந்து, நிகழ்ச்சி அருமையாக இருக்குது, நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் அதற்கு நம்மளுடைய நேயர்கள் பதில் சொல்லும் விதம் அழகோ அழகு, ஒலித்த ரெண்டு பாட்டுமே அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், சோமசுந்தர பிரபு, அப்புறம் பாலு கிருஷ்ணன், இவங்க எல்லாமே வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க, சரியான பதில்களும் கொடுத்துருக்கீங்க. கோபால் சாமல்பட்டி, அவங்களும் வந்து அருமையாக இருக்குது நிகழ்ச்சி, பாட்டெலாம் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களோட வர்ணிப்பா பாடல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் வந்திருக்கு சுகுணா கிட்டேருந்து. இல்லை இல்லை, பொன்னேரி கலீல் அகமது, அவங்க வந்து பாட்டெலாம் ரொம்ப அருமையாக இருக்குது, நிகழ்ச்சியும் அருமையாக இருக்குது, இப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு. அழகாக கண்டுபிடிக்க போகிறாங்க இப்போ கூட. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், ஹலோ, பேசுங்க, லைனில் வந்தால் பேசிடணும் இல்லையா. வணக்கம்,
2: வணக்கம், தமிழேந்தி பேசுகிறேன்.
1: தமிழேந்தி ஐயா, உங்களுடைய அந்த ரேடியோட ஒலி அளவு குறைச்சிருங்க ஐயா.
2: குறைச்சாச்சு.
1: சரி, இப்போ உங்களுக்கான இந்த க்ளூஸ்க்கு போயிடலாமா?
2: சொல்லுங்க.
1: ரெண்டு சொற்கள் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஆமா, முதல் எழுத்து வந்து ரெண்டுக்குமே வந்து ஒரு உயிர் எழுத்து சரிங்களா. அழகான ஒரு க்ளூ கொடுத்துட்டேன் உங்களுக்கு நான், மயங்கொலி சொற்கள், அது வந்து இன்னொரு க்ளூ. முதல் எழுத்துக்கான க்ளூ என்னன்னா, பேச்சு, சொல், கருத்து, விளக்கம், எழுத்து வடிவம் இத்தனையும் சார்ந்தது அந்த சொல்.
2: பேச்சு, சொல்லா,
1: பேச்சு, சொல், கருத்து, விளக்கம், எழுத்து வடிவம், இப்படிலாம் நாம சொல்லலாம். அடுத்ததுக்கான க்ளூ என்னன்னா, மூடி வைத்தல், பத்திரமாக ஒரு உறைவிடம் அப்படின்னு சொல்லலாம். கடிதத்தோடு தொடர்புடையது, தலையணையோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம்.
2: கடிதத்தோட தொடர்புடையது மை அப்படி வருமா?
1: இல்ல, நம்ம ரெண்டு எழுத்து சொல்ல சொல்லியிருக்கோம், முதல் எழுத்து உயிரெழுத்துன்னு க்ளூ கொடுத்துருக்கோம்.
3: நன்றி
1: சந்திரசேகர், உங்க முயற்சிக்கு நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம்.

0: வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் கிண்டில இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
1: மேடம், ஒளி
0: ஒளி எப்படி எப்படி ரிலேட் பண்றீங்க? கருத்து விளக்கம் எழுத்து வடிவம் இத்தனையும் கொடுத்துருக்கோம் முதல் சொல்லுக்கான குறிப்பு. சரியா?
1: சரிங்க மேம்,
0: தெரிஞ்சுக்கலாமா? நன்றிமா, நன்றி. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.

0: சொல், கருத்து விளக்கம், எழுத்து வடிவம், இத்தனை க்ளூ கொடுத்துருக்கோம். ரெண்டாவது வந்து மூடி வைத்தல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு உரையிடமும் சொல்லலாம், தங்கமிடம் சொல்லலாம், கடிதத்தோடு தொடர்புடையது, தலையணையோடு தொடர்புடையது. நிறைய க்ளூ கொடுத்துருக்கேன்.
1: ஆமா, நிறைய சொல்லிட்டீங்க. அத முதல் எழுத்து வந்து உயிர் எழுத்தோட சம்பந்தப்பட்டதா?
0: உயிர் எழுத்து தான், சம்பந்தப்பட்டதெல்லாம் இல்ல.
1: ஆவரசில அந்த மாதிரி என்ன மேடம்?
0: ஆமா ஆமா, உயிர் எழுத்துனா சொல்லணுமா? ஓகே, அடுத்து நேட்ட கேப்போம். நன்றி நன்றி
1: நன்றி மேடம்.
0: பாருங்க, ஸ்கூலுக்கு தான் போனோம் நம்ம திரும்ப எல்லாரும். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம். கும்பகோணம் சுந்தரபெருமாள் கோயில் கலை துரைராஜன் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க ஐயா.
2: நன்றி. அதாவது இந்த உரையாடலுக்கு வர்ற முதலுக்கு வந்து உரையாடலுக்கு வர்ற உரை
0: உரை, குட் குட்.
2: இன்னொன்னு வந்து உரை
0: உரை,
2: அதேதான் வருது திருப்பி. ரெண்டுதான் எனக்கு தெரியுது, மூணாவது சொன்னீங்களா?
0: மூணு நம்ம சொல்லவே இல்லை, ரெண்டுதான் சொல்லிருக்கோம். ஆமா ஆமா, பேச்சு, சொல், கருத்து விளக்கம், எழுத்து வடிவம், இதெல்லாம் வந்து உரை கடித, அதாவது உரை நிகழ்த்துறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? உரை நிகழ்த்துறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த உரை. ரெண்டாவது வந்து உரை, அப்படியே உறிஞ்சு போறது, கடிதத்துக்கான உரை போடுறது, தலையணைக்கு உரை போடுறது அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? இப்ப என்ன நீங்க என்ன பண்றீங்கன்னா, உரை உரை அது ரெண்டையும் அப்படியே வரிசையா ஒரு அஞ்சு முறை சொல்லுங்க பாக்கலாம்.
2: அதாவது இப்ப சொல்லு வந்து ஒரே மாதிரி வருது, ஆனா சொல்றேன். அதாவது உரை உரை உரை உரை உரை உரை உரை உரை
0: உரை. ஓகே ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம முகநூல்ல பாத்துடலாம். மீரா வெங்கட்ராமன் வீர திருமகன் அந்த படம், ரோஜா மலரை ராஜகுமாரி அதை சொல்லியிருக்காங்க. சென்னை பெரும்பாக்கம் அனஜா சுந்தர் காலை வேளையில பாட்டுலாம் அட்டகாசம்னு இருக்காங்க. இன்னைக்கு ஜானகி அம்மாள் அவர்கள் அனைத்து பின்னணி பாடகருடன் பாடிய பாடல்களை கேட்பது மனதுக்கு நிறைவு தருகிறது. ராஜா மகள்ல கோரஸா பாடி அசத்தக்கூடிய அற்புதமான குரல் வளம். அவர் மண்ணை விட்டு மறைந்தாலும் நம்முடைய மனதை விட்டு மறையாமல் இருப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லி வாழ்த்தியிருக்காங்க. அப்படி டச் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன் நான். தீட்டாளம் டி சி ராஜேஷ், ஒரு நீண்ட பதிவு மூளைக்கு நல்ல பயிற்சியை தருவதோடு தமிழ் மொழி அறிவையும் வளர்க்கும். கலக்கலரங்கத்தில் இடம்பெறுகின்ற தமிழ் சொற்கள் அனைத்தும் சூப்பர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அழகான ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் நீங்கள் வேணால் போய் படித்து பார்த்துக்கலாம். சரியா? ஓகே. அன்புராணி சரியான பதில். ஜெய் கிருஷ்ணன் பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. ஏழுக்கிணறு தேவா, மாலினி தேவி அருணாச்சலம், நடராஜன் சுப்பையா புத்தகரம், பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், இவங்கெல்லாம் வந்து சரியான பதில். பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் வந்து பெண்களோட பெயர்களோட ஒலிக்குது அப்படின்னு சொல்லி 100% கொடுத்துருக்காங்க. சிவன், அருண், சுகுணா, ஓலைன்னு அவங்க வந்து யூகிச்சிருக்காங்க. இல்லைம்மா, உரை உரை அப்படிங்கிறதா. அடுத்தது வந்து பெரும்பாக்கம் அனஜா சுந்தர் சரியான பதில். செந்தில்நாதன், கோவிந்தசாமி, ஜெயா, விவேகானந்தன் எல்லாம் கேட்டுட்ருக்காங்க கும்பகோணத்துலேருந்து. வண்ணை சிவா சரியான பதில்கள். சூளை ரீஜா மனோகரன் சரியான பதில்கள். அப்புறம் வந்து சுகுணா, மீரா வெங்கட்ராமன், ஜெய கிருஷ்ணன், அவர் இன்னைக்கு 9 மணிக்கு வந்தவங்க 10 மணிக்கு வர வேண்டாமே அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம், மலர்கள், ரோஜா, பெண்கள் அப்படின்னு பாட்டுக்கெலாம் யூகிச்சிருக்காங்க. ஹேமலதா சரியான பதில். கொருக்குப்பேட்டை முத்துமாரி வணக்கம். நந்தினி சுரேஷ் திருபுவனம் அந்த இடத்துலேருந்து கேட்டுட்ருக்காங்க, அவங்க வணக்கமும் சொல்லியிருக்காங்க. சரி, எல்லா நேர்களுக்கும் வாழ்த்து சொல்லிவிட்டு நாம் வந்து அடுத்த பாட்டுக்கு போகலாம். அடுத்த பாட்டு என்ன அப்படின்னா, இது வந்து மெட்டி படத்துலேருந்து வரப்போகுது. இளையராஜா எஸ் ஜானகியோட குரல்களில் கங்கையமரனோட பாடல், இசை ஞானி இளையராஜாவோட இசையமைப்போட இந்த பாட்டு.

0: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் சாரங்கியின் நாதம் மனதின் மொழி.
1: திரைப்பட காட்சிகளுக்கு உயிர் கொடுத்த பின்னணி இசையில் சாரங்கியின் நெகிழ்வான நாதத்தை மீட்ட கலைஞர் மனோன்மணி.
2: எம்புட்டு இருக்குது ஆசை மேல அத காட்ட போற.
1: திரைப்பட இசையின் மறைக்கப்பட்ட தருணங்கள், சாரங்கியின் தனித்துவம், இசை பயணத்தின் இனிய நினைவுகள் அனைத்தையும் மனம் திறந்து பகிர்ந்து கொள்கிறார் சாரங்கி இசை கலைஞர் மனோன்மணி அவர்களுடன் மனம் வருடும் நேர்முகம்.
0: இசையும் நானும், இது இசையை நேசிக்கும் இதயங்களின் சங்கமம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனோன்மணி அவர்களுடன் இணைந்திருங்கள். இனிமை நிறைந்த இசை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சியில உங்க கூட ஆர்ஜே அனுராதா.
1: இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க கலக்கல் அரங்கம். இதுல வந்து சொல் விளையாட்டு தொடர்ந்து இன்னைக்கு காலையில 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில் இந்த நிகழ்ச்சியும் வந்து தொலைபேசி வழியாக நீங்கள் தான் பங்கேற்று சிறப்பிக்க போகிறீங்க. ஸோ இப்போ வந்த நேயர்கள் கொஞ்சம் அப்படி ஒதுங்கி இன்னும் கூட புதிய நேயர்களுக்கு வழிவிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே, அதே தான் நம்மளுடைய நேயர்களோட கருத்துக்களும் இங்கே சொல்லுது. ரவி எட்டயபுரத்துலேருந்து காலை எழுந்தவுடன் வயிற்றுக்கு தீனி போடுறது மாதிரி உங்கள் கலக்கல் அரங்கம் அந்த நிகழ்ச்சியில் மூளைக்கு தீனி போடுறீங்க, தொகுத்து கொடுத்த உங்களுக்கு சகோதரிக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஆயிரம் விளக்குலேருந்து ரவி. நடராஜன் சுபையா புத்தகரம் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்கு வராமல் அடுத்தடுத்த நேயர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்படியாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. மெட்டி ஒலி காற்றில் தாளாட்ட கெட்டியாக மனது பாராட்ட இனிய இசை மகிழ்வூட்ட இதயம் மகிழ்ந்து வெளிப்பூட்ட காலை பொழுது களிப்பூட்ட பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி மாதவரத்துலேருந்து வீரராகவன் சொல்லி ரீஜா மனோகரன் மெட்டி ஒலி காற்றோடு என் நெஞ்சை தாளாட்டி சென்றது இளையராஜா அவர்களோட குரலாலும் ஜானகி அம்மாள் அவங்களோட கோரஸ் குரலாலும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அப்படி நெருங்கி நெருங்கி வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கரெக்டாக சொல்லணும் என்ன மாதிரியான அந்த ஒரு தீமில் பாட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பெரும்பக்கம் மனஜா சுந்தர் ஜானகி அம்மா பாட்டு அப்படின்னா சொல்ல வார்த்தைகளே இல்லை மேடம், இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி தேனி ஹரிராம் கலக்கலரங்கத்துக்கும் அறிவிப்பு அவங்களுக்கும் பண்பலைக்கும் வாழ்த்துக்கள். மெட்டி ஒலி காற்றோடு காதோடு தாளாட்டு பாடல் இடம்பெற்ற படம் மெட்டி 1982 வெளியான இந்த திரைப்படத்தில் இப்பாடல் சிறப்பு அப்படின்னு சொல்லி தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவங்க பதிவு. வார்த்தைக்கு நம்ம இப்ப போயிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. இதுவும் வந்து இரண்டு எழுத்து சொற்கள் தான், ரெண்டு சொற்கள் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா?
2: சொல்லுங்க.
1: முதல் எழுத்து வந்து உயிரெழுத்து தான் இதுலயுமே. உங்களுக்கு வந்து க்ளூஸ் நம்ம கொடுத்தாச்சு, மயங்கொலி சொற்கள்னு சொல்லியிருக்கோம். முதல் எழுத்துக்கான சொல்லுக்கான குறிப்பு வந்து சப்தம் ஓசை. இரண்டாவது சொல்லுக்கான குறிப்பு வெளிச்சம் வண்ணம்.
2: ஒளி ஒளி
1: அப்படி போடுங்க. ஒளி ஒளி சொல்லுங்க, அஞ்சு முறை சொல்லுங்க.
2: ஒளி ஒளி ஒளி ஒளி ஒளி ஒளி ஒளி ஒளி.
1: அருமை அருமை அருமை. சரி, நீங்க பாட்டு எல்லாம் என்ன மாதிரியா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, கேட்டீங்களா
2: இன்னைக்கு பாட்டுங்களா?
1: குங்கும செங்கமலம் அப்புறம் ராஜா மகள் ரோஜா மகள் பிள்ளை நிலால இருந்து கேட்டோம். மெட்டி ஒலி காற்றோடு தாளாட்டுச்சு.
2: மங்களகரமான அந்த பெண்களுக்கான
1: அப்படி யோசிச்சிருக்கீங்க. சரி, அடுத்த நேரத்துக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோ. நன்றி நன்றி.
2: தேங்க்யூ.
1: வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். ஹலோ வணக்கம், பேசுங்க. இதுவுமே வந்து உயிரெழுத்துதான் முதல் எழுத்து. முதல் சொல்லுக்கான குறிப்பு கொடுத்தல் அருள் இரக்கம் பரிவு இப்படி எல்லாம் நம்ம வச்சுக்கலாம். அடுத்த சொல்லுக்கான குறிப்பு காணாமல் செல்வது. அப்புறம் வந்து என்ன சொல்றது நாசம் செய்தல் அப்படின்னு சொல்லலாம் நம்ம, அது வேண்டாம். நம்ம காணாமல் செய்வது மட்டும் வச்சுக்கலாம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. யார் பேசுறீங்கம்மா?
3: அன்புராணி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா.
3: சொன்னது கொடுத்தலுக்கு அழி, அப்புறம் அழிச்சலுக்கு அழி
1: அழி
3: அழி
1: ழா
3: ஆள.
1: தமிழுக்கே உரிய சிறப்பு லகரம்.
3: சிறப்பு லகரம் தான், ஆனா நான் கொஞ்சம்
1: பரவாயில்ல பரவாயில்ல. ஓகேம்மா, கரெக்டா சொல்லிட்டீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். முயற்சி பண்ணா வந்துடும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரிங்களா?
3: நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். யார்
4: பேசுறீங்க?
1: என்ன சொற்கள் அது? அஞ்சு முறை சொல்லலாமா? அதை நம்ம
4: முறை எல்லாமே கண்டுபிடிச்சேன்.
1: சரி, இந்த அழி அழி அத வந்து அஞ்சு முறை சொல்லலாமா?
4: சொல்லலாம் மேடம்.

0: பாத்தீங்களா?
1: அழி அழி அழி அழி அழி அழி அழி அழி அழி அழி.
0: அருமை அருமை அருமை, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: உங்களுக்கு வார்த்தை இல்லையா மேடம்?
0: உங்களுக்கு வார்த்தை வேணுமா? நீங்க தான் அழகா கண்டுபிடிச்சிட்டீங்களே, நான் விட்டுறலான்னு பார்த்தேன். கண்டுபிடிக்க போறோம். முதல் எழுத்து வந்து உயிர் எழுத்து, சரியா? முதல் சொல்லுக்கான குறிப்பு கருவி, இரும்பு அல்லது மரத்தை வந்து என்ன சொல்றது, அதோட தொடர்புடையது அப்படி சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ரெண்டாவது வந்து தர்மம், அப்புறம் வந்து என்ன சொல்றது, கொடுத்தல், அததான் நம்ம சொல்லணும், நல்லொழுக்கம்னு சொல்லலாம்.
1: அதாவது முதல் எழுத்து மட்டும் ஒன்னா இருக்கும், பாக்கி ரெண்டும் மாறுமா மேடம்?
0: ஆமா ஆமா. நடு எழுத்து வந்து மயங்கொலி சொற்கள், சொல். சொல்லுக்கான குறிப்பு கருவி, இரும்பு அல்லது மரத்தை அறுக்க பயன்படும். அடுத்தது வந்து தர்மம், நல்லொழுக்கம் அப்படின்னு சொல்லலாம். முப்பொருள்னு சொல்லுவோம் இல்லையா, மூன்றில் ஒன்று. அறம். அறம் அறம்
1: அறம் அறம் அறம்
0: அறம்பொருள் இன்பம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பாருங்க, என் வாயிலே வாங்கி எனக்கே குடுக்கறீங்க. சரி பரவாயில்ல, முயற்சி. ஏன்னா நீங்க வந்து ஆர்வமா கேட்டீங்க இல்லையா, அதனால நான் உங்களுக்கு
1: சொன்னேன்.
0: ஆமா, அறம் அறம்
1: அறம் அறம் அறம் அறம் அறம் அறம் அறம் அறம் அறம் அறம் அறம் அறம்.
0: அருமை அருமை அருமை அருமை, வாழ்த்துக்கள். பாடல்கள், பாடல்கள் என்ன மாதிரியான பாடல்கள் கண்டுபிடிச்சீங்களா?
1: அவங்க சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமையில மங்களகரமா வர
0: பாடல் அப்படி நினைக்கிறீங்களா? சரி சரி, ஓகே, நன்றி. சரி சரி, தெரிஞ்சுக்கலாம், நான் சொல்லிடுறேன் கண்டிப்பா. நன்றி நன்றி. மீரா வெங்கட்ராமன், இளையராஜா, ஜானகி காம்பினேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுவும் கரெக்டு தான். இன்னும் எக்ஸாக்டா எனக்கு வேணும். ஏற்கனவே தேவா சரியான பதில்கள், கீழ்குடி பெரியசாமி காஞ்சிபுரம் நிகழ்ச்சி சூப்பர், மீரா வெங்கட்ராமன் ஒலி ஒளி, பெரும்பாக்கா மனஜா சுந்தர் அவங்களும் வந்து ஒலி ஒளி, மாலினி தேவி அருணாச்சலமும் சரியான பதில், வித்யா ரவிசங்கர் பெரும்பாக்கம் சரியான பதில், சூளை ரீஜா மனோகரன் சரியான பதில், கலை துரைராஜன் சுந்தர பெருமாள் கோவில் அந்த இடத்துல இந்த கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில் தொடர்புக்கு வந்து கேள்விக்கு பதிலுக்கும் என்ன சொல்றாங்க, கேள்வி பதில் சொல்லிட்டேன் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி. ஓ நன்றி நன்றி. நடராஜன் சுப்பையா புத்தகரம் அவங்களும் வந்து ஒலி ஒளி ஒளி அதையும் வந்து சேர்த்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்று கூட இருக்குது, விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்க, அடுத்த முறை கேட்டுடலாம். தீட்டாளம் டிசி ராஜேஷ், கலக்கலரங்கத்தில் கலக்கி கொண்டிருக்கிற நேர்கள் எல்லாம் வந்து அவளோடு ஆசையாசையாய் ஓடோடி வந்து மூச்சிரைக்க கலந்து கொள்வது சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ்குடி பெரியசாமி காஞ்சிபுரம் அவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. ஜானகி அம்மாவோட பல பாடகர்கள் இணைந்து பாடிய பாடல் தொகுப்பு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து எனக்கு நெருக்கமாக வேணும் பதில், சரிங்களா? கீழ்குடி பெரியசாமி, எழுக்கினர் தேவா, மீரா வெங்கட்ராமன், மாலினி தேவி அருணாச்சலம், வனஜா சுந்தர் அவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க, சுகுணா, சுளரீஜா மனோகரன், கோபால் சாமல்பட்டி, இளையராஜா மெட்டியொலி பாடல் கேட்க கேட்க இனிமை ஓல்டு இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம், சுகுணா, இன்னொரு என்னவோ சொல்ல வந்திருக்காங்க புரியலைங்க, ஹேமலதா, எரி எரி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பதில், அவங்க நான் தனி ரூட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. புஷ்பலதா, அடுத்தவங்க சொல்லும் போது கண்டுபிடிச்சிடுறேன்ல நான் அப்படின்ட்டு அவங்க. சூளை ரீஜா மனோகரன், நடராஜர் சுப்பையா புத்தகரம், மனஜா, எழுக்கினர் தேவா, மாலினி தேவி அருணாச்சலம், சிவன், அருண், திருமண சம்பந்தமான பாடல்களா அப்படி. அடுத்தது அவங்க இன்னொரு க்ளூவும் கொடுத்துருக்காங்க, அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. இல்லைங்க, அயனாவரம் அப்பு அவங்க அப்படி கேட்டிருக்காங்க. முரளி, பாடல் தொகுப்பு பெண் குரலில் வரும் கோரஸ் பாடல், மாடம்பாக்கம் அயன் முரளி, லோகநாதன் பிரேமா சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி சிறப்புன்னு அறம் அறம் அது சொல்லியிருக்காங்க. பயனுள்ளதாக இருந்ததுங்க நிகழ்ச்சின்னு சொல்லி அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. மீரா வெங்கட்ராமன் வேற ஏதோ ட்ரை பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே வாழ்த்தும் நன்றியும் சொல்லிட்டு இன்னைக்கு என்ன மாதிரியான பாடல்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜானகி அம்மாவோட ஹம்மிங் குரலோட ஹம்மிங் மட்டுமே அவங்க கொடுத்துருப்பாங்க இன்னைக்கு பாடல்களில். அந்த அந்த மாதிரியான பாடல்கள் பிற பின்னணி பாடகர்களோட அவங்க சேர்ந்து பாடின பாடல்கள். அந்த வகையில் இளையராஜாவோட நிறைய பாட்டு பாடியிருக்காங்க இல்லையா. வரப்போகிற பாட்டு இதய கோவில் படத்துலேருந்து வரப்போகுது, கேட்கலாமா? இந்த ஹம்மிங்கை ஈடு

இணையே இல்லை இல்லையா. அதனால் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து ரெட்ரோ நேரத்துலேயும் இதே மாதிரி ஹம்மிங் பாட்டு நாம் கேட்க போகிறோம். அதோட கூட சேர்ந்து இன்னொரு சிறப்பும் இருக்குது, அதையும் நீங்கள் சொல்ல போகிறீங்க சரிங்களா?

0: மயங்கொலி சொற்களோட இன்னைக்கு வந்து சொல் விளையாட்டு, கூடவே பாடல்கள் வந்து இன்னைக்கு எஸ் ஜானகி அம்மாவோட ஹம்மிங் குரலோட பிற பின்னணி பாடகர்கள் பாடிய பாடல்களை நாம கேட்டு ரசிச்சோம். இதுவரைக்கும் நாம கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்
2: சபாஷ்.

0: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில், விளையாட்டுத்துறை சம்பந்தமாக கேள்விகள் தயாராக இருக்குது. ஸோ நேயர்கள், விளையாட்டுத்துறையில் சமீபத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்துட்டுருக்கு இந்திய அளவில் உலக அளவில் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விடைகள் கொடுக்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைய கேள்விகளில் பெரும்பான்மையான கேள்விகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது காமன்வெல்த் கேம்ஸ் நேத்திலேருந்து, அதாவது இந்திய நேரப்படி நேற்று இரவுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, அது சம்பந்தமான கேள்விகள் நிறையா இருக்குது. அது கூடவே வந்து உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் நிறைவடைந்தது இல்லையா, அந்த நிறைவடைந்த பகுதி, அதாவது வெற்றி அடைந்த அணி, அந்த வெற்றி அந்த திட்டமிடல், அதெல்லாம் பற்றின சில கேள்விகள்லாம் இருக்குது. கூடவே நம்ம இந்திய வீரர்கள் வீராங்கனைகள் விளையாட்டுத்துறையில் சமீபத்தில் என்னென்ன சாதனைகள் செஞ்சிட்ருக்காங்க, அவங்க விளையாட்டுத்துறையில் அந்த சாதனைகள் செய்கிறதுக்கு பின்னாடி அவங்க கடந்து வந்த பாதை என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். கேள்விகள் தயாராக இருக்குது. ஸோ விடைகள் சொல்லணும் அப்படின்னாக்க தொலைபேசி எண்கள் சொல்கிறோம், குறிச்சுக்கோங்க. 2952 0853 இது ஒரு எண், 2838 9871 இது மற்றும் ஒரு எண், 0444 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 எஃப்எம் நிகழ்ச்சிகளை, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். சரி, நிகழ்ச்சியை நாம் ஒரு பாடலோடு ஆரம்பிக்கலாம். மனோ, டிஎல் மகாராஜன், பலராம், சித்ரா, சந்தியா இவங்களோட குரல்களில், பா விஜயோட வரிகளில், வித்யாசாகரோட இசையில், பார்த்திபன் கனவு அப்படிங்கிற படத்துலேருந்து, அதாவது 2003 வெளிவந்த பார்த்திபன் கனவு அப்படிங்கிற படத்துலேருந்து இந்த பாடல். பாடல் வந்து 4 நிமிடங்கள் 40 நொடிகளுக்கு உண்டான பாடல். ஸோ பாடல் முடிகிற தருவாயில் நேயர்கள் வந்து ஃபோன் லைனில் ட்ரை பண்ணலாம்.

0: என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகளோட நாம தயாராக இருக்கோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மூலமாக தொலைபேசி எண்கள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். 2952-0853 இது ஒரு எண். 2838-9871 இது மற்றும் ஒரு எண். 044 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். முதல் நேயர் வந்தாச்சு, வணக்கம்.
1: வணக்கம், வாழ்த்துக்கள்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மேடம், ரேவதி ஸ்ரீராமன்.
0: எங்க இருந்து?
1: அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன்.
0: அம்பத்தூர்ல இருந்து. ஓகே, கேள்வி கேட்கலாமா? விளையாட்டுத்துறை சம்பந்தமா
1: கேளுங்க மேடம், முயற்சி பண்றேன்.
0: ஓகே, இப்ப சமீபத்துல இந்த கால்பந்து போட்டிகள் நடந்தது இல்லையா?
1: ஆமா.
0: அதுல இந்த ஃபிஃபாங்கிறது தான் அந்த அமைப்பு இல்லையா, ஃபுட்பால் அமைப்பு, அதுதான் வந்து நடத்திச்சு இல்லையா? இந்த கால்பந்து போட்டியில வெற்றி பெற்ற அணி அணியில விளையாடினவங்களுக்கு தனித்துவமா ஒரு பரிசு கொடுத்தாங்க, என்னன்னு தெரியுமா? யூஸ்வலா வந்து அந்த மெடல் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்கவுங்க பிளேயர்ஸ்க்கு அந்த எவ்வளோ பரிசு தொகையோ அது கொடுப்பாங்க, கரெக்டா? தனித்துவமா இந்த
1: தடவை
0: அது ஓகே, நான் பைசாவை பத்தி பேசல, தனித்துவமா ஒரு கிஃப்ட் பரிசு.

0: மோதிரம். அதாவது இந்த வருட கால்பந்து போட்டியில தான் வந்து முடிவரைச்சு ஸ்பெயின் நாடு வின் பண்ணிச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அதுக்கு முன்னாடியே, அதாவது ஃபைனல்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வெற்றி பெற அணியோட அணி வீரர்களுக்கு அவங்கவுங்க கை விரல் சைஸுக்கு தகுந்த மாதிரி மோதிரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மோதிரம் பார்த்தீங்கன்னா, மோதிரத்தோட ஃப்ரண்ட்ல அந்த ஃபிஃபாவோட வேர்ல்ட் கப் இருக்கு இல்லையா, அந்த உலகக்கோப்பை அந்த பொம்மை இருக்கு இல்லையா, அந்த பொம்மை இருக்கும். அதுக்கப்புறம் கூடவே அந்த வின் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அதை செய்ய முடியும் அஃப்கோர்ஸ். அதனால எந்த நாடு வின் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்பெயின் நாட்டோட அந்த நாட்டோட கொடியை வந்து அந்த மோதிரத்தோட இன்னொரு பக்கத்தில் பதிச்சு எல்லா வீரர்களுக்கும் அவங்க கை விரல்களோட அளவு எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீரருக்கும் அவங்க அளவுக்கு தகுந்த மாதிரி மோதிரம் ஒன்று பரிசாக கொடுத்துருக்காங்க. அந்த மோதிரம் வந்து ரொம்ப விலை மதிப்பற்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து ஒரு தனித்துவமான ஒரு இந்த வருட உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்காக கிடைத்த ஒரு தனித்துவம் அங்கீகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்த நேயர் வந்தாச்சு. வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் கற்பாடையிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: ஓகே, கேள்வி கேட்கலாமா?
1: கேளுங்க மேம், ஈஸியா கேளுங்க.
0: ஈஸியா கேட்கணுமா?
1: ஆமா.
0: சரி, உங்களுக்கும் கால்பந்து, இப்ப முடிஞ்ச கால்பந்து பத்தியே கேக்குறேன். ஸ்பெயின் நாட்டு கோல் கீப்பர் உனை சைமன், அவர் வந்து ஒரு ரெக்கார்ட் பதிச்சார், என்னன்னு தெரியுமா?
1: என்ன
0: ஒரே ஒரு கோல் தான் கொடுத்தாரு. மொத்தம் எவ்வளவு மேட்ச்ல அவர் கோல் கீப்பரா இருந்தாரோ அத்தனை மேட்ச்க்கும் சேர்த்து ஒரே ஒரு கோல் தான் எதிரணி வந்து போடுறதுக்கு அலோவ் பண்ணாரு. அந்த அளவுக்கு மற்ற போட்டிகள்ல அவர் தடுத்துட்டாரு. அவர் வாழ்த்துக்கள்.
2: என்ன
0: கேள்வி?
2: என்னங்க
0: கேள்விக்கு தயாரா இருக்கீங்களா? விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள், பதில்கள், சாதனைகள், சாதனைகளுக்கு பின்னாடி இருக்கிற அவங்களோட வாழ்க்கை வரலாற்று கதைகள் எல்லாருக்குமே வெற்றி அப்படிங்கிறது ஒரு நாள்ல கிட்டக்கூடிய விஷயம் கிடையாது அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நாம வந்து இந்த விளையாட்டுத்துறை மட்டும் இல்லாம எல்லா துறைகளிலுமே முயற்சி பயிற்சி பயிற்சி முயற்சி அப்படிங்கிறது தான் நம்ம வார வாரம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த நிலையில அடுத்த நேயர் வராங்க, பார்க்கலாம். அவங்களும் முயற்சி செஞ்சு ஃபோன் லைன்ல வந்துட்டாங்க. வணக்கம்
3: மேடம்.
0: சொல்லிட்டாங்க, உங்களுக்கு என்ன கூடுதல் தகவல் தெரியும் அதை பத்தி?
3: இல்ல, அதெல்லாம் மாத்திக்கோங்க.
0: ஓ ஓ, சரி சரி. சோ நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்களா மோதிரம் கொடுத்தாங்கன்ட்டு? ஓ, என்ன க்வெஸ்சன் சொல்லணும்? வெரி குட், சூப்பர். என்ன ஒரு கான்பிடன்ஸ், என்ன ஒரு நம்பிக்கை. வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர், வெரி குட், வெரி குட். அதாவது என்ன கேள்வி கேட்கலாம் உங்க கிட்டக்க? ஜப்பான் ஓபன் சூப்பர் 750 கிரவுன் 2026 பெண்கள் பிரிவுல யார் வின் பண்ணாங்க? இந்தியர். ஜப்பான் ஓபன் சூப்பர் 750 கிரவுன் பேட்மிண்டன் பெண்கள் பிரிவுல இந்தியர் ஒருத்தங்க வின் பண்ணாங்க, யாருன்னு தெரியுமா? நம்ம பதாகையில அவங்க போட்டோ போட்டிருக்கோம். அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?

0: கோபுரத்தனம்.
1: ஓகே, கேள்வி கேட்கலாமா? ஹைதராபாதை சேர்ந்த 18 வயதை நிரம்பிய தாய் நக்கார் அப்படிங்கிறவர் ஆல் இங்கிலாந்து சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது பேட்மிண்டன் தான் இது, ஓகேயா? பேட்மிண்டனில் ஆல் இங்கிலாந்து சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது இந்தியர் வந்து 25 வருடங்கள் கழித்து ஒரு இந்தியர் இதை வாங்கியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 25 வருஷம் முன்னாடி யார் வாங்கினாங்கன்னு தெரியுமா? இப்போ நம்ம முதல் கேள்வி சொன்னோம் இல்லை, பி வி சிந்துக்கு இவர் தான் முதல் முதல்ல வந்து பயிற்றுவிப்பாளராக இருந்தார். யாருன்னு தெரியுமா?
0: நன்றி,
1: புலேலா கோபிச்சந்த். ஓகே, நன்றி. அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க?
2: எங்க
1: இருந்து? போட்டிகள் துவங்கி இருக்கு தெரியுமா? காமன்வெல்த் போட்டிகள் துவங்கி இருக்கு, நேற்று நம்ம இந்திய நேரப்படி நேற்று இரவுல இருந்து துவங்கி இருக்கு. எங்க நடக்குதுன்னு தெரியுமா? குஜராத் வந்து அடுத்தது. சூப்பர், எங்கேயோ போயிட்டீங்க நீங்க. 2030 வந்து குஜராத்ல நடக்க போகுது, அதை ஒரு கேள்வியா நான் தயார் பண்ணி வச்சிருந்தேன். எனிகோ அதை நான் மாத்தி கேட்கறேன் அடுத்த நேயருக்கு. இப்போ இந்த 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் கேம்ஸ் எங்க நடந்துட்டு இருக்கு, துவங்கி இருக்கு? இல்ல, வெளிநாடுங்க. காமன்வெல்த் கேம்ஸ்ங்கிறதுலாம் ஒரு நாட்டுக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும். 2030 குஜராத்துக்கு கிடைக்க போகுதுன்னா இப்ப எப்படி சென்னைக்கு கிடைக்கும்? வெளிநாடு, ஐரோப்பிய நாடு, ஸ்காட்லாந்து, கிளாஸ்கோல நடக்குது, சரிங்களா? ஓகே, நன்றி. இன்னொரு நேயர் கூட வராங்க, பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: தஞ்சாவூர் மாவட்டம் ரை சிட்டி ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜ்.
1: ஓகே, விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் தயாரா?
3: நீங்க பதில் சொல்லிட்டீங்க, அதுக்குதான் பதில் எடுத்தேன்.
1: எதுக்கு? எந்த கேள்விக்கு? கிளாஸ்கோ. சரி, அப்போ அதே உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஆக்சுவலாக ஷெட்யூல் ஆனது வந்து கிளாஸ்கோவில் கிடையாது, வேற ஒரு இடத்துல தான் நடக்கிறதா இருந்தது. அவங்க வந்து செலவுகள் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டாங்க. யாருன்னு தெரியுமா? எந்த நாடு, எந்த ஊருன்னு தெரியுமா?
3: தெரியல.
1: விக்டோரியாங்கிற இடம் ஆஸ்திரேலியாவில், அங்கே தான் நடக்கிறதா இருந்தது. அவங்க வந்து செலவுகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கினதுனால கிளாஸ்கோவில் ஸ்காட்லாண்டில் நடக்குது
3: இப்போ.
1: ஓகே, அடுத்த நேர் கூட வராங்க. வணக்கம். வணக்கம், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சார். ஓகே, அதே காமன்வெல்த் போட்டிகள் தான். எவ்வளோ போட்டிகள், எவ்வளோ விளையாட்டுத்துறை சம்பந்தமான போட்டிகள் நடக்க இருக்கு?
4: காமன்வெல்த் போட்டிகள்
1: எவ்வளவு விளையாட்டுகள்?
4: அதாவது கிரிக்கெட் ஃபுட்பால பத்தி கேளுங்களா? ஏதாவது கிரிக்கெட் ஃபுட்பால்ல இருந்து ஏதாவது கேளுங்களா?
1: கிரிக்கெட் ஃபுட்பால பத்தியா?
4: ஆமா, இல்ல கிரிக்கெட் கேளுங்க.
1: கிரிக்கெட் கேளுங்க. எல்லாருமே கிரிக்கெட் பத்தியே தெரிஞ்சு வச்சுக்கணும். மத்த விளையாட்டுகள் எல்லாம் நம்ம வீட்டு பசங்க எல்லாம் விளையாடுச்சு என்கரேஜ் பண்ணணும். நம்ம அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல.
4: சொல்றது ஓகேதான்.
1: சரி, உங்களுக்கு பாருங்க ஃபுட்பால். இப்போ ஃபுட்பால் 2026 முடிஞ்சாச்சு, ஸ்பெயின் வின் பண்ணியாச்சுன்னு தெரியும். முதல் முதல்ல உலக கோப்பை நடந்தது இல்ல, ஃபர்ஸ்ட் எவ்வளவு நாடுகள் பங்கு பெற்றாங்கன்னு தெரியுமா? இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம்.
4: முதல்ல சாம்பியன்ஷிப் ஆயினது உருகுவே நாடு.
1: முதல் முதல்ல மொத்தமா எத்தனை நாடுகள் பங்கேற்றது?
4: 6 நாடுகளா மேடம்?
1: 4. நாங்க எங்களோட சொந்த பால தான், கால்பந்து தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகேயா? சோ அவங்க விளையாடிட்டு 4 நாடுகள்னு 4 பேர் தானே மாத்தி மாத்தி விளையாடணும். புதுசா ரூல் சொல்லிக்கிட்ட அவங்களே அந்த ரெண்டு நாடுகள் தான் ஃபைனல்ஸ்ல மோதினாங்க.
4: ஓ, சரி.
1: அப்ப நினைச்சு பாருங்க, ஃபுட்பால்ங்கிறது ஒரே ஒரு பால் வச்சு தான் விளையாட முடியும். சோ இவங்க ரெண்டு பேருமே நாங்க என்னோட பால் தான் விளையாடுவோம், என்னோட பால் தான் விளையாடுவோம்ங்கற சேனை தெரியுமா பண்ணாங்க? டாஸ் போட்டாங்க. முதல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த பிளேக்கு டாஸ் போட்டு டாஸ்ல எந்த நாட்டோட பால் வந்து விழுந்ததோ அந்த பாலை வச்சுக்கிட்டு அந்த ஃபைனல்ஸ் மேட்சோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை விளையாடினாங்க. ரொம்ப

0: சுவாரஸ்யமான விஷயம் இல்ல?
1: சுவாரஸ்யமான தகவல் மேடம்.
0: ஓகே, நன்றி.
1: ரொம்ப நன்றி.
0: ஓகே, சரி. நிகழ்ச்சியில ரொம்ப நேரமா நம்ம பாடல் கேட்கல. நேயர்கள் வந்து, நிறைய நேயர்கள் வந்து தொலைபேசியில வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய நேயர்கள் ஃபேஸ்புக்லயும் வந்து நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு நம்மளோட எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே அவங்க வந்து ஆன்சர்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இந்த என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கும் கூட நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியை நாம தொடர்ந்து கேட்கலாம்.
2: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் சாரங்கியின் நாதம் மனதின் மொழி.
3: திரைப்பட காட்சிகளுக்கு உயிர் கொடுத்த பின்னணி இசையில் சாரங்கியின் நெகிழ்வான நாதத்தை மீட்ட கலைஞர் மனோன்மணி.
4: எம்புட்டு இருக்குது ஆசை மேல, அத காட்ட போற.
3: திரைப்பட இசையின் மறைக்கப்பட்ட தருணங்கள், சாரங்கியின் தனித்துவம், இசை பயணத்தின் இனிய நினைவுகள் அனைத்தையும் மனம் திறந்து பகிர்ந்து கொள்கிறார் சாரங்கி இசை கலைஞர் மனோன்மணி அவர்களுடன் மனம் பெருடும் நேர்முகம்.
2: இசையும் நானும், இது இசையை நேசிக்கும் இதயங்களின் சங்கமம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனோன்மணி அவர்களுடன் இணைந்திருங்கள். இனிமை நிறைந்த இசை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
5: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
6: இப்படி முகமெல்லாம் வேர்த்து கொட்டுறது
7: எனக்கு தெரியல.
6: அச்சோ, ஏன் இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது
7: எனக்கு தெரியல.
6: உட்கார்ந்து

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில். விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகளுக்கு நேயர்கள் வந்து ஆர்வமா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு, கேள்வி கேட்கலாமா? என்ன விளையாட்டு பத்தி கேட்கலாம்? ஓகே, காமன்வெல்த் போட்டிகள் இப்ப ஆரம்பிச்சிருக்கு, தெரியும் இல்லையா?
1: ஆமா மேடம்.
0: அதுல 10 விளையாட்டுகள் இருக்கு, ஏதாவது ஒன்னு ரெண்டு சொல்ல முடியுமா உங்களால?
1: 10 விளையாட்டுகள். மேடம், இது தடகள போட்டி இருக்கு.
0: சரி,
1: அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறேன் மேடம்.
0: ஓகே, நன்றி. அடுத்த நேயர் யாராவது சொல்றாங்களான்னு பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம், மஞ்சள் எம்எல்ஏ பேசுறேன்.
0: ஓகே,
2: அத்லெட்டிக்ஸ் போட்டி இருக்கு மேடம், ஓட்ட பந்தயம்.
0: அதான்
2: தாண்டுதல்.
0: அத்லெட்டிக்ஸ்னா எல்லாம் சேர்ந்ததுதான்.
2: அப்புறம் ஸ்விம்மிங் இருக்கு.
0: ஸ்விம்மிங் இருக்கு, வெரி குட்.
2: அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு குத்து சண்டையில இன்னைக்கு வந்து ஆக்சுவலா ஒரு பதக்கத்தை உறுதி பண்ணிருக்காங்க நம்ம இந்திய பெண்.
0: வெரி குட்.
2: ஏன்னா இப்ப அப்டேட்டா நியூஸ் காலைல கேட்டதுன்னு சொல்றேன். அவங்களுக்கு எப்படியும் வந்து உங்களுக்கு சில்வர் அல்லது கோல்டு கிடைக்கும்.
0: எதனால? எதனால?
2: ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் ஜெயிச்சு மேல போயிட்டாங்க,
0: டைரக்டா செமி ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆயிட்டாங்க. கரெக்ட்டா
2: செமி ஃபைனல் செலக்ட் ஆயிட்டாங்க.
0: பேர் என்ன தெரியுமா?
2: அவங்க பேர் சொல்லாக மேடம், ஏதோ ஹிந்தி பேசாட ஞாபகத்துல இல்ல.
0: நம்ம பதாகை Facebook போஸ்டர்ல கூட அவங்க போட்டோ போட்டுருக்கோம்.
2: நடக்க
0: இருந்தது கடைசியில ஸ்காட்லாந்து மாறினதுனால செலவுகள் கம்மி பண்றதுக்காக இவங்க 10
2: பேர் வந்து சூப்பர்
0: சூப்பர், வெரி குட், வெரி குட், நன்றி.
2: என்னங்க
0: விளையாட்டு துறையில காமன்வெல்த் போட்டிகள் அப்படிங்கிறது 4 ஒரு தடவை நடக்கக்கூடியது. இப்ப வந்து ஸ்காட்லாண்ட்ல இருக்கக்கூடிய கிளாஸ்கோ அப்படிங்கிற ஊர்ல நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து 10 போட்டிகள் வந்து 10 விளையாட்டுக்கான போட்டிகள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. வேற நேயர்கள் யாராவது சொல்றாங்களான்னு பாக்கலாம். வணக்கம். வணக்கம்
3: மேடம். பாலாஜி பட்ரவாக்கம்.
0: பாலாஜி பட்ரவாக்கம், சொல்லுங்க. மத்த விளையாட்டுகள் என்னென்னு தெரியுமா காமன்வெல்த்ல?
3: நீச்சல், சைக்கிளிங், பளு தூக்குறது, குத்து சண்டை, ஜூடோ,
0: ஜூடோ, அப்புறம்
3: பாக்ஸிங், பாக்ஸிங் ஜூடோ,
0: அதான் ரெண்டு சொல்லிட்டீங்க. குத்து
3: கூடை, கூடைப்பந்து, நெட்பால், ஜிம்னாஸ்டிக்ஸ்.
0: ஜிம்னாஸ்டிக்ஸ், கூடைப்பந்து வந்து என்ன மாதிரி கூடைப்பந்துன்னு தெரியுமா? நார்மல் கூடைப்பந்து கிடையாது ஆக்சுவலா.

வீல்சேர் குழைப்பந்து, ஓகே. அது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு, அதுவும் வந்து நார்மல் கிடையாது. தவிர கூடைப்பந்துமே கூட 3x3 தான், அதாவது மூன்று மூன்று பேர் தான் ஒவ்வொரு அணியிலையும் விளையாடக்கூடியது. சொன்னீங்களா? சாரி, நான் உங்களோட ஓவர் டேக் பண்ணி இப்ப பேசினதுனால எனக்கு காதல விழல. வாழ்த்துக்கள் சார். ஓகே, அதனால் இப்போ காமன்வெல்த் கேம்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னாக்கா, அத்லெட்டிக்ஸ், அப்புறம் நீச்சல், 3x3 கூடைப்பந்து போட்டி, ட்ராக் சைக்கிளிங், வெயிட் லிஃப்டிங், பளு தூக்குதல், லான் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து நேயர்கள் சொன்ன மாதிரி ஜிம்னாஸ்டிக்ஸ் இருக்குது, நெட் பால் இருக்குது, பாக்ஸிங், ஜூடோ, இதெல்லாமே இருக்குது. இந்த 3x3 பேஸ்கெட் பால் அப்படிங்கிறது வந்து வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் இருக்குது. இது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, மூன்று பேர் தான் விளையாட முடியும் ஒவ்வொரு அணியிலையும். இந்த மூன்று 3x3 பேஸ்கெட் பால் பற்றினா இன்னும் நிறையா தகவல்களை நாம் வந்து நிகழ்ச்சியில் பாடல்களுக்கு இடையிடையே நாம் தெரிஞ்சுக்கலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நாம வந்து அடுத்தது ஒரு பாடல் கேட்கலாம். பெல்லிராஜ், தீபா மரியம் இவங்களோட குரல்களில், தாமரையோட வரிகளில், ஜேம்ஸ் வசந்தனோட இசையில், எந்த படத்துலேருந்து அப்படின்னாக்கா சுப்பிரமணியபுரம் அப்படிங்கிற படத்துலேருந்து.

0: பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல வந்திருக்கிற நேயர் யாரு? வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருந்து மேடம்.
0: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருந்து கேள்வி கேட்கலாமா?
1: நான் கேளுங்க மேடம், பார்க்கலாம்.
0: கால்பந்து உலக கோப்பை முடிஞ்சது இல்லையா?
1: ஆமா மேடம்.
0: இதுல கோல்டன் பூட், கோல்டன் பால், கோல்டன் கிளவ் யார் யார் வின் பண்ணாங்க? யாராவது ஒருத்தர் பேராது சொல்ல முடியுமா?
1: ஆமா, கோல்டன் பூட்,
0: கோல்டன் பால், கோல்டன் கிளவ். இத ஒன்னுத்தோட ஆன்சர் நம்ம ஆல்ரெடி வேற ஒரு கேள்வி மூலமா நம்ம சொல்லிட்டோம்.
1: சொல்லிட்டீங்க.
0: யாரு? புது நேயர்
1: தெரியணும்.
0: ஓகே, வெச்சிட்டாங்க. இதே கேள்வியை நம்ம அடுத்த நேயருக்கும் கேட்கலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாமே.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: அண்ணாநகர்ல இருந்து மாலிதேவி பேசுறேன்.
0: ஓகே, கேள்வி கேட்டிங்களா?
2: கோல்டன்
0: பால், அதாவது கோல்டன் பந்து, தங்க பந்து, தங்க கால்.
2: கோல்டன் பால் விருது வந்து ஸ்பெயின் நாட்டு கேப்டன் வந்து ரோத்ரி வாங்கினாரு.
0: சூப்பர்.
2: அப்புறம் வந்து இன்னொரு கோல்டன் பூட், அதானே, அது வந்து கிளியன்
0: எம்பாப்பே.
2: எம்பாப்பே வரேன், நுழைய முடியாது. ரெண்டு தான் தெரியுது.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன் மேடம்.
1: ஓகே, காமன்வெல்த் போட்டிகள் பத்தி தான். 2030 காமன்வெல்த் வந்து இந்தியால அகமதாபாத்ல நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஓகே, இதுக்கு முன்னாடி இந்தியா வந்து காமன்வெல்த் கேம்ஸ் நடத்தியிருக்காங்க எப்போன்னு தெரியுமா?
2: 2010.
1: வெரி குட், வாழ்த்துக்கள், சூப்பர்.
2: தேங்க்யூ.
1: ஓகே, அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
3: ஜெர்மனியும் பெரிய ஃபீட் மேடம் இது. உலகத்துல எந்த நாடும் சாதிக்காதது. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஆடி 100 பிளேயர்கள் உலகத்தின் எந்த அணிக்கும் ஆடக்கூடியவர்கள் மேடம்.
1: சூப்பர்.
3: அருமை நாயகன் சிட்டுன்றவங்க வந்து மோஸ்ட் எக்ஸலன்ட் பிளேயர் ஃபீஃபா சொல்லி இருக்கு மேடம்.
1: யாரு?
3: எங்க பெரிப்பால மேடம், ஃபீஃபா மெம்பர் மேடம்.
1: யாரு? சரி சரி, ஓகே ஓகே, நன்றி.
3: நன்றி.
1: அதாவது அர்ஜென்டினால வந்து அவங்க வந்து ஸ்பெயின் தான் வின் பண்ணிச்சு, பட் அர்ஜென்டினா நாட்டில் வந்து அந்த ஒரு நாள் வந்து அவங்களுக்கு மொத்த நாட்டுக்குமே லீவ் கொடுக்கலாம் அந்த விளையாடினவங்களை ஹானர் பண்ணுறதுக்காக அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள். அதாவது விளையாட்டுத்துறையில் தோல்விங்கிறது வந்தாலும் வெற்றிங்கிறது அடுத்த தடவை வரும் அப்படிங்கிறதுனால அவங்கள ஹானர் பண்ணணுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு நாட்டில் அந்த மாதிரி அவங்க ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நிகழ்ச்சியில் நாம் ஒரு பாடல் கேட்கலாம். இது எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சந்தோஷ் சுப்பிரமணியம் அப்படிங்கிற படத்திலேருந்து நவீன், மாணிக்க விநாயகம், புஷ்பவனம் குப்புசாமி, பிரேம்ஜி, பிரியா இவங்க எல்லாரோட குரல்களில், விவேகாவோட வரிகளில், தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையமைப்பில் ஒரு பாடல். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா 5 நிமிடங்கள் 30 நொடிகளுக்கு உண்டான நீண்ட பாடல். ஸோ பாடல் முடிகிற தருவாயில் நேயர்கள் ஃபோன் லைனில் ட்ரை பண்ணுங்கள்.

0: சக்தி தமிழ் எஃப்எம் 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகளுக்கு நேயர்கள் வந்து ஃபோன் லைனில் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் விடை சொல்லணும் கேள்விகளுக்கு அப்படின்னாக்கா 2952208535 இது ஒரு எண், 2838987 இது மற்றும் ஒரு எண், 044 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: தவறாமல் கேளுங்கள் பிடாரா. இந்த நிகழ்ச்சியின் அனுசரணையாளர் AISSMS புனே, a premium heritage group of institutes.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்கு வரப்போற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: பிரகாஷ்,
1: புரசைவாக்கம். ஓகே, கேள்வி கேட்கலாமா? அதாவது சென்னையில கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் சம்பந்தமானது 5வது எடிஷன் நடந்தது, ஓகேயா? அதுல இந்தியர் ஒருவர் 3வது இடம் வாங்கினார், யாருன்னு தெரியுமா? இல்ல இல்ல இல்ல, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்ல. அர்ஜுன் எரிகேசி. ஓகே, நன்றி. அதாவது விளையாட்டு துறையில நம்ம உள்ளூர்லயும் சரி, இந்திய அளவிலையும் சரி, வெளிநாட்டிலயும் சரி, நிறைய விளையாட்டு நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. அதனால நம்ம வீட்லயும் விளையாட்டு துறையில சாதனைகள் பண்ணணும் அப்படின்னு பசங்க நினைச்சாங்கன்னாக்க, கண்டிப்பா நாம வந்து அவங்களுக்கு ஊக்குவிப்பு கொடுக்கணும். ஏன்னா எவ்வளவோ பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ காமன்வெல்த் கேம்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம், இதுல வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக நிறைய விளையாட்டுகள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விளையாட்டுகளில் விளையாடக்கூடிய இந்திய வீரர்கள் வீராங்கனைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆஹா, இந்த மாதிரி ஒரு துயரத்துலேருந்து மீண்டு எழுந்து வந்து இந்த பசங்கள்லாம், சின்ன சின்ன பசங்கங்க ஆக்சுவலாக, அவங்கெல்லாம் வந்து இதில் சாதனை பண்ண முடியும் நம்பிக்கை, அந்த சின்ன பசங்களுக்கு எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை பாருங்கள். தனக்குத்தானே என்னால் முடியும், எனக்கு வந்து கால் வந்து ஊனமாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் சாதனை பண்ண முடியும்னு அந்த சின்ன பசங்களால் தன்னம்பிக்கையை வளர்த்துக்க முடியும் அப்படின்னாக்கா, எல்லாராலையும் முடியும் தானே இல்லையா? யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்,
3: சொல்லுங்க மேடம்.
1: யார் பேசுறீங்க?
3: ஆனந்த் மேடம், சைதாப்பேட்டிலேருந்து.
1: ஆனந்த் சைதாப்பேட்டிலேருந்து, ஓகே, கேள்வி கேட்கலாமா?
3: சொல்லுங்க மேடம்.
1: காமன்வெல்த் ஆரம்பிச்சது இல்லையா இப்ப நேத்திலேருந்து? காமன்வெல்த் போட்டிகள் நடந்துட்டு இருக்கு தெரியுமா ஸ்காட்லாண்ட்ல? அதுல இந்திய கொடியை யார் எடுத்துட்டு போனாங்க, அந்த டார்ச் அதை யார் எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியுமா? பெண்கள், ரெண்டு பெண்கள். ஓகே, நன்றி. அடுத்த நேயர் யாராவது சொல்றாங்களான்னு பார்க்கலாம். வணக்கம், அந்த நேயர் கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ க்வெஸ்டின் லீக் ஆயாச்சு. காமன்வெல்த் போட்டிகள் வந்து இப்போ நேத்தி நைட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு இந்தியாவோட ஒவ்வொரு நாடும் அணிவகுத்து வரும் இல்லையா, முதல் நாள் துவக்க போட்டிக்கு முன்னாடி அந்த ஓப்பனிங் செரிமனியில், அதில் இந்தியாவோட கொடியை யார் எடுத்துகிட்டு வந்தாங்க, அந்த டார்ச்சை யார் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஒரு நேயர் வந்திருக்காங்க, பார்க்கலாம். இன்ஃபேக்ட் அவங்களோட ஃபோட்டோஸ் நம்ம ஃபேஸ்புக் போஸ்டரில் ரெண்டு பேரோட ஃபோட்டோவும் போட்டிருக்கோம். வணக்கம், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க.
4: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நான் தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை சேவியர்மா. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். கேள்வி கேட்டிங்களா?
4: இல்லைங்கம்மா, சொல்லுங்கம்மா.
1: காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் நடந்துட்டு இருக்கு, ஆரம்பிச்சிருக்கு, ஓகேயா? ஸ்காட்லாண்ட்

0: ஐஸ்லாண்ட் அப்படிங்கிற நாட்டில் கிளாஸ்கோ அப்படிங்கிற இடத்துல, அதில் இந்திய கொடியை எடுத்துட்டு முன்னாடி போனவங்க யாரு? இப்ப நடந்துட்டு இருக்குங்க, நேத்திக்கு நைட்ல இருந்து ஆரம்பிச்சது. பெண்கள், ரெண்டு பெண்கள், அவங்களோட போட்டோவை நம்ம Facebook போஸ்டர்ல நம்ம போட்டுறோம். ஆக்சுவலா ஓகே, நன்றி நன்றி. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க.
1: வேதாரண்யம் வட்டம் கத்திரிப்புளத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: பேரு?
1: பாக்யராஜ்.
0: பாக்யராஜ், ஓகே. கேள்வி கேட்டிங்களா?
1: ஆ, கேட்டேன்.
0: ஆ, பே என்ன பேரு?
1: பிங்காலி.
0: ஹா?
1: பிங்காலி.
0: புரியல, என்ன கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? காமன்வெல்த் போட்டிகள் ஆரம்பிச்சிருக்கு, அதுல இந்திய கொடியை முன்னாடி எடுத்துட்டு போனவங்க ஓபனிங் செரிமில யாரு, அந்த டார்ச் எடுத்துட்டு போனவங்க யாரு? ரெண்டுமே, ரெண்டு பேருமே பெண்மணிகள். அவங்களோட போட்டோஸ் வந்து நம்ம Facebook போஸ்டர்ல போட்டிருக்கோம். தெரியுமா? முதல் கோப்பை வந்து முதல் பதக்கம் கன்ஃபார்ம் தகவல்கள் நாம வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா நாம கேட்டுட்டு இருக்கோம்.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம வந்தாச்சுன்னு சொல்லலாம். நிகழ்ச்சியை ஒரு பாடலோட நம்ம நிறைவு செய்யலாம். பிரிவோம் சந்திப்போம் அப்படிங்கிற படத்திலேருந்து கார்த்திக், ஸ்வேதா இவங்களோட குரல்களில், யுகபாரதியோட வரிகளில், வித்யாசாகரோட இசையமைப்பில் இந்த பாடல்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 11:10 ஆயிட்டிருக்குங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய பண்பலைகளையும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.

காவல்காரன் அப்படிங்கிற படத்துலேருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா இவங்களோட குரல்களில், பாலியோட வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் அதே கண்கள் அப்படிங்கிற படத்துலேருந்து பி சுசீலாவோட குரலில், பாலியோட வரிகளில், வேதாவோட இசையமைப்பில்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தவறாமல் கேளுங்கள் பிடாரா. இந்த நிகழ்ச்சியின் அனுசரணையாளர் AISSMS புனே, a premium heritage group of institutes.

ஒரு குடும்பத்தின் கதை அப்படிங்கிற படத்துலேருந்து கேஜே யேசுதாஸ், பி எஸ் சசிரேகா இவங்களோட குரல்களில், பாலியோட வரிகளில் சங்கர் கணேஷோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மூலமாக. ஃபேஸ்புக்கில் நிறையா நேயர்கள் வந்து இந்த பாடல்களை வந்து ரசித்து கேட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி நடந்த என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்கு நாம் கேட்ட கேள்விகளுக்கும் நிறைய நேயர்கள் வந்து அதற்கான விடைகளை வந்து ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க. எல்லாருக்குமே பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இப்போ இந்த என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு யார் யாரெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா, வீரராகவன் அவங்க போட்டிருக்காங்க மாதவரம்லேருந்து, கும்பகோணம்லேருந்து செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன் போட்டிருக்காங்க, நாகராஜன் அவங்க போட்டிருக்காங்க எங்கேருந்துனாக்கா களமருதூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து, அனுஷ்கா அவங்களோட சேர்ந்து, சோமசுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து போட்டிருக்காங்க, பர்வத வர்தினி அவங்களும் போட்டிருக்காங்க நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடல் மிகவும் அருமை அப்படிங்கிற மாதிரி, அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து, அப்புறம் தேனி சிலமலை பிச்சைமணி அப்படிங்கிறவர் போட்டிருக்காரு, எல்லாருமே நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டிருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் நாம் அடுத்த பாடல் கேட்கலாம். இது எந்த படத்துலேருந்து இந்த பாடல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, நினைத்ததை முடிப்பவன் அப்படிங்கிற படத்துலேருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில், புலமை பித்தன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட், அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
5: இன்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்கள்ல கண்ணதாசன் வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்புல ஊட்டி வரை உறவு அப்படிங்கிற படத்திலேருந்து நாம கேட்கலாம்.

0: வணக்கம், நான் உங்கள் பாடலாசிரியர் அப்பாராஜா பேசுகிறேன். விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் நாளைக்கு இரவு 8:05 என்னுடைய பல்வேறு அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் கேளுங்க. நான் தொட நீ மறைவது என்ன ஒரு பாட்டு நான் சந்தோஷ் தயாநிதி இசையில் சோனி மியூசிக்கில் வந்துச்சு. அது ஏன் அந்த குவஸ்டின் போகும். அது பிரிவில் உழலக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி எழுதின பாட்டு அது. அது வந்து ரொம்ப நல்ல இலக்கியத்தரமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் எழுதின சில அரசியல் பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு காதலை விட அரசியலை தாங்கி வரக்கூடிய பாடல்கள், மார்க்சிய சித்தாந்தம், தமிழ் தேசியம், பொது உடைமை தத்துவம், இந்த மாதிரியான கருத்துக்களை உள்ளடக்கி வர்ற நான் எழுதின பாடல்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: இணைந்திருங்கள் வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: இன்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் எல்ஆர் ஈஸ்வரியோட குரல்ல வி குமாரோட இசையமைப்புல நினைவில் நின்றவள் அப்படிங்கிற படத்திலேருந்து.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: தவறாமல் கேளுங்கள் பிடாரா. இந்த நிகழ்ச்சியின் அனுசரணையாளர் AISSMS புனே, a premium heritage group of institutes.

0: நெஞ்சிருக்கும் வரை அப்படிங்கிற படத்துலேருந்து டி எம் சவுந்தரராஜனோட குரலில், கண்ணதாசனோட வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்றும் இனியவை நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கோம். நிறைய நேயர்கள் வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து அதை குறிப்பிட்டு ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. யார் யாருன்னாக்க செந்தில் கண்ணன், ஷோபா அவங்க போட்டிருக்காங்க பேரளம் அப்படிங்கிற ஊர்லேருந்து, அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணன் அவங்க போட்டிருக்காங்க முத்துலக்ஷ்மி அவங்களும் சேர்ந்து பண்ணைப்புறம்லேருந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காந்திமதி வேடந்தாங்கல்லேருந்து, முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து, முத்துகிருஷ்ணன் அவங்க போட்டிருக்காங்க, புஷ்பா அவங்க போட்டிருக்காங்க பம்மல்லேருந்து, நட்ராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து போட்டிருக்காங்க, எஸ் எம் செந்தில்குமரன், கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவர் போட்டிருக்காரு, சூளை ரீஜா மனோகரன் அவங்க போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் மேலப்பேடு தயாலன், பர்வத வர்தினி அவங்க, மீரா வெங்கட்ராமன் அவங்க, முகமது பிலால் அவங்க போட்டிருக்காங்க, பிரேம்நாத் பிரேம் அவங்க, காதிர் மீரான் சாஹிப் தூத்துக்குடி மாவட்டம் கொங்கராயக்குறிச்சி அப்படிங்கிற ஊர்லேருந்து அவரும் போட்டிருக்காரு, மேட்டுப்பட்டி கண்ணன், அதுக்கப்புறம் பத்மா சவுந்தரராஜன் அவங்க அள்ளி நகரம்லேருந்து, மகாதேவன் அவங்க போட்டிருக்காங்க, நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து இன்னொரு பதிவு போட்டிருக்காங்க, அருள்குமரன் அவங்க வந்து ஒட்டுடன்பட்டி தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து, கோபல் சாமல்பட்டி அப்படிங்கிற ஊர்லேருந்து போட்டிருக்காங்க, ஹரி அவங்க வந்து தேனியிலேருந்து போட்டிருக்காங்க. ஸோ எல்லா நேயர்களுமே அவங்க அவங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் நம்ம விவித் பாரதி மூலமாக கேட்கறச்சு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு

0: நாளை நமதே அப்படிங்கிற படத்துலேருந்து கேஜே யேசுதாஸ் பி சுசீலா இவங்களோட குரல்களில் பாலியோட வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: நாளை நமதே அப்படிங்கிற படத்துலேருந்து கேஜே யேசுதாஸ், பி சுசீலா இவங்களோட குரல்களில், பாலியோட வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் சாரங்கியின் நாதம் மனதின் மொழி.
2: திரைப்பட காட்சிகளுக்கு உயிர் கொடுத்த பின்னணி இசையில் சாரங்கியின் நெகிழ்வான நாதத்தை மீட்ட கலைஞர் மனோன்மணி.
3: எம்புட்டு இருக்குது ஆசை மேல, அத காட்ட போற.
2: திரைப்பட இசையின் மறைக்கப்பட்ட தருணங்கள், சாரங்கியின் தனித்துவம், இசை பயணத்தின் இனிய நினைவுகள் அனைத்தையும் மனம் திறந்து பகிர்ந்து கொள்கிறார் சாரங்கி இசை கலைஞர் மனோன்மணி அவர்களுடன் மனம் பருடும் நேர்முகம்.
1: இசையும் நானும், இது இசையை நேசிக்கும் இதயங்களின் சங்கமம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனோன்மணி அவர்களுடன் இணைந்திருங்கள். இனிமை நிறைந்த இசை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

மேல் நாட்டு மருமகள் அப்படிங்கிற படத்துலேருந்து வாணி ஜெயராமோட குரலில் பூவை செங்குட்டுவன் எழுதின பாடல் கேட்டும் குன்னக்குடி வைத்தியநாதனோட இசை அமைப்பில் என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல்

காலத்தால் அழியாத காவிய கானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியநாதன் அவங்க அம்மா பேட்டையிலேருந்து போட்டிருக்காங்க. கணபதி திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன், அதுக்கப்புறம் செந்தில் குமரன் சுண்ணாம்பு குளத்திலேருந்து, ஏழு கிணறு தேவா, இவங்க எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த படத்துலேருந்து நாம் கேட்க போகிறோம் அப்படின்னாக்கா, பாமா விஜயம் அப்படிங்கிற படத்துலேருந்து டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில்.

என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய நிறைவான பாடல் பி சுசீலா, எல்ஆர் ஈஸ்வரி இவங்களோட குரல்களை எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில் இரு மலர்கள் அப்படிங்கிற படத்துலேருந்து நாம் கேட்கலாம்.

0: நாம இதுவரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: என்றும் இனியவை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் பொழுது 12:50.
2: ரெட்ரோ நேரம்.

இனிமையான பாடல்களோட அணிவகுப்பு உங்களுக்காக காத்துட்ருக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில். தெவிட்டாத தெள்ளமுதாய் உங்கள் உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொள்ளும் பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் கேட்க போகிற முதல் பாடல் மௌனராகம் படத்துக்காக எஸ் ஜானகியோட குரலில் வாலியோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில்.

கண்டிப்பாக ரெட்ரோ பாடல்கள் கேட்கும்போதெல்லாம் புரியாத ஆனந்தம் தான், அப்படியே புதிதாக ஆரம்பம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அருமையான பாடல்கள் நாம் கேட்டுட்ருக்கோம் ரெட்ரோ நேரத்தில். நம்ம காலையிலே கலக்கல் அரங்கத்தில் நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னா, எஸ் ஜானகி அம்மா ஹம்மிங் மட்டும் கொடுத்துருப்பாங்க, பாடியிருக்க மாட்டாங்க, ஆனால் பிற பின்னணி பாடகர்களோட குரலில் பாடல் வந்துகிட்டே இருக்கும் இசையோடு கூட, அப்படி நம்ம பாடல்களை கேட்டு ரசித்தோம். இப்போவும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம், நீங்கள்லாம் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ் அப்படி கொஞ்சம் ஒரு துளி துளி இருக்குது, அப்படி பார்த்துட்டு நம்ம இப்படி ஃப்ரெஷ்ஷாக போயிடலாம். தேனி ஹரிராம் ஒலி ஒலி, அப்புறம் அறம் அறம் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. பெரும்பாக்கம் மனஜா சுந்தர் ஹம்மிங் பாடல்களாக, ஆமாங்க. குறுக்குப்பேட்டை முத்துமாரி, பெண்களுக்கு தேவையான அந்த மாதிரி மெட்டி தாலி பூ இப்படி வருது அப்படின்னு அவங்க யூகிச்சிருந்தாங்க. ஹேமலா தானூறு அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், கலக்கலரங்கத்தில் ஜானகி அம்மாவோட ஹம்மிங் பாடல்கள் அருமையாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. மெட்டி ஒலி ஹம்மிங் கேட்க இனிமையாக இருக்கும் மேம் அப்படின்னு சொல்லி. அது கூடவே இன்னொன்று, மெல்ல திறந்தது கதவுல வா வெண்ணிலா, அதில் ஒரு ஹம்மிங் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், பாட்டு பூரா வரும், ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பாட்டும் கேட்கறதுக்கு. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் இதை கோயில் பட பாடல், இளையராஜா ஜானகி ஹம்மிங்கோட சேர்ந்த பாடல் என்னை கவர்ந்தது, இன்னும் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கு, அப்படி வாழ்த்துக்கள். அதனால தான் ரெட்ரோ நேரத்துலேயும் நம்ம அதை தொடர்ந்து நம்ம வச்சுருக்கோம். கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார், எல்லா கேள்விக்கும் நான் பதில் அனுப்புகிறேன் ஆனால் நீங்கள் படிக்கலையே அப்படின்னு, நம்மளால் படிச்சுட்டே தாங்க இருக்கும், பாட்டும் கேட்கணும் கேள்வியும் கேட்கணும், உங்களுடைய பதிவுகளையும் நம்ம படிக்கணும் இல்லையா. எழுக்கினர் தேவா, இன்றைக்கி கலக்கலரங்கத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் நல்லா இருந்தது, சூப்பர், உண்மையிலே கலக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி. நேயர்கள் தாங்க கலக்குனாங்கன்னு சொல்லணும். என் இதயத்தில் குடிகொண்ட பாடல் வரிகள் இதே கோயில், அது நல்லா இருந்ததுன்னு சொல்லி ரீஜா மனோகரன். இசைஞானி இளையராஜா மற்றும் மிஸ் ஜானகி காம்போ, அதிலும் ஹம்மிங் பாடல்கள் கலக்கலரங்கத்தில் உண்மையிலேயே கலக்குனது சிறப்பாக இருந்ததுன்னு ஆர்ஜி அனுராதா, அவங்களுக்கு வாழ்த்துக்கள்னு. தீட்டாளம் டிசி ராஜேஷ், அப்புறம் ராஜேஸ்வரி சுந்தரம், தேவா தேவரோஃபின் அப்படிங்கிறவங்க, அவங்கெல்லாம் வந்து நம்ம கேள்வி பதில் அது இதில் போட்டிருக்காங்க. தேவராஜ் அவங்களும் வந்து நீல நயனங்களில் அந்த பாட்டு என்று மினியவே, அதோடைய பதிவு இங்கே போட்டிருக்காங்க. ரெட்ரோ நேரமுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி ரீஜா மனோகரன். பெரும்பாக்க மனஜா சுந்தர், நாங்கள் காத்துட்ருக்கோம் ஜானகி அவங்களோட ஹம்மிங் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு, செம்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு. மனஜா சுந்தர், எங்களையும் பாட வைக்கிறீங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கூடவே பாட தோணும் நமக்கு. சின்ன சின்ன அந்த பாட்டு ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு விபத் பாரதி தமிழுக்கு வாழ்த்து. முரளிதரன் விழுப்புரம், நம்ம வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அந்த நேர்களும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ராமகிருஷ்ணன் குழுமங்குண்டான், இடைக்கால பாடல்களால் எங்கள் இதயத்தை மகிழ்வித்து கொண்டிருக்கும் விபத் பாரதிக்கும் அறிவிப்பாளருக்கும் நன்றியும் வாழ்த்தும் சொல்லியிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமத், முதல் பாடலே அடி சிக்ஸர் அப்படிங்கிற மாதிரி மௌனராகம் படத்துலேருந்து கேட்டுட்டு, தொடர்ந்து எல்லா பாட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கோம் வேற லெவலுங்க சாங்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிவு. சுகுணா மேம், இன்னைக்கு பாடல்களில் ஜானகி அம்மாவோட குரல் இனிமையை விவரிக்க வார்த்தைகளே இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிவு. மீரா வெங்கட்ராமன், ரெட்ரோ நேரம் பாடல்கள் கேட்க கேட்க சுகம் அப்படின்னு சொல்லி. கோபால் சாமல்பட்டி, அனைத்து பாடல்களும் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம், சின்ன சின்ன அந்த பாட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. விபத் பாரதி தமிழ் எஃப்எம்க்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

சரி, இப்போ அடுத்த பாட்டும் கேட்டுட்டேன், என்ன மாதிரி பாட்டு அப்படின்னு சொல்லி உங்களால் யூகிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். வரப்போகிற அடுத்த பாடல் இது வந்து அரண்மனை கிளி. இந்த படத்துலேருந்து ஜானகி அம்மாவோட குரலில் வாலியோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில் கேட்கலாமா?

இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் சாரங்கியின் நாதம் மனதின் மொழி.

0: பட காட்சிகளுக்கு உயிர் கொடுத்த பின்னணி இசையில் சாரங்கியின் நெகிழ்வான நாதத்தை மீட்ட கலைஞர் மனோன்மணி.
1: எம்புட்டு இருக்குது ஆசை மேல அத காட்ட போறேன்.
0: திரைப்பட இசையின் மறைக்கப்பட்ட தருணங்கள், சாரங்கியின் தனித்துவம், இசை பயணத்தின் இனிய நினைவுகள் அனைத்தையும் மனம் திறந்து பகிர்ந்து கொள்கிறார் சாரங்கி இசை கலைஞர் மனோன்மணி அவர்களுடன் மனம் பெருடும் நேர்முகம். இசையும் நானும், இது இசையை நேசிக்கும் இதயங்களின் சங்கமம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனோன்மணி அவர்களுடன் இணைந்திருங்கள். இனிமை நிறைந்த இசை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: செவியோரம் சுகராகம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: கண்டிப்பா சுகராகம் தான். 12:15:50 ரெட்ரோ நேரத்துல இணைஞ்சிருக்கீங்க. எப்படின்னா உங்களுடைய பதிவுகள்லாம் அப்படிதான் சொல்லுது. பிரேம்நாத் பிரேம் கோயம்புத்தூர்லேருந்து கேட்டுட்டு இருக்காங்க. மனதிற்கு உற்சாகத்தை தரக்கூடிய இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொல்றாங்க. முதல் பாடலே சூப்பரமான கொடம்பாண்டப்பட்டி கே வி ஜெயசீலன், பொன்னேரி கலீல் அகமது. எத்தனை ஆயிரம் ரேடியோ இருந்தாலும் பாருங்க, நம்மளுடைய விவித் பாரதி தமிழ் பண்பலை போல எந்த வானொலியுமே வர முடியாதுங்க, ஏன்னா இதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. மீரா வெங்கட்ராமன் ஜானகி அம்மாவோட ஹம்மிங் பாடல் சரியா? சரிதான், அதுலேயும் இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு. முரளிதரன் விழுப்புரம் ராசாவே பாட்டு அருமைன்னு சொல்லியிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமது அரண்மனைக்குள்ளி. இந்த பாட்டு கேட்கும்போதே பழைய ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு 5 வயசு 6 வயசு தான் இருக்கும். இந்த படம் எங்கள் அப்பா கூட நான் வந்து தியேட்டரில் போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி, கதாநாயகியை கூட வேற ஒரு நாயகி மாதிரியே இருப்பாங்க பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் அழகாக ஒரு போஸ்டர் அடித்து, ஆடி வெளியில் அசத்தும் நிகழ்ச்சி சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி முரளிதரன் விழுப்புரம்லேருந்து அழகாக ஒரு போஸ்டர். மேட்டுப்பட்டி கண்ணன், இனிய வெள்ளி மதிய வணக்கம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி பாடல்கள் அருமை வாழ்க. சூளை ரீஜா மனோகரன், ராசாவே உன்னை விட மாட்டேன். ஆமாம் சகோதரி, நாங்களும் இனி 2 மணி நேரம் விடமாட்டோம், அன்பு எனும் பிடியில் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. எஃப்எம்பி மணிமாறன், மணலிமாறன், சின்ன ராசாவே உன்னை விட மாட்டேன், உண்மை தாங்க, நீங்கள் எத்தனை விடாமல் வானொலியோடு அழைத்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி, பாடலோட ரசனைகளோட செவிகளுக்கு தேனாய் இழுத்து கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம், ரெட்ரோ சாங் சூப்பர், அன்பு சகோதரி ஆர்ஜி அனுராதா விஜயகுமார், நிகழ்ச்சி மற்றும் நிகழ்ச்சியின் தொகுப்பு அருமை, இசைஞானி இளையராஜா அவர்களோட இசையில ஜானகியமா ஹம்மிங் குரல், மெய்மறந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு. சென்னை பழையவனாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் ஒழித்த ராசாவை உன்னை விட மாட்டேன் பாடல் மிகவும் அருமை, நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்து. ஜடேரி வேல்முருகன், ரெட்ரோ நேரத்தில் ஜானகி அம்மா பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லி, மேம் இந்த ரெட்ரோ தொகுப்பு ஜானகி அம்மா தனித்து பாடிய பாடல்கள் அப்படின்னு சொல்லி சுகுணா அவங்களுடைய பதிவு. அப்புறம் வேல்முருகன் ஜடீரி, அவங்க வந்து ஜானகி அம்மா பாடல்கள் அருமை. மேடவாக்கம் மணிமாலா ஆனந்தன், பாட்டெல்லாம் சூப்பராக இருக்குது மேடம் ஜானகி அம்மா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிவு. ஸோ எல்லாருமே ஓரளவுக்கு யூகிச்சிருக்கீங்க. இன்னும் கூட ஒரு 100 லைன் அப்படி சிறப்பாக சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த வகையில் அடுத்த பாட்டு மனோ எஸ் ஜானகியோட குரல்களில், கங்கையமரனோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில், கும்பக்கரை தங்கையா இந்த படத்துலேருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 பாடுங்க. இந்த பாட்டுலாம் கேட்கும்போது 20 வயசு குறைஞ்சிருச்சான், சின்ன வயசுல கேட்ட பாட்டுங்கன்னு வனஜா. கேளுங்க கேளுங்க.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார்.
2: பன்னெண்டு மணி 24 நிமிஷத்துல ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். நம்ம கூடவே சேர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த நேயர்களும் நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, நம்மளுடைய நேயர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பரந்து விரிந்து நிறைய பேர் கேட்குறாங்க, நிறைய பேர்

ஃபோன் இன்லேயும் வரீங்க. அதே மாதிரி நம்மளுடைய முகநூல் பக்கத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், லைக் பண்ணலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடலாம். டைம் கிடைக்கும் போது நீங்கள் வந்து கமெண்ட்டும் போடலாம், சரிங்களா? அதே மாதிரி தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பங்கேற்று சிறப்பிக்கலாம். சுகுணா சொல்லியிருக்காங்க, இந்த ரெட்ரோ தொகுப்பு ஜானகி அம்மா தனித்து பாடிய ஹம்மிங் பாடல்கள் சரியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இளங்கோ காஞ்சிபுரத்துலேருந்து பாடல்கள் சூப்பர் அருமைன்னு இருக்காங்க. பாஸ்கர் சரவணனோட வாழ்த்துக்கள். பொன்னேரி கலீல் அகமது, நீங்கள் போடுற பாட்டு ஜானகியம்மா இளையராஜா அவங்களோட இசையில் வந்த பாடல்கள் போல் இருக்குது, நான் சொல்கிறது கரெக்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவுந்தபாடி சென்னியப்பன் பாட்டெலாம் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. முகமது யூசூல் அவங்களும் வந்து ரெட்ரோ சாங் சமன் சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், ஜானகி அம்மாவோட ஹம்மிங்கோட ஆரம்பித்து அவரே பாடும் பாடல்கள் அப்படின்னு நினைக்கிறாராம். கரெக்டு தான், ஜானகி அம்மாவோட ஹம்மிங்கோட துவங்கக்கூடிய பாடல்கள் தனித்தும் பாடியிருக்காங்க, பிற பின்னணி பாடகர்களோடையும் சேர்ந்து பாடியிருக்கக்கூடிய பாடல்கள் தான் இன்னைக்கு ரெட்ரோ நேரம், சரிங்களா? நம்ம காலையில் வந்து அவங்களோட ஹம்மிங் மட்டுமே வரக்கூடிய பாடல்கள், அவங்க ஹம்மிங்கோட பிற பின்னணி பாடகர்களோட குரலில் பாட்டும் வந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, அவங்களோட குரல் ஹம்மிங்கோட துவங்குற மாதிரியான பாடல்கள் நம்ம இன்னைக்கு கொடுத்துட்ருக்கோம். அந்த குரலில் தான் பார்த்திங்கன்னா என்ன ஒரு மயக்கம் பார்த்திங்களா, அப்படியே அந்த இளமை துள்ளலோட அந்த சின்ன சின்ன வண்ணக்குயில். அதே மாதிரி குழந்தையாக பாடும்போது குழந்தையாகவே மாறி பாடுவாங்க, இன்னும் வயசானவங்களாக பாடும்போது அதே மாதிரி அந்த ஒரு காதலோட ஏக்கம், அந்த ஏக்கத்தை நிறைத்து கொண்டு வரக்கூடிய அந்த குரல், சிரிப்பு, எல்லா விதமான பாவங்களையும் ஒரு சிறு அசைவு கூட தராமல் பாடக்கூடியது தான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்ம வந்து கேட்டு ரசிட்டே இருக்கலாம் இன்னைக்கு பூரா ஜானகி அம்மாவோட பாடல்களை. இப்போ அடுத்த பாட்டுக்கு நம்ம வேகமாக போயிடலாம். ஜானகி அம்மா வந்து தனித்து பாடியிருக்கக்கூடிய பாடல் இது, பஞ்சு அருணாச்சலம் எழுதின பாடலுக்கு இசை இளையராஜா, நீதானா அந்த குயில் படத்துலேருந்து இந்த பாட்டு.

0: வணக்கம், நான் உங்கள் பாடலாசிரியர் அப்பாராஜா பேசுகிறேன். விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் நாளைக்கு இரவு 8:05 என்னுடைய பல்வேறு அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் கேளுங்க. நான் தொட நீ மறைவது என்ன ஒரு பாட்டு நான் சந்தோஷ் தயாநிதி இசையில் சோனி மியூசிக்கில் வந்துச்சு. அது ஏன் அந்த குவஸ்டின் போகும். அது பிரிவில் உழலக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி எழுதின பாட்டு அது. அது வந்து ரொம்ப நல்ல இலக்கியத்தரமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் எழுதின சில அரசியல் பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு காதலை விட அரசியலை தாங்கி வரக்கூடிய பாடல்கள், மார்க்சிய சித்தாந்தம், தமிழ் தேசியம், பொது உடைமை தத்துவம், இந்த மாதிரியான கருத்துக்களை உள்ளடக்கி வர்ற நான் எழுதின பாடல்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: இணைந்திருங்கள் வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: கேட்டுட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சியில உங்க கூட ஆர்ஜே அனுராதா.
1: நேரம் போ 12:33:15. அப்படி சோகத்தையும் கூட சுகமாக அப்படியே இசையோட கரைச்சி கரைச்சி கரைச்சி கொடுக்குற மாதிரியான ஒரு அருமையான குரல் எஸ் ஜானகி அம்மாவோட குரலில் அவங்களோட ஹம்மிங் குரலோட தொடங்கக்கூடிய பாடல்களை நம்ம கேட்டுட்ருக்கோம். இசையால் மனங்களை நிரப்பிக் கொண்டிருக்கும் இந்த இனிய நேரத்தில் நானும் இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எரவாஞ்சேரி ஷாகுல் அமீது, முரளிதரன் தென்றல் காற்றி அழகான பாடல் நன்றி, தேனி ஹரிராம் ரெட்ரோ நேரம் இடைக்கால இன்னிசை நிகழ்ச்சிக்கும் அறிவிப்பாளர் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள், சுடி ரீஜா மனோகரன் அனைத்து விதமான நடிகைகளுக்கும் தகுந்தார் போல பின்னணி பாடுறதுல ஜானகி அம்மா அடிச்சுக்கு ஆளே இல்லை, தென்றல் காட்சி அதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்றாங்க. வற்றாத மனதில் பதிந்த தேனிசை, ரெட்ரோ நேரத்தில் எழுந்த தேன் அமிர்தம், ஜானகி அம்மா குரல் தேவாமிர்தம், உற்று நோக்கையில் தொகுப்பு பஞ்சாமிர்தம், இட்டு நிரப்பு கங்க மாதிரி இருக்குங்க, தொற்றிய மனதில் பண்பலை அளிப்பு மகிழ்வானந்தம் அப்படின்னு சொல்லி மாதவரத்துலேருந்து வீரராகவன், அப்பு ஐனாவரத்துலேருந்து ராசாவை உன்னை விட மாட்டேன் ஜானகி அம்மா சொன்னாங்க, விவத் பாரதி இருக்கும் வரை இளையராஜா சாரை விடமாட்டோம் பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தித்திக்கம் மதிய வணக்கம் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, ரெட்ரோ நேரம் நேயர்களுக்கு சுவையான நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவி ஆயிரம் விளக்குலேருந்து

சூப்பர் ஹிட் பாடல்களை ஒலிபரப்பிட்டிருக்கீங்க. என்ற மினியவை தொடர்ந்து ரெட்ரோ நேரத்திலையும் திகட்டாத பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 12:34:30 ஆயிடுச்சு. இன்னொரு பாட்டு கூட கேட்டுட்டு நாம வந்து நியூஸ்க்கு அப்புறமா ரெட்ரோ நேரத்தில் பாட்டு நம்ம கேட்கலாம். இப்போ கேட்க போகிற பாடல் வந்து கேஜேஎஸ்தாஸ் எஸ் ஜானகியோட குரல்களில், வாலியோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில், ஈரமான ரோஜாவே படத்துலேருந்து.

0: தொடர்வது 12:40 தமிழ் செய்திகள். இணைந்திருங்கள், 12:50 ரெட்ரோ நேரம் தொடரும்.
1: ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று திரு சோனம் வாங்சுக் தமது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்க உடனடியாக சிறப்பு நீதிமன்றம் அமைத்து தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குருகிராம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திரு சோனம் மருத்துவர்களின் அறிவுரையை ஏற்று தமது உடல்நலத்தை பராமரிக்க வேண்டும் என்று

0: கேட்டுக் கொண்டுள்ளார். திரு சோனம் வாங்சுக்கின் உடல் நலனுக்காக இறைவனை பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். திரு சோனம் வாங்சுக் போராட்டத்தை கைவிட்டுள்ளதை வரவேற்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், மாணவர்களின் நலன்களை மத்திய அரசு பாதுகாக்கும் என்று திரு சோனம் வாங்சுக் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். வினாத்தால் கசிவை முற்றிலுமாக தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளின் வினாத்தால் கசிவை தடுப்பதற்கான கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்வது குறித்து மத்திய அமைச்சரவை விரைவில் முடிவு செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மிகுந்த பொறுப்புடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் எதிர்காலத்தில் போட்டித் தேர்வுகள் நடைபெறும் என்றும், இதனால் மாணவர்களின் தகுதி நேர்மையான முறையில் உறுதி செய்யப்படும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கான புதிய விரைவு நீதிமன்றத்தை உடனடியாக அமைக்க தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தில்லி உயர்நீதிமன்றம் வெளியிட்டுள்ள உத்தரவில், ரோஸ் அவென்யூவில் நீதிமன்ற நீதிபதி அனு குரோவர் பாலிகா சிறப்பு நீதிபதியாக நியமிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி வினாத்தாள் கசிவு மோசடியில் ஈடுபடுவோரை உடனடியாக தண்டிக்கும் வகையில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என அறிவித்திருந்தார். மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் விரைவு நீதிமன்றம் அமைப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட முடிவை வரவேற்பதாக கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விரைவு நீதிமன்றங்கள் மூலம் வினாத்தால் மோசடி தொடர்பான வழக்குகள் தினமும் விசாரிக்கப்பட்டு விரைவில் நீதி கிடைக்கும் என்று தெரிவித்தார். நீட் வினாத்தால் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று கூடியதும் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். அவையை சுமூகமாக நடத்த ஒத்துழைக்குமாறு அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக்கொண்ட போதும் தொடர்ந்து அமளி நீடித்தது. இதன் காரணமாக மக்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலை நீடித்ததன் காரணமாக அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வேலைவாய்ப்புடன் கூடிய பயிற்சி மற்றும் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருவதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில், சத்தீஸ்கட் மாநிலத்தில் 800க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் தமிழ்நாட்டில் 600க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் இந்த பயிற்சி திட்டத்தில் பயன்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: வருமான வரி தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் நேரடி வரி வருவாய் கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் வருமான வரி முக்கிய அம்சமாக திகழ்கிறது. நாட்டின் வருமான வரித்துறை வெளிப்படைத்தன்மையுடனும் தொழில்நுட்ப அம்சங்களுடனும் வரி செலுத்துவோருக்கு உகந்த வகையிலும் நிர்வாக திறமையுடனும் சிறப்பாக செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே வருமான வரி செலுத்துவோரின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சென்னையைச் சேர்ந்த பட்டய கணக்காளர் திருமதி சுபாஷினி கணபதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா வரி அப்படிங்கிறது, வரி வசூல் அப்படிங்கிறது கலெக்டர்ஸ் மூலமாக செய்யப்பட்டுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா நம்மளோட வார் நடந்துட்டு இருந்தப்போ இதுக்காக ஒரு ட்ரைபியூனல் அமைக்கப்பட்டு இன்கம் டேக்ஸ் இல்லாமல் டேக்ஸ் பேயர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்து அந்த மாதிரியான பல இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வரப்பட்டது அன்னியிலிருந்தே. ஸோ 1961 முதல் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டது நமக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இருக்கிறது. 1922 அப்புறமா 1961 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்தது. அதுக்கப்புறமா 2025 இப்போ ஒரு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.
0: பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் குறுவை பருவத்திற்கு உதவி பெற நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பதிவு செய்து வருகின்றனர். இந்த திட்டம் தங்கள்

0: வாழ்வாதாரத்திற்கு பேருதவியாக அமைந்துள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
1: தமிழ்ச்செல்வன் விவசாயிகளுக்கு மழை வெள்ளம் வறட்சி இந்த மாதிரி பகுதியில் உதவுறதே பாரத பிரதமர் அவர்களினுடைய திருத்தி அமைக்கப்பட்ட காப்பீடு திட்டம். குறிப்பா இந்த வருஷம் தண்ணி எங்கேயுமே இல்ல, வறட்சியா தான் இருக்குது. குருவைக்கு இந்த குருவை பருவத்தை பொறுத்தவரைக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல அங்க வர 31ஆம் தேதிக்குள்ள காப்பீடு கட்டணம்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை மாசத்துக்குள்ள அதை கட்டுவது கட்டியும் இருக்கும், மக்களும் கட்டுவதற்கு தயாராக இருக்கும். இப்ப சில இடத்துல முளைப்பு திறன் பாதிச்சிருக்கு. காப்பீடு திட்டத்தை பொறுத்தவரைக்கும் முளைப்பு திறன் பாதிச்சாலே கிட்டத்தட்ட 25% அளவுக்கு காப்பீடு கிடைக்கும். அந்த நம்பிக்கை அடிப்படையில நீங்க எல்லா மாவட்டத்திலுமே மத்திய அரசை நம்பியும் ஐயா மோடி ஐயாவை நம்பி தான் நாங்கள் காப்பீடு கட்டியிருக்கோம். நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கை இருக்கும். இந்த காப்பீடு திட்டத்தை உருவாக்கி தந்த பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய விவசாயிகள் சார்பாக மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம்.
2: சங்கமங்கலம், என் பேரு குமார். நாங்க போன வருஷம் வந்து சாவடி பண்ணா சம்பா குருவா சாவடி பண்ணா ஐயா பிரதமர் மோடி ஐயா வந்து பயிர் காப்பீடு திட்டம்லாம் கொடுத்தாப்ல, பயிர் காப்பீடு திட்டம் கொடுத்த பாரத பிரதமர் மோடி ஐயாவுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி.
0: குஜராத் மாநிலத்தில் கடும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்து தரும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாநிலத்திலிருந்து பாதிப்புகள் குறித்த விவரங்களை மத்திய அரசு கோரியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பிஜேபி சார்பிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்து தரப்படும் என்றும் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 450 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடந்திருப்பதாக சிபிஐ பதிவு செய்துள்ள வழக்குகளின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சோதனையின் போது போலி நிறுவனங்களின் பெயரில் முறைகேடாக கடன் வழங்கப்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய தடகள வீரர்கள் உறுதியுடன் சிறப்பாக விளையாடி சாதனை படைப்பார்கள் என்று கூறியுள்ளார். அவர்களின் திறமை மற்றும் அர்ப்பணிப்பு நாட்டில் உள்ள இளம் தடகள வீரர்களுக்கு ஊக்கத்தை அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 11-5, 6-11, 11-9 என்ற செட் கணக்கில் எகிப்தின் ஹவீபா ரிஸ்கை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 7-5 என்ற செட் கணக்கில் சிலியின் அன்டோனியா ரிவராவை வென்றார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பங்களாதேஷை வென்றது. மஸ்கட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 8-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மகளிர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா 10-0 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. சர்வதேச செஸ் ஃபெடரேஷனின் இடைக்கால தலைவராக செஸ் சாம்பியன் திரு விஸ்வநாதன் ஆனந்த் பொறுப்பேற்றுக் கொண்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று திரு சோனம் வாங்சுக் தமது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்க உடனடியாக சிறப்பு நீதிமன்றம் அமைத்து தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: செடியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: நேரும் பொழுது 12:50. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. இத்தனை அலைவரிசைகளில் நாம கேட்டு ரசிச்சிருக்கோம் ரெட்ரோ நேரம். சுந்தர பெருமாள் கோயில் கலை துரைராஜன் சொல்றாங்க, தென்றல் காற்றே தென்றல் காற்றே, அந்த பாட்டு தேன் போல இனிக்குதுங்க. தென்றல் காற்றா இன்பமாய் போகிறது, இளையராஜாவோட மந்திரமாய் மயக்குது. நிகழ்ச்சி காலை முதலே சிறப்போட கேட்டுட்டு இருக்கோம், மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி அவங்க பதிவே எடப்பாளையம் சவுகார்பேட்டை. அவங்க வந்து ஜானகியம்மா பாடல்கள் இசை இளையராஜா இனிமையா இருக்கு அப்படின்னு

சொல்லியிருக்காங்க வீரராகவன். பாருங்க, 1 மணி ஆக போது சாப்பாடு அனுப்பிச்சிருக்கேன், பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. நன்றிங்க. கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார், ஸ்விம்மிங் என்றால் குற்றாலீஸ்வரன், ஹம்மிங் என்றால் ஜானகி அம்மா. பாருங்க ஒரு டைமிங் ரைமிங் எப்படி பாருங்க. எழுக்கினர் தேவா, ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நானும் நிகழ்ச்சிக்குள் அருமையான பாடல் தொகுப்புகள், முக்கியமாக ஜானகி அம்மாவோட குரலில் என்ஜீவன் பாடுது சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சோகத்தையும் அப்படியே சுகத்தை குழிச்சு குழிச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க, அருமை இல்லை. என்ஜீவன் பாடுது அமேசிங் சாங், தேங்க்ஸ்ன்னு முரளிதரன் விழுப்புரம். பொன்னேரி கலீல் அகமது, என்ன பாட்டு இருந்தாலும் நாங்கள் எங்களால் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் நீங்களே சொல்லிட்டீங்க பார்த்துக்கோங்க. ஜானகி அம்மா ஹம்மிங் பாடுற பாட்டு, அவங்க சும்மா பாடினாலே பாட்டு நல்லா இருக்கும், அதுவும் ஹம்மிங் பண்ற பாட்டு வேற லெவலுங்க. இந்த பாட்டெல்லாம் எடுத்து எங்களுக்கு போடுறீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு 100 மார்க் போங்க அப்படின்னு சொல்லி அள்ளி கொடுத்துட்டாரு. சுகுணா மேம், பாடலோட துவக்கத்துல ஜானகி அம்மாவோட ஹம்மிங் வருது, சரியா மேம் இந்த தொகுப்பு? கரெக்டுங்க. என்ஜீவன் பாடுது பாடல் அருமை, கோபால் சாமல்பட்டி. கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், என்ஜீவன் பாடுது உண்மைதாங்க மேடம், விபத் பாரதியே எங்கள் ஜீவன் தான், பாடல்களை தொகுத்து வழங்கும் உங்களுக்கு பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. வேலுசாமி, ரெட்ரோ நேரம் அருமை அனுராதா மேடம், இட் வுட் பி ரியலி கிரேட் இஃப் த ரெட்ரோ பீரியட் கோஸ் பேக் டு 60s and 70s ஃபார் அஸ் டு ஹியர் சம் ஆஃப் ஜானகி அம்மாஸ் கிளாசிக்ஸ் லைக் ஜல் ஜல் எனும் சலங்கை ஒளி, பாசம் படம், காற்றுக்கென்ன வேலி அவர்கள், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், அவளுக்கென்ற ஒரு மனம், இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்றும் இனியவையில் நம்ம வந்து 50s, 60s, 70s கேட்குறோம். அதே மாதிரி நம்ம இப்போ ரெட்ரோ நேரத்தில் 80s, 90s, இன்னும் 2000s கூட நம்ம அதில் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், ஒரு தொகுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி சிவகுமார் ஃப்ரம் ஷெஃபீல்டு இங்கிலாண்ட்லேருந்து அவங்க கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நாம் ட்ரை பண்ணலாம் சார் இன்னொரு வாட்டி, ஏன்னா அந்த டெண்டர் வாய்ஸ், இப்போ போலீஸ்காரன் மகள்லாம் கேட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அவங்களுடைய அந்த வாய்ஸ். கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம் சார் இன்னொரு டைம். முரளிதரன் விழுப்புரம், வா வா பாடல் இனிமை நன்றி. பொன்னேரி கலீல் அகமது, எவ்வளோ ஆர்ஜே இருந்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி உங்களுக்கு இந்த பழைய பாட்டு போடுறது உங்களோட சிறப்பு. நாங்கள் வந்து செவிகளை தீட்டி வச்சுட்டு காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இன்னொரு பாட்டு கூட நம்ம கேட்க போகிறோம். ரெட்ரோ நேரம் பாடல்கள் கேட்பதற்கு இனிமையாக இருக்குது. தீநகர் வனிதா, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க வணக்கம் வாழ்த்து. கொடமாண்டப்பட்டி கே வி ஜெயசீலன், பாருங்கள் நான் வந்து வெளில போகலாம் அப்படின்னு ஒரு பணி நிமித்தமாக போக வேண்டியதுங்க, ஆனால் ஜானகி அம்மாவோட குரலும் இந்த நிகழ்ச்சியும் என்னை தடுத்துருச்சு, மிக மிக சிறப்பு, தாங்கள் நிகழ்ச்சி நடத்தும் விதமும் அருமை அப்படின்னு சொல்லி ரெட்ரோ நேரத்தை நான் தொடர்ந்து கேட்டுருக்கேன். கொடமாண்டப்பட்டி கே வி ஜெயசீலன், திருமணி அஸ்வினி நாகராஜ் அவங்களும் இணைஞ்சிருக்காங்க, மந்திரமூர்த்தி அவங்களும் இணைஞ்சிருக்காங்க, மேலப்பேடு தயாளன் அருமையான பாடல்கள், பொன்னேரி கலீல் அகமது. எங்கள் கடையில் கஸ்டமர் வந்தாங்க, இந்த பாட்டை கேட்டுட்டு இங்கே ஐக்கியம் ஆயிட்டாங்கன்னு பார்த்துக்கோங்களேன், விபத் பாரதிக்கு விசிறியாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா, புத்தகரம் பாடல்கள் அனைத்து மருமை, ஜானகியம்மா பாடல்கள் அனைத்து மருமை, அடுத்த வாரம் வரும்போது இதே தொகுப்பை தொடருங்கள் அப்படின்னு சொல்லி ஐநா வரம் அப்போ. வீரராகன், பதிவினை போட நான் சளைக்கிறேன், படிப்பதற்கு நீங்கள் சளைக்கவில்லையே, எப்படி மேம், ரகசியம் அறிய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு ஆர்வம் தாங்க. நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக கேட்டுட்டு பதிவு போடும்போது நம்ம படிக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு மதிப்பு, அதனால தான். பெரும்பாக்க மனஜா சுந்தர், 2 குயில் குரல்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், ஒரு குயில் வானொலி, ஐயோ வானொலிக்குள்ள இன்னொன்று வானொலி வெளியில் மேடம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பாருங்க, எனக்கு ஏசி ரூம்குள்ளே குளிருதுங்க. சரி, இப்போ நம்ம நிறைவாக ஒரு பாட்டு கேட்டலாம். உன்னிமேன ஜானகியோட குரல்களில் வைரமுத்தோட பாடல், யார் ரஹ்மான் அவங்க இசையமைப்பில், இது வந்து ஜோடி படத்துலேருந்து. நீங்கள் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க இளையராஜாவோட இசையமைப்பில் பாட்டு ஹம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க பாருங்கள், ஏ ஆர் ரஹ்மானோட இசையமைப்பும் இதில் இருக்குது, அதனால தான் நான் அதை வந்து சொல்லலை. நான் இந்த அம்மா வந்து ஜெனரேஷன்ஸ் தாண்டி தாண்டி தாண்டி எத்தனை ஜெனரேஷன்ஸ்க்கு பாடியிருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ இந்த பாட்டு நம்ம கேட்கலாம்.

இப்படி ஹம்மிங்கோட எஸ் ஜானகி அம்மாவோட பாட்டு துவங்குற மாதிரியான பாடல்களை இன்னைக்கு நாம ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்தோம். இதுவரைக்கும் சையத் முகமது வந்து பாடல் தொகுப்பு அருமை அப்படின்னு சொல்லி ஆம்பூர்லேருந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ கேட்டு ரசித்த எல்லா நேயர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு இதோட இப்போ இந்த ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுது. நேரம் இப்பொழுது 1:40.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை

0: 2.3 வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. இப்பொழுது நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
0: ஓகே, புதிய நேயர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ நீங்களாம் வரணும்னா அப்படி இன்ஸ்டண்ட்டாக பாட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் தொலைபேசியில் வந்தீங்கன்னா அப்படியே கிடச்சிருங்க பாட்டு. என்ன பண்ணோம், 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 2952 0853, இது ஒரு எண். 2838 9871 ரெண்டு எண்கள் உங்களுக்காக இருக்குது. நான் நிறுத்தி நிதானமாக இன்னொரு வாட்டிக்கு கூட சொல்கிறேன், ஏன்னா நிறைய புதிய நேயர்கள் இருக்கீங்க. 044 அப்படிங்கிற கோட் நம்பரோட 2952 0853 and 2838 9871 இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர்ல வாங்க. இப்ப முதல் நேயர் யாருன்னு பாத்துடலாமா? வணக்கம்.
2: வணக்கம் மேடம். யார் பேசுறீங்க? கவுந்தபாடி செல்விபட்டம், சென்னியப்பனங்க.
0: கவுந்தபாடி சென்னியப்பனையா? சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டுங்கய்யா?
2: மேடம் விக்ரம் படத்துல இருந்தீங்க, வனிதா மணி வனமோ அந்த பாட்டு மேடம்.
0: என்ன ஸ்பெஷல்? நன்றி. முதல் நேயர் வந்து வந்து விக்ரம் படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. பழைய விக்ரம் 1986 வந்துச்சு இல்லையா, அந்த பாட்டு வனிதாமணி வனமோகினி, எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியோட இணைந்த குரல்கள்ல வைரமுத்து எழுதின பாடல், இளையராஜாவோட இசையமைப்புல இப்ப வந்துட்டு இருக்கு. உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: கண்ணே பொட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
4: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
3: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகி ஒன்ன எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
4: கொட்டி விட வேண்டும் என்று கொக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது,
3: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி.

0: ஒரு வித்தியாசமான பாட்டு இல்லையா? எஸ்பி பாலசுப்ரமணியம் மிஸ் ஜானகியோட குரல்களில் நிறைய டூயேட் இருக்குது. அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்தாலே அந்த சிரிப்பு, கலகலப்பு, உற்சாகம் எல்லாமே அந்த பாட்டில் வந்துடும். அந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்டாங்க முதல் நேயர். இப்போ அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க ஐயா?
1: வேலூர் மாவட்டம் பேர்லம்பட்டா.
0: பேர்லம்பட்டா?
1: பேர்லம்பட்
0: புரியல.
1: பேர்லம்பட்
0: தேர்னாம்பேட். ஓகே, உங்க பேர் என்ன சொன்னீங்க?
1: நன்றி.
0: பாருங்க, எவ்வளோ புதிய நேயர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ அவங்க விருப்பத்தில் பாட்டு நாம கேட்கலாம் எல்லாரும் சேர்ந்து.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: ஓகே, பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. 1:15 அடுத்த நேயர் வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: இனிய மதிய வணக்கம்மா. பூந்தண்டலம் புண்ணிய கோட்டி பேசுறமா.
0: ஐயா சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டுங்க ஐயா இன்னைக்கு?
1: எனக்கு பழைய திரைப்படம் பார்த்திபன் கனவு. இந்த திரைப்படத்துல இருந்து கண்ணாலே நான் கண்ட கணமே உயிர் காதல் கொண்டதன் மனமே. இந்த இனிய பாடலை வழங்குங்களம்மா. நன்றி அம்மா.
0: நன்றிங்க, நன்றிங்க. கேட்கலாம் கேட்கலாம். பாருங்க, தேடி தேடி பாட்டு கேட்குறாங்க. குப்ராமன் சொல்கிறாங்க நெமிலிச்சேரியிலேருந்து, நீங்கள் வந்தால் பாட்டு தேடி தேடி போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்மளுடைய நேயர்களும் தேடி தேடி பாட்டு கேட்குறாங்க. தேனி ஹரிராம் அவங்களும் வந்து பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஹேமலதா யூ சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நேயரோட தெரிவில் வரப்போகிற பாடல் பி சுசீலா ஏஎம் ராஜாவோட குரல்களில் ஏ மருத காசி அவங்க எழுதின பாடல், வேதாவோட இசையமைப்பில் இந்த பாட்டு. இது வந்து 1960 வெளியான பார்த்திபன் கனவு படத்துலேருந்து இப்போது 2026 நம்ம கேட்க போறோம். கேட்கலாமா?

0: பலவிதமான ரசனைகள் ஒரு சேர அரங்கேறிட்டிருக்கு பாடல் உங்கள் சாய்ஸில் அப்படின்னு நம்ம வழக்கமாக சொல்கிறதுண்டு. அந்த மாதிரி நம்ம அப்படியே டைம் மிஷினில் ஏறி 1960 போயிட்டு அந்த ரசனையோட அந்த பாட்டு ரசிச்சாச்சு. இப்போ அடுத்து நேர் அவங்களுடைய ரசனை எப்படிப்பட்டது கேட்கலாம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க ஐயா, யார் பேசுறீங்க ஐயா?
1: தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர்ல பண்ணிருக்கிறேன் மேடம்.
0: மதுக்கூரா?
1: ஆமா மேடம்.
0: பன்னீர்செல்வம் ஐயா, நீங்க இப்ப இதுல கேட்டுட்டு இருக்கீங்களா? கும்பகோணம் பண்பலையா?
1: ஆமா கும்பகோணம் பண்பலை மேடம்.
0: ஓகே, தெளிவா இருக்குங்களா?
1: தெளிவா இருக்கு மேடம்.
0: ஓகே ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு ஜானி படத்துல இருந்து
0: ஆசையை காத்துல தூது விட்டு, இப்ப காத்துலதான் காற்றலைகள்லதான் உங்க விருப்ப பாட்டு வரப்போகுது. கேப்போமா? நன்றி, நன்றிங்க, நன்றிங்க. பாருங்க, புதிய புதிய நேயர்கள் அப்ப நம்ம வந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 சேர்ந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம் விபத் பாரதி தமிழ் பண்பலை வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளை. அந்த வகையில இப்போ அந்த நேயர் கேட்ட பாட்டு எஸ்பி சைலஜாவோட குரல்ல, கங்கை அமரனோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்புல ஜானி படத்துலேருந்து வந்துட்டு இருக்கு.

0: 1:25:15 காற்றலையில பாட்டு கேட்க வந்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க ஐயா?
1: வேதாரண்ய வட்டம் கருப்பம்புளம் தெற்கில இருந்து சா சிவகுமார் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கோங்க ஐயா. சிவகுமார் ஐயா எந்த பண்பலையில கேட்டுட்டு இருக்கீங்க?
1: கும்பகோணம் பண்பலை.
0: சூப்பர் சூப்பர், வாங்க வாங்க சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு வந்து பெற்ற மகனை விற்ற அண்ணன் என்ற படத்துல சென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா, அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: அருமையான பாட்டு, கேட்கலாமா?
1: கேட்கலாம் மேடம்.
0: ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி. ஏம் ராஜா பி சுசிலாவோட குரல்கள்ல, ஏ மருதகாசி அவங்களோட பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்க இசையமைப்புல 1958 வெளியான பெற்ற மகனை விற்ற அன்னை படத்துல இருந்து பாட்டு இப்ப வந்துட்டு.

மாடம்பாக்கம் அயன் முரளி நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லிட்டு மனமகளை வா அந்த படத்துலேருந்து ஜானகி அம்மாவோட குரலில் ஒரு வித்தியாசமான பாட்டு கேட்டோம், ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம் அவங்க வந்து நிகழ்ச்சி கேட்டுட்ருக்காங்க, பாட்டெலாம் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வீரராகவன், பாடல்கள் உங்கள் சாய்ஸ், பரவசப்படுவது எங்கள் வாய்ஸ், பழைய பாடல்கள் வந்தது அருமை, பகல் பொழுதினில் நிலவின் குளுமை, கேட்காத கீதங்கள் வருவது வளமை, கேட்க சந்தர்ப்பம் தந்த பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிவு. பூந்தடலம் புண்ணியக்கொட்டி, நான் விரும்பி கேட்ட பாட்டு கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. முத்துகிருஷ்ணன், பாடல்கள் அருமை சொல்றாங்க. அப்பு ஐனாவரம் அந்த இடத்துல இந்த பன்னீர்செல்வம் சார் கேட்ட பாட்டு ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்த்திருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. வனஜா பெரும்பாக்கம், ஒரு பெண் நேயர் கூட வரலையே அப்படின்னு சொல்லி ஆதங்க விட்டுருக்காங்க. காத்துட்டு இருப்போங்க, கண்டிப்பா வருவாங்க. இப்ப நேரம் வந்து 1:30 நிமிடம் 25 நொடி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 1:32 வணக்கம் பாடல் உங்கள் சாய்ஸ்.
2: வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க ஐயா?
2: குரசை வாக்கம் சவுந்தரராஜன். எப்படி இருக்கீங்க மேடம்?
1: நல்லா இருக்கோங்க ஐயா, நீங்களும் நல்லம் நினைக்கிறேன், சொல்லுங்க.
2: நல்லா இருக்கிறோம் மேடம். படம் பூக்காரி மேடம். காதலின் பொன் வீதியில் காதலன் கண் பாடின மேடம். மிக்க மகிழ்ச்சி, அருமையான பாடல் மேடம். ஒளிபரப்புங்க.
1: நன்றிங்க ஐயா, கேட்கலாம். நன்றி நன்றி. ஜானகி அம்மாவோட குரல்ல வந்து 70களோட 60களோட பாடல்கள்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்கிலாந்துல இருந்து ஒரு நேயர் வேண்டுகோள் வச்சிருந்தாங்க, ஒரு தொகுப்பா கொடுங்கன்னு. அந்த மாதிரி தான் இவங்க வந்து 1973 சாங் இது. டிஎம் சவுந்தரராஜனோட எஸ் ஜானகியோட குரல் இணைந்து வரக்கூடிய பாடல். வாலி எழுதினது எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்புல. பூக்காரி படத்துலேருந்து நம்ம கேட்கலாம்.

0: ஒரு மணி 37:20 நொடியில் வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரு?
1: தஞ்சை மாவட்டம் பட்டுமா நகரத்திலிருந்து திருபுவனம் உதயா மேடம்.
0: ஓ பாருங்க, இப்படி எல்லாம் அடைமொழியோட சொல்லுங்க. உதயா சாருக்கு என்ன பாட்டு?
1: ரொம்ப சூப்பரா நடத்திட்டீங்க மேடம். சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கு மேடம்.
0: ரொம்ப நன்றி நன்றி நன்றிங்க. தொடர்ந்து கேளுங்க, சொல்லுங்க என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: எனக்கு விருப்பமான பாடலின் பாடம் மேடம் கொஞ்சம் சலங்கை மேடம். பாடல் வந்து மேடம் சிங்கார வேலனே தேவா. இதுல காரக்குறிச்சி அருணாசலத்தினுடைய அந்த நாதஸ்வரமும் ஜானகி அம்மாவுடைய குரலும் அப்படியே போட்டி போட்டு ஒலிக்கும் மேடம்.
0: சரி சரி, கேக்கலாமா?
1: நன்றி மேடம்.
0: நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. எப்படி ரசிச்சு கேக்குறது அப்படிங்கிறதுக்கு பாருங்க, அப்படியே அவ்வளோ அந்த குரல்ல அந்த உணர்வோட அவங்க அந்த பாட்டு கேட்டிருக்காங்க. எஸ் ஜானகி அம்மா ஜெமினி கணேசனோட குரலோட சேர்ந்து இந்த பாட்டு. குமார் பாலசுப்ரமணியம் அவங்க எழுதின பாடலுக்கு இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு. கொஞ்சம் சலங்கை படத்துலேருந்து நம்ம இந்த பாட்டு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த பதிவுகள்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டு நிகழ்ச்சியின் நிறைவான பாட்டு அப்படின்னு நினைக்கிறேன். பெரும்பாக்க மனஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாம் ஜென்ஸே வந்திருக்காங்க, ஒரு நம்பராவது லேடிஸ்க்கு தரலாமே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டு பாக்கம் இன்றைய நிகழ்ச்சிக்கும் பாடல்களுக்கும் நன்றின்னு சொல்லியிருக்காங்க. ரவி எட்டயபுரம் அவங்க வந்து பாடல் உங்கள் சாய்ஸ் மதிய வேளையில் காரா பூந்தி வேர்க்கடலை ஓமப்படி எல்லாம் கலந்த மிக்சர் சாப்பிட்ட மாதிரி கலவையாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, மதிய உணவு சாப்பிட்ட திருப்தி அப்படின்னு சொல்லி ஆயிரம்களுக்கு ரவி. செந்தில் கண்ணன் ஷோபா எல்லா பாட்டுமே சூப்பர் அப்படின்னு சொல்லி பேரளத்துலேருந்து. நடராஜன் சுப்பையா புத்தகரம் அவங்க வந்து நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருந்தது, இன்றைக்கி எல்லா பாடல்களும் எல்லா நிகழ்ச்சிகளும் சிறப்பாக இருந்தது, வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாழ்த்தோட இப்போ நிறைவான பாடல்

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ள முதல் கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல். இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

ஒலித்த பாடலுடன் நிறை பெற்றது பாடல் உங்கள் சாய்ஸ். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 1:40 45 க்கான மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவிற்கு பின்னர் மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் மேற்கொண்டுள்ள சீர்திருத்தங்கள் குறித்து விரிவாக விளக்கம் அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் பிரச்சினை 5வது நாளாக இன்றும் எதிரொலித்ததால் மக்களவை வரும் திங்கட்கிழமை வரையிலும் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சரை பதவி நீக்கும் வரை எதிர்க்கட்சிகள் இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிக்க தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் கர்நாடகம் செல்ல உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்திய இணை நியூசிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். MBBS இளநிலை மருத்துவ நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவிற்கு பின்னர் மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் மேற்கொண்ட சீர்திருத்தங்கள், பிரமாண பத்திரங்களின் முன்னேற்றம் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீதிபதிகள் BS நரசிம்மா, அலோக் அராதே ஆகியோர் கொண்ட அமர்வு சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் இதில் விரிவாக இடம்பெற வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் இந்த பிரச்சினையை உன்னிப்பாக தினசரி ஆராயும் என்றும் கூறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இவ்வழக்கு விசாரணையை வரும் 27ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. நீட் விவகார பிரச்சினை 5வது நாளாக இன்றும் நாடாளுமன்றத்தில் எதிரொலித்ததால் மக்களவை வரும் திங்கட்கிழமை வரையிலும் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவையில் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முற்பட்டபோது எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதோடு மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று முழக்கமிட்டனர். அவை அலுவல்கள் நடக்க ஒத்துழைக்க அவைத்தலைவர் விடுத்த வேண்டுகோளை யாரும் செவிமடுக்காமல் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை முதலில் நண்பகல் வரையில் ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை

0: கூடியபோது பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ, நீட் வினாத்தாள் கசிவு பிரச்சினை குறித்து விவாதிக்க மத்திய அரசு கூட்டத்தொடர் தொடங்கிய நாள் முதலே தயாராக இருந்ததாக கூறினார். காங்கிரஸ் கட்சி விதிக்கும் சில நிபந்தனைகளின் காரணமாக இந்த விவாதத்தை எடுத்துக் கொள்ள முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இப்பிரச்சினையில் அர்த்தமுள்ள விவாதம் தேவை என்பதே அனைத்து உறுப்பினர்களின் ஒட்டுமொத்த உணர்வு என்றும் குறிப்பிட்டார். நீட் விவகாரத்தில் கடுமையான சட்டம் இயற்றப்படும் என்று பிரதமர் உறுதி அளித்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களும் விவாதம் கோரியிருப்பதையும் எடுத்துரைத்தார். விவாதத்தை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் உறுப்பினர்கள் ஈடுபட்டால் அது நாட்டு மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான செய்தியை வழங்காது என்றும் கூறினார். இன்று நடைபெறவுள்ள மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இவ்விவகாரம் தொடர்பாக கடும் நடவடிக்கைகள் எடுப்பதற்கான நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுவதோடு வலுவான சட்டம் இயற்றப்படும் என்றும் திரு ரிஜிஜூ குறிப்பிட்டார். எனவே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தமது கட்சி உறுப்பினர்களை அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க அறிவுறுத்தினால் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறுவதோடு ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு வழி ஏற்படும் என்றார். அவை நடத்தும் அலுவலர் திரு ஜெகதாம்பிகா பால் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பை கோரினார். ஆனால் அமளி தொடரவே மக்களவை வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக இரு அவைகளிலும் கார்கில் வெற்றி தினத்தையொட்டி கார்கில் போரில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. நீட் விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சரை பதவி நீக்கம் செய்யும் வரை எதிர்க்கட்சிகள் இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக போராட்டம் மேற்கொள்ளும் மாணாக்கரிடம் அமைச்சரை பதவி நீக்குவது உள்ளிட்ட 3 கோரிக்கைகள் இருப்பதாக குறிப்பிட்டார். நீட் வினாத்தாள் கசிவிற்கான பொறுப்பை ஏற்று கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர் திருமதி டிம்பிள் யாதவ் தெரிவித்தார். வினாத்தாள் கசிவு தொடர்பாக மத்திய அரசு கடுமையான சட்டம் கொண்டுவரும் என்ற மத்திய அரசின் உத்தேச முடிவு குறித்து கூறிய அவர், மத்திய அரசு அதில் தெரிவித்துள்ள அம்சங்களை பொறுத்து அதற்கு ஆதரவு வழங்கப்படும் என்றார். இதனிடையே இந்த நீட் விவகாரத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட முடிவை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் வரவேற்றுள்ளார். வழக்குகள் தினசரி அடிப்படையில் நடத்தப்பட்டு இளையோருக்கு விரைந்து நீதி கிடைக்க இது வழிகோலும் என்றார். இந்நிலையில் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி உறுப்பினர்கள் திரு ஜெகதாம்பிகா பால், திரு ராகுல் சின்ஹா, திரு சசாங் மணி ஆகியோர் நீட் முறைகேடுகளுக்கு எதிராக மத்திய அரசு மேற்கொள்ளவுள்ள நடவடிக்கைகளை வரவேற்றதோடு குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்றனர். இது தொடர்பான பிரதமரின் வீடியோ பதிவை சுட்டிக்காட்டியுள்ள அவர்கள், வினாத்தாள் கசிவு தொடர்பாக விரிவான மசோதா கொண்டுவரப்பட இருப்பதையும் சுட்டிக்காட்டினர். நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் கட்சி இடையூறு விளைவிப்பதாகவும் அவர்கள் குறை கூறினர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ரொமேனியாவின் புசாரெஸ்ட் நகரில் அந்நாட்டு பிரதமர் இலி போலோஜன் உடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார். இரு நாடுகளுக்கிடையிலான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டிய அவர், பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பிற்கான பலதரப்பட்ட வாய்ப்புகள் இருப்பதை எடுத்துரைத்தார். தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் நிக்குச டானனுடன் இணைந்து இந்திய ரொமேனிய வர்த்தக அமைப்பு கூட்டத்திலும் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் ஆகஸ்ட் முதல் வாரம் கர்நாடக மாநிலத்திற்கு சென்று அம்மாநில முதலமைச்சரிடம் மேகதாது விவகாரம், காவிரியிலிருந்து தமிழகத்திற்குரிய நீரை விடுவிப்பது குறித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்ட தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்றார். தமிழகத்தில் பள்ளி மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு மாதிரி வகுப்பறைகள் அமைக்கும் நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் முனைவர் குமார் கூறியிருக்கிறார். திருவள்ளூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிதிநிலை அறிக்கையில் இது தொடர்பாக பல்வேறு அம்சங்கள் இடம்பெறும் என்றும் தெரிவித்தார்.
2: குழந்தைங்களுக்கு இப்ப முதல்ல தேவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் உண்டான எல்லாத்தையும் நம்ம சப்ளை பண்ணி அவங்களையும் நல்லா

0: ஊக்குவிச்சு தமிழ்நாட்டில் திருச்சி, கோயம்புத்தூர், நம்ம சென்னை அந்த மாதிரி 8 டிஸ்ட்ரிக்ட் நல்லபடியாக செஞ்சாலும் 16 டிஸ்ட்ரிக்டாக நம்ம மாற்றி காமிச்சோன்னா ஜிடிபி க்ரோத் ஆஃப் கண்ட்ரி வில் இன்க்ரீஸ். வேஸ்ட் டிஸ்போசல் எடுத்திங்கனாக்கா அதையும் வந்து எப்படி நம்ம பயோகேஸாக மாற்ற முடியுமா, என்ன மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியும், எந்த இடத்துல எப்படி பண்ணால் நல்லபடியாக இருக்குன்றதையும் பார்க்கணும், அதையும் நம்ம பார்த்துருக்கோம்.
1: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பள்ளி மாணாக்கருக்கான நினைவாற்றல் பயிற்சி முகாமை மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் இன்று தொடங்கி வைத்தார். மாணாக்கர் கல்வியுடன் நல் ஒழுக்கத்தை பேணி வளர்த்து வாழ்க்கையில் முன்னேறுவதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் MBBS BDS மருத்துவ படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் 70,485 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 15வது புத்தக கண்காட்சி இன்று மாலை தொடங்குகிறது. வரும் 4ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் 100,000 மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஓசூரில் 15வது புத்தக கண்காட்சி இன்று மாலை தொடங்குகிறது. வருகின்ற 4ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த கண்காட்சியில் தினசரி கருத்தரங்குகள், புத்தக விற்பனைகள் நடைபெற உள்ளது. இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 100,000 மேற்பட்ட புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. தினசரி அறிஞர்கள், கல்வியாளர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் தந்தை, மகன் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். புதுச்சேரியிலிருந்து சென்னையில் இவர்கள் பயணித்த காரும் லாரியும் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது. விபத்தை ஏற்படுத்திய லாரியை கண்காணிப்பு கேமரா உதவியுடன் தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். உதயிகையில் அணைகளின் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. பொதுமக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் கலியாண்ட பூனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை நியூசிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. கிளாஸ்கோவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றுள்ள இந்திய குழுவினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தடகள வீரர்களின் திறனும் அர்ப்பணிப்பும் எண்ணற்ற இளையோருக்கு உத்வேகமாக இருப்பதாக பாராட்டியுள்ளார். ஃபிடே சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பின் இடைக்கால தலைவராக விஸ்வநாதன் ஆனந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவிற்கு பின்னர் மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் மேற்கொண்டுள்ள சீர்திருத்தங்கள் குறித்து விரிவாக விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் பிரச்சினை 5வது நாளாக இன்றும் எதிரொலித்ததால் மக்களவை வரும் திங்கட்கிழமை வரையிலும், மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சரை பதவி நீக்கும் வரை எதிர்க்கட்சிகள் இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிக்க தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் கர்நாடகம் செல்ல உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்திய இணை நியூசிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் பொழுது 1:55:25 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் சாரங்கியின் நாதம் மனதின் மொழி. திரைப்பட காட்சிகளுக்கு உயிர் கொடுத்த பின்னணி இசையில் சாரங்கியின் நெகிழ்வான நாதத்தை மீட்ட கலைஞர் மனோன்மணி.
4: எம்புட்டு இருக்குது ஆசை மேல அத காட்ட போற.
3: திரைப்பட இசையின் மறைக்கப்பட்ட தருணங்கள், சாரங்கியின் தனித்துவம், இசை பயணத்தின் இனிய நினைவுகள் அனைத்தையும் மனம் திறந்து பகிர்ந்து கொள்கிறார் சாரங்கி இசை கலைஞர் மனோன்மணி அவர்களுடன் மனம் பெருடும் நேர்முகம். இசையும் நானும், இது இசையை நேசிக்கும் இதயங்களின் சங்கமம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனோன்மணி அவர்களுடன் இணைந்திருங்கள். இனிமை நிறைந்த இசை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
5: என்ன அந்த ஆளு போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
6: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
5: ஆமா, ஒரு கையில ஷேரிங்கு.

0: நூறு கையில் சேட்டிங்கு, இது டிரைவிங்கே இல்லை, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
1: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
0: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கு வலிக்கும்ல.
1: ராஜா ஜோக் ஓகே தான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போன பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீன பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
0: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்த தான் போறாங்க.
1: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
0: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.
2: நேர்களே, இன்னைக்கு ஒழித்த அனைத்து நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். இணைந்திருங்கள் விபத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம். மீண்டும் சந்திப்போம் நேர்களே. இதுவரை உங்களுடன் ஆர்ஜி அனுராதா, விஜயகுமார்.
3: வணக்கம், நான் உங்க பாடலாசிரியர் அப்பராஜா பேசுறேன். விபத் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில நாளைக்கு இரவு 8:05 என்னுடைய பல்வேறு அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ண போறேன், மறக்காம கேளுங்க. நான் தொட நீ மறைவது என்ன ஒரு பாட்டு, நான் சந்தோஷ் தயாநிதி இசையில சோனி மியூசிக்ல வந்துச்சு. அது ஏன் அந்த குவஸ்டின் போகும். அது பிரிவில் உழலக்கூடிய ஒரு பெண்ணை பத்தி எழுதின பாட்டு அது. அது வந்து ரொம்ப நல்ல இலக்கியத்தரமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் எழுதின சில அரசியல் பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு காதலை விட அரசியலை தாங்கி வரக்கூடிய பாடல்கள், மார்க்சிய சித்தாந்தம், தமிழ் தேசியம், பொது உடைமை தத்துவம், இந்த மாதிரியான கருத்துக்களை உள்ளடக்கி வர்ற நான் எழுதின பாடல்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
4: இணைந்திருங்கள் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2 மணி. அனைத்து நேயர்களுக்கும் பிற்பகல் இனிய வணக்கங்கள். காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. தொடர்வது
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்,
1: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் தினம்தோறும் ரொம்பவே அழகான இனிமையான பாடல்கள் உங்களுக்காக காற்றலையின் நேரலையில் வளம் வரும். அந்த வகையில் இன்றைக்கும் ரொம்பவே அழகான இனிமையான பாடல்களின் தொகுப்பு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருங்கள் நேர்களே.

0: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியினுடைய தொடக்கமே ஒரு அட்டகாசமான பாடலாக அமைந்தது. ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். மனோ மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல். பிறைசூடன் எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலித்தது. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலும் அதே மாதிரி தான், ரொம்பவே ஒரு அழகான பாடல். நினைவு சின்னம் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து வருகிறது. எஸ்வி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல். கங்கை அமரன் எழுதியது, இளையராஜாவின் இசையில். மனங்களுக்கு மனமாலை சூட்டி அழகு பார்க்க நாள் தேடும் பாடல் இது. கேட்போம், இணைந்திருங்கள். இது வித் பாரதியின் தமிழ் பண்பலை. 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
1: வைகாசி மாசத்துல பந்தல் ஒண்ணு போட்டு ரெண்டு வாழ மரம் கட்ட போறேன்டி. வைகாசி மாசத்துல பந்தல் ஒண்ணு

ரொம்பவே ஒரு அழகான பாடல் கேட்டோம். வைகாசி மாதத்தில் மணமேடை கட்டிட்டு பொண்ணையும் தேடின மாதிரியான ஒரு அழகான பாடல் கேட்டோம். அடுத்ததாக வரக்கூடிய பாடலும் அதே மாதிரி ரொம்ப ஒரு சூப்பரான பாடல். மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக யார் பாடினதுன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். கவிஞர் வாலி எழுதியது, இளையராஜாவின் இசையில் வருகிறது. அந்த பாட்டு என்ன மாதிரி பாட்டு அப்படின்னா, வண்ணமொழி பெண்ணுக்கென காத்திருக்கும் மன்னவனின் அன்பு விழிகள் தேடுவதோ மானின் இரு கண்கள். காண்போம் நாம்

எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் ரொம்பவே அழகழகான பாடல்களின் தொகுப்பு உங்களுக்காக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி உங்களுக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. தொடரும் பாடல் ராசாவே உன்னை நம்பி அப்படிங்கிற படத்திலிருந்து இடம்பெறுகிறது. மனோ மற்றும் பி. சுசிலா அவர்கள் இணைந்து பாடிய பாடல். இளையராஜா

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

நேரம் 2:25. இது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி. உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் என்ன பாட்டு அப்படின்னா, கண்கள் பார்த்து கொள்ளாமலே நெஞ்சங்கள் பார்த்து கொண்டதாம், கண்கள் பார்த்து கொள்ளாமலே நெஞ்சங்கள் பார்த்து கொண்டதாம், நெஞ்சங்கள் பார்த்த அந்த பார்வைகள் புது ராகங்களை உண்டாக்கியதாம், நெஞ்சங்கள் பார்த்த அந்த பார்வைகள் புது ராகங்களை உண்டாக்கியதாம். என்னதான் அந்த ராகம், நாமும் கேட்போமா? இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை.

பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். மனோ மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல், கங்கை அமரன் எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம். ரொம்பவே அழகான பாடல் அது, கேட்கவே இனிமையான பாடல். அந்த பாடலை தொடர்ந்து மேலும் மேலும் இந்த நிகழ்ச்சியை அழகாக்கக்கூடிய இனிமையான பாடல்கள் உங்களுக்காக காற்றலையின் நேரலையில் வலம் வர காத்து கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள். நம்முடைய விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 முகநூல் பக்கத்தில் நேயர்கள்லாம் பதிவுகளை போட்டிருக்காங்க. யார் யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். விழுப்புரத்திலேருந்து முரளிதரன் சூப்பரான ஒரு போஸ்டரை போட்டிருக்காரு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு. ஹேமலதா அவங்களும் ஒரு ரேடியோ பெட்டியை போட்டிருக்காங்க, நன்றி. கந்தன் வள்ளி அவங்களும் வந்து வணக்கம் சொல்லி போஸ்டர் போட்டிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கும் எனக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காரு. மேட்டுப்பட்டியிலிருந்து கண்ணன் இனிய பிற்பகல் வணக்கம், நிகழ்ச்சிகள் சிறப்பாக உற்சாகமாக தொடர வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. பாலு கிருஷ்ணன் சீர்காழியிலிருந்து அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், தொகுப்பாளருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. செந்தில் கண்ணன் ஷோபா பேரளத்திலிருந்து இவங்க எல்லாருமே வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காரு. என்எம் நம்பி நச்சு பிள்ளை நிகழ்ச்சியில் காரைக்கால்லேருந்து அவர் போட்டிருக்காரு, நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறதாகவும் போட்டிருக்காரு. கலமருதூர்லேருந்து அனுஷ்கா நாகராஜன் இவங்கெல்லாம் வந்து வாழ்த்துக்களை போட்டிருக்காங்க. செந்தில்குமரன் சுண்ணாம்பு குளத்துலேருந்து அவரும் வந்து இடைக்கால பாடல்கள் எல்லாமே இனிமை, மதிய வேளையில் அருமை, சூப்பர் அப்படின்னு அறிவிப்பாளருக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. ஃபேஸ்புக் வீரராகவன் கனிவு மொழியில் தொகுப்பு கலைப்பு தீரும் எங்கள் ஸ்டைல், கான மழையில் நனைந்து காவிய பாடல்களில் இணைந்து களிப்புற்று தரும் பண்பலைக்கு நன்றி அப்படின்ட்டு நம்முடைய விவத் பாரதிக்கு நன்றி சொல்லியிருக்காரு. அவருக்கு

நன்றி. இதே மாதிரி நம்முடைய நேர்கள் முகநூலில் போட்ட அந்த பதிவுகளையும் கேட்டுட்டு, இனிமையான பாடல்களையும் ஒரு பக்கம் கேட்டுட்டு, நம்முடைய விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருப்போம். அடுத்து வரக்கூடிய பாடல் மனசுக்குள் மத்தாப்பு அப்படிங்கிற திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வருகிறது, கேட்போம்.

பண்பாடும் பாடல்கள் அனைத்தும் நம்முடைய விவத் பாரதியின் தமிழ் பண்பலையில் உங்களுக்காக ஒலித்து கொண்டே இருக்கும். நேர்களே, இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் குரு சிஷ்யன் திரைப்படத்திலிருந்து வருது. இந்த பாடலை பாடியிருக்கிறது SP பாலசுப்ரமணியம் மற்றும் SChitra. கவிஞர் வாலி எழுதிய பாடலுக்கு இசை

அமைத்திருக்கிறார் இளையராஜா. இந்த பாடலை கேட்போம். தொடர்ந்து நம்முடைய நேயர்கள் போட்டிருக்க பதிவுகளையும் கேட்போம். வாழ்க தமிழ் வாழ்த்துக்கள், பாடல்கள் எல்லாமே அருமை அப்படின்னு ஊத்தங்கரையிலேருந்து முனிராஜ் அவர் போட்டிருக்காரு. கமலாவரதன் வணக்கம் போட்டிருக்காங்க. சதாசிவம் பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுதே பாடல் இனிமை அப்படின்னு போட்டிருக்காங்க. கலீல் அகமது அவரும் வந்து பெரிய கைத்தட்டில் போட்டிருக்காரு. பாலகிருஷ்ணன் அவரும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காரு. அதே போல் வந்து முள்ளக்காடிலேருந்து பாபு அன்புராணி இவங்களும் வந்து பாடல்கள்லாம் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. சையத் முகமது ஆம்பூர்லேருந்து நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு போட்டிருக்காரு. இடைக்கால பாடல்கள் எல்லாமே அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. புத்தகரத்துலேருந்து நடராஜன் சுப்பையா அன்பு அறிவிப்பாளருக்கு இனிய மதிய வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காரு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. மீரா வெங்கட்ராமன் இனிய மதிய வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கலமருதூர்லேருந்து அனுஷ்கா ஃபேன்சி ரா நாகராஜன் மறுபடியும் ஒரு மெசேஜை போட்டிருக்காங்க. சுண்ணாம்புக்குளத்துலேருந்து செந்தில் குமரன் இப்படி இன்னும் நேர்கள்லாம் நிறைய பேர் வந்து முகநூல் பதிவுகளை போட்டுட்டு

அவரும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காரு. அதே போல் வந்து முள்ளக்காடிலேருந்து பாபு, அன்புராணி இவங்களும் வந்து பாடல்கள்லாம் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. சையத் முகமது ஆம்பூர்லேருந்து நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு போட்டிருக்காரு. இடைக்கால பாடல்கள் எல்லாமே அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. புத்தகரத்துலேருந்து நடராஜன் சுப்பையா அன்பு அறிவிப்பாளருக்கு இனிய மதிய வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காரு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. மீரா வெங்கட்ராமன் இனிய மதிய வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கலமருதூர்லேருந்து அனுஷ்கா ஃபேன்சி ரா நாகராஜன் மறுபடியும் ஒரு மெசேஜை போட்டிருக்காங்க. சுண்ணாம்புக்குளத்துலேருந்து செந்தில் குமரன் இப்படி இன்னும் நேர்கள்லாம் நிறைய பேர் வந்து முகநூல் பதிவுகளை போட்டுட்ருக்காங்க. யார் யார் போடுறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து கேட்போம். இணைந்திருங்கள். இந்த பாடலை கேட்டுட்டு வந்துட்டு நம்ம நேர்கள் போட்ட பதிவுகளை கேட்போம். அடுத்த நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் குருசிஷ்யன் படத்திலிருந்து.

நேரம் 2:43. இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜி கனிமொழி. நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் அடுத்தடுத்து உங்களுக்காக எங்கள் ஸ்டைல் தொகுப்பாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலும் ரொம்பவே ஒரு அழகான பாடல் தான். என்ன அப்படின்னா, தவம் இருந்து கிடைத்த வரம், தனியாக தவம் இருந்து கிடைச்ச வரமா. அந்த தவம் செய்தது யாருன்னா, ராசாத்தி தவம் செய்கிறாங்க. அந்த ராசாத்திக்கு அப்படி என்ன தான் தவம் இருந்தாங்க, அப்படி என்ன தான் வரம் கிடைச்சது அப்படின்னா, கட்டி வைத்து சேர்த்து வைத்த அன்பு எல்லாமே ஒட்டு மொத்தமாக கிடைச்சிதான். அந்த மனசு யாரோடதுன்னா, அந்த வரமாக வந்த வரனுடையது தான் அந்த வரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அழகான பாடலாக, அழகான வார்த்தைகளால் அலங்கரித்த ஒரு இனிமையான பாடலாக வருகிறது. சூப்பரான ஒரு பாடல் கேட்போம். இணைந்திருங்கள், இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில்.

0: கேட்டு பாடல் என் ஜீவன் பாடுது திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
0: நேரம் 2:50. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்முடைய முகநூல் பதிவுகளை பார்க்கலாம். வனிதா டி நகர்லேருந்து அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காரு. எசக்கி தங்கம் பெரிய பெரிய பூக்களாக பார்த்து அழகாக போட்டிருக்காரு பதிவை. நல்ல பெருமாள் கடம்போடு வாழ்வு சி நல்ல பெருமாள் அவரும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. முனிராஜ், அப்புறம் கமலாவர்தன், சுதாசிவம், சதாசிவம் இவங்க எல்லாமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. புத்தகரத்துலேருந்து நடராஜன் சுப்பையா அவரும் போட்டிருக்காரு. அதே போல் செந்தில்குமரன், ஐனாவரத்துலேருந்து அப்பு டெய்லர் அவங்களும் போட்டிருக்காங்க. கவுந்தம்பாடியிலேருந்து சென்னியப்பன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. பழனி பாப்பாரப்பட்டி தர்மபுரி மாவட்டத்திலேருந்து பழனி கவிதா, மேலப்பேடு தயாளன் அவரும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காரு. தீநகர்லேருந்து ரங்கராஜன், நிகழ்ச்சிகள் அனைத்தும் பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே போல் கொடமண்டப்பட்டியிலேருந்து கே வி ஜெயசீலன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காரு. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன் நிகழ்ச்சிக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும் போட்டிருக்காரு. எம்ஜி கேஎம் கார்டன் செல்வகுமார், எம்ஜி செல்வகுமார் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. திருமழிசிலேருந்து அஸ்வினி நாகராஜ், அதே போல் இளங்கோ காஞ்சிபுரத்துலேருந்து இளங்கோ, ஹேமலதா அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், கந்தன் வள்ளி, சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், பாலுகிருஷ்ணன், இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்முடைய எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். முகநூலில் நம்ம நேயர்கள்லாம் பதிவுகளை போட்டாங்க, அதை பார்த்தோம். தொடர்ந்து நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல், அருமையான பாடல், தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து கே ஜே எஸ்தாஸ் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் பஞ்சாருணாச்சலம் எழுதியது இளையராஜாவின் இசையில் வருகிறது. வரக்கூடிய அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி.

0: தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருப்பது விவசாயம். ஆனால் உற்பத்தி அதிகமாக இருந்தாலும் அறுவடை முடிந்த பிறகான சேமிப்பு, குளிர்சாதன வசதி, போக்குவரத்து, தர நிர்ணயம், பதப்படுத்தல் போன்ற உள்கட்டமைப்பு குறைபாடுகள் காரணமாக விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த வருமானம் கிடைக்காமல் போகிறது. பல நேரங்களில் காய்கறிகள், பழங்கள் போன்றவை சரியான சேமிப்பு வசதி இல்லாமல் அழுகி வீணாகின்றன. மேலும் சந்தை விலை குறையும் போது கட்டாயமாக உடனடி விற்பனை செய்ய வேண்டிய சூழல் உருவாகிறது. இவ்வாறான சிக்கல்களை தீர்த்து விவசாயத்தை லாபகரமாக மாற்றுவதற்காக பாரத பிரதமரின் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் கிராமப்புறங்களில் வேளாண் உள்கட்டமைப்பை உருவாக்கி அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை மேம்படச் செய்வதாகும். AIF மூலம் கிடங்குகள், குடோன்கள், குளிர்சாதன கிடங்குகள், குளிர்சாதன போக்குவரத்து, பழம் காய்கறி செயலாக்க மையங்கள், பேக்கிங் மற்றும் கிரேடிங் யூனிட்கள், தரச்சோதனை மையங்கள், உற்பத்தி சேகரிப்பு மையங்கள் போன்றவற்றை அமைக்க கடன் ஆதரவு வழங்கப்படுகிறது. குறிப்பாக கடன் பெறுபவர்களுக்கு வட்டி சலுகை போன்ற உதவிகள் கிடைப்பதால் புதிய உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்குவதும் எளிதாகிறது. AIF திட்டத்தின் மூலம் விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்பு, கூட்டுறவு சங்கங்கள், ஸ்டார்ட் அப்கள், MSMEக்கள் போன்ற அமைப்புகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. இதனால் விவசாயிகள் குழுவாக இணைந்து சேமிப்பு மற்றும் சந்தைப்படுத்துதல் வசதிகளை மேம்படுத்த முடிகிறது. உள்கட்டமைப்பு உருவானால் வீணாக்கம் குறையும். விவசாயிகள் பொருளை சரியான நேரத்தில் சரியான சந்தையில் விற்று நல்ல விலை பெற முடியும். மேலும் செயலாக்க வசதி இருந்தால் உற்பத்திக்கு மதிப்பு கூட்டல் நடந்து வருமானம் அதிகரிக்கும். நிறைவாக, வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம் என்பது உற்பத்தியை பாதுகாப்பதோடு மட்டுமல்ல விவசாயியின் வருமானத்தை உயர்த்தும் ஒரு முக்கியமான திட்டமாகும். விவசாயத்திற்கு வலுவான அடித்தளம் அமைக்கும் திட்டம் என்ற வகையில் AIF இந்திய கிராமப்புற வளர்ச்சிக்கும் விவசாயியின் எதிர்கால முன்னேற்றத்திற்கும்

0: மிக முக்கியமானதாகும். இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம் குறித்து கேட்டீர்கள்.
1: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் சாரங்கியின் நாதம் மனதின் மொழி.
2: திரைப்பட காட்சிகளுக்கு உயிர் கொடுத்த பின்னணி இசையில் சாரங்கியின் நெகிழ்வான நாதத்தை மீட்ட கலைஞர் மனோன்மணி.
3: எம்புட்டு இருக்குது ஆசை மேல அத காட்ட போற.
2: திரைப்பட இசையின் மறைக்கப்பட்ட கருணங்கள், சாரங்கியின் தனித்துவம், இசை பயணத்தின் இனிய நினைவுகள் அனைத்தையும் மனம் திறந்து பகிர்ந்து கொள்கிறார் சாரங்கி இசை கலைஞர் மனோன்மணி அவர்களுடன் மனம் பெருடும் நேர்முகம்.
1: இசையும் நானும், இது இசையை நேசிக்கும் இதயங்களின் சங்கமம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனோன்மணி அவர்களுடன் இணைந்திருங்கள். இனிமை நிறைந்த இசை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
4: காட்சி வீதியில் கவிதை உலாவர,
5: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
4: இசையோடு ஓர் இனிய பயணம்.
5: இது 102.3
4: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 3 மணி.
2: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மின் வர்ணஜாலம்.
1: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கே தெரியும். 2000 அப்புறம் வெளிவந்த திரைப்பட பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக வலம் வரும் அழகான பாடல்கள், அதிலிருந்தும் இனிமையான இசைப்பாடல்களின் தொகுப்பு உங்களுக்காக இடம்பெறும். அந்த வகையில் இன்றைக்கும் ரொம்ப ரொம்ப அழகான பாடல்களின் தொகுப்பை உங்களுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. எண்ணங்கள் எல்லோருக்கும் வேறு வேறானது. எல்லோருடைய எண்ணங்களும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. அந்த எண்ணங்கள் எல்லாமே நல்லவையாக அமைந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் வண்ணமயமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஒரு பக்கம் இனிமையான பாடல்களையும் கேட்டுக்கிட்டு, ஒரு பக்கம் நல்ல சிந்தனையை வளர்த்து கொண்டே நம்முடைய இந்த பொழுதை கழிப்போம். நேர்களை இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு வர்ணஜாலம் தரும் வண்ணமயமான பாடல்கள்.

மழை வரும் அறிகிறின்னு வெப்பம் திரைப்படத்திலிருந்து ரொம்பவே ஒரு அழகான பாடல் கேட்டோம். இந்த நேரத்துக்கு இதமான பாடல் அது. சுசானே இணைந்து பாடிய பாடல், நான் முத்துக்குமார் எழுதியது, ஜோஷ்வா ஸ்ரீதர் இசையில் கேட்டோம். சுசானா பாடிய பாடல். நேரம் 3:06, 25:00. வர்ணஜாலம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் அழகழகான பாடல்களின் தொகுப்பு உங்களுக்காக. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இந்த வர்ணம் தொடர்பாக சில தகவல்களை வந்து நம்ம வந்து கேட்போம். வண்ணங்கள் எல்லாமே வந்து எப்படி நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையை இனிமையாக மாற்றுகிறதோ, அதே போல் வண்ணங்களும் நம்முடைய வாழ்வை மாற்றமடைய செய்கிறது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையை வளமாக்குவதோடு புத்துணர்ச்சியையும் தரக்கூடிய வல்லமை அப்படிங்கிறது இந்த வண்ணங்களுக்கு உண்டு. கலர் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலர் தெரப்பி அது ஒரு சிகிச்சை முறை மாதிரி இப்போ வந்து நிறைய நாடுகளில் மாறிட்டு வருது. நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய சில நோய்களை நீக்குவதற்கு அது உதவுகிறது. எப்படி உளவியல் ரீதியான சிக்கல்களை சிலவற்றை கொண்டு மாற்றுகிறார்களோ, அதே போல் வண்ணங்களை கொண்டும் கலர் தெரப்பி மூலமாக வந்து நிறைய நாடுகளில் இதை வந்து முயற்சி பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வண்ணங்கள் நம்முடைய உணர்வுகளை சரிப்படுத்துவதோடு சீராக்குவதோடு மனதுக்கு அமைதி தந்து எண்ணங்களையும் நேர்மைப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கான். இதுதான் இந்த கலர் தெரப்பியோடைய முக்கியமான பணி அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, தூக்கம் வராமல்

அவதிப்படுறவங்க எல்லாருமே அப்படியே ரொம்ப மென்மையான ஒரு நீல நிற திரைச்சீலைகள் அல்லது படுக்கை விரிப்புகள் இதையெல்லாம் பயன்படுத்துறதால நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வெளிர் நிறம் வந்து நம்முடைய மனதை அமைதிப்படுத்தி நல்ல தூக்கத்தை வர வைக்கிறதுக்கு உதவுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கலர் தெரப்பியில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதையெல்லாம் தொடர்ந்து நான் பேசிக்கிட்டே நல்ல நல்ல வண்ணமயமான என்ன சிந்தனையோடு இருக்கக்கூடிய பாடல்களையும் இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்போம். இணைந்திருங்கள். இது வர்ணஜாலம் உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

சிங்கம் திரைப்படத்திலேருந்து அந்த பாடலை கேட்டு நம்முடைய மனசெல்லாம் அப்படியே அந்த பாடலோடு சேர்ந்து பறக்குது அப்படின்னே சொல்லலாம். சுசித்ரா மற்றும் திப்பு இணைந்து பாடிய பாடல் நான் முத்துக்குமார் எழுதியது. தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் ஒலித்தது. இது வர்ணஜாலம் நிகழ்ச்சி. வண்ணமயமான பாடல்கள் நம்முடைய எண்ணங்களை அழகாக்க விவித் பாரதியின் தமிழ் பண்பலையில் ஒலித்து கொண்டிருக்கிறது. வண்ணங்கள் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். நேரம் 3:13. வண்ணங்கள், தூக்கம் வராமல் அவஸ்தப்படுறவங்க வந்து நீல நிற மென்மையான அந்த நீல நிறத்தை பயன்படுத்தும் போது தூக்கம் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி ஆரஞ்சு வண்ணம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இளஞ்சிவப்பு, அந்த இளஞ்சிவப்பு அப்படிங்கிறது நம்முடைய மனதை சாந்தப்படுத்துவதற்காக பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மகிழ்ச்சி வேணும், நம்முடைய மனதை வந்து புத்துணர்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த இளஞ்சிவப்பு ஆரஞ்சு வண்ணத்திற்கு அந்த ஒரு தன்மை இருக்கிறதா சொல்கிறாங்க. தைராய்டு சுரப்பி அப்படிங்கிறத சீர்படுத்தக்கூடிய, தைராய்டு நோய் அப்படிங்கிற நோயாலேயே சில பேர் வந்து இப்போல்லாம் துன்பப்படுறாங்க, அவங்களுக்கும் வந்து இந்த ஆரஞ்சு நிறம் வந்து ரொம்பவே வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தைராய்டு சுரப்பியை சீர்படுத்தி அதை வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த ஆரஞ்சு வண்ணத்துக்கு இருக்குது அப்படின்ட்டு ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போது இந்த எண்ணங்கள், நம்முடைய எண்ணங்களுக்கும் வண்ணங்களுக்கும் நிறைய தொடர்பு அப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ தான் கலர் தெரப்பி அப்படிங்கிறது வந்திருக்கு. நம்முடைய தமிழர்கள்லாம் 2000-3000 வருஷமாக இந்த கலர் தெரப்பி எடுத்துட்டு இருக்காங்க. அதை பற்றியெல்லாம் நம்ம இந்த நிகழ்ச்சியில், வண்ணஜாலம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள். அதே போல் ரொம்ப ஒரு அழகான பாடல், நெஞ்சில் நெஞ்சில் இதோ இதோ அப்படின்னு நம்முடைய நெஞ்சத்தை தொடக்கூடிய ஒரு பாடல், எங்கேயும் காதல் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் சின்மை இணைந்து பாடியது. கார்க்கி எழுதிய பாடல், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. நம்முடைய விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 எஃப்எம் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 பண்பலையிலும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 என்ற அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நேயர்களையும் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில் வரவேற்கிறோம். அடுத்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்க நேயர்கள் நம்ம சொன்ன கும்பகோணம் பண்பலை, வேலூர் பண்பலை, திருப்பத்தூர் பண்பலை எல்லா நேயர்களும் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்ளலாம். அதற்காக

அவர்கள் அழைக்க வேண்டிய எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 044-2952-0853 மற்றும் ஒரு எண் 044-2838-9871 நான்கு மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இந்த நான் சொன்ன ரெண்டு நம்பருக்கும் கால் பண்ணி தொலைபேசி வழி பங்கேற்று அந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கலாம். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பீமா திரைப்படத்திலிருந்து வருது. ஆர் பிரசன்னா, ஹரிஹரன் மற்றும் மகதி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல். நாமுத்துக்குமார் எழுதிய பாடல். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஒலிக்க கேட்கலாம். நம்ம பேசிக்கிட்டு இருந்தது வண்ணங்கள் பற்றி. அடுத்த வண்ணம் என்ன அப்படின்னா, வெள்ளை நிறம் அப்படிங்கிறது நேர்மறை எண்ணங்களை நமக்கு நிறைய தரக்கூடிய ஒரு நிறம். இந்த நேர்மறை எண்ணம் மற்ற வண்ணங்கள் எல்லாமே நல்லதாக இருந்தாலும், இந்த வெண்மை நிறம் அப்படிங்கிறது கூடுதலான ஒரு அமைதியை நமக்குள்ளே தேடித்தரக்கூடிய வல்லமை இந்த வெண்மை நிறத்துக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தூய்மையினுடைய நிறம் கூட வெண்மை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கோப உணர்வுகளை, கட்டுக்கடங்காத கோபத்தை கூட இந்த வெள்ளை நிறம் கட்டுப்படுத்தும் அதற்குரிய ஆற்றல் இந்த வெண்மை நிறத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த திங்கள், இந்த கோள்களில் திங்கள் இருக்கு இல்லையா, அந்த திங்களுக்கு உரிய ஒரு நிறம் வந்து வெண்மை நிறம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் சமயம் சார்ந்து கூட இந்த வெண்மை நிறத்தை வந்து திங்களுக்கு பொறுத்துபவர்களும் இருக்கிறாங்க. 7 நாளுக்கும் 7 நிறங்களை வந்து நிறைய பேர் வந்து தேர்ந்தெடுத்து உடுத்திக்கிட்டும் இருக்கிறாங்க. அப்போ இந்த வண்ணங்களுக்கும் எண்ணங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நேரடியான தொடர்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சிட்ருக்கோம். வண்ணங்களை அழகாக வைப்பது போல் நம்முடைய எண்ணங்களையும் அழகாக வைப்போம். ரொம்ப அழகான பாடலோடு இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

நேரம் 3:30. இந்த நேரத்தில் ரொம்பவே அழகான இனிமையான 2000 அதுக்கப்புறம் வெளிவந்த 2000 பிறகு வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். அதுவும் குறிப்பாக வர்ணஜாலம், வண்ணமயமான பாடல்களோடு வண்ணங்கள் பற்றின சில தகவல்களையும் நம்ம கேட்டுக்கிட்டே அழகாக பாடல்களை ரசிச்சிட்ருக்கோம். வண்ணங்கள் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். சிவப்பு அப்படிங்கிறதும் மஞ்சள் அப்படிங்கிறதும் ஒரு உணர்வு பூர்வமான நிறம், நம்முடைய உணர்வோடு ஒட்டிய நிறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கையும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் நட்புணர்வை அதிகப்படுத்தக்கூடிய வல்லமையும் இந்த சிவப்புக்கும் மஞ்சளுக்கும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நேர்மறை சிந்தனைகள் அதனுடைய குறியீடாகவும் இந்த வண்ணங்களை சொல்கிறாங்க. கருப்பு வந்து சில பேருக்கு பிடிக்காது, சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது வந்து ஒரு தீய ஆற்றலின் அடையாளம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. இந்த கருப்பு வண்ணம் அப்படிங்கிறது நம்முடைய திறமையை அதிகப்படுத்தும், அறிவை வந்து மென்மேலும் கூர்மையாக்கும் ஒரு கவர்ச்சிகரமான நிறம் அப்படிங்கிறது கருப்புக்கு உண்டு. நம்பகத்தன்மை அப்படிங்கிறத அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை இந்த கருப்பு நிறத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கருப்பு அப்படிங்கிறத நெகட்டிவாக யோசிக்காதீங்க, அதுதான் வந்து நிறைய இடங்களில் நம்ம வந்து பாசிட்டிவாக மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இளஞ்சிவப்பு, அதாவது ஆரஞ்சு மட்டும் இல்லாமல் இந்த இளஞ்சிவப்பு பிங்க் இருக்கு இல்லையா, இந்த பிங்க் ரோஸ் நிறம்னு சொல்லக்கூடியது மென்மையினுடைய குறியீடாக இந்த நிறத்தை சொல்கிறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான நிறங்கள் இருக்குது. ரொம்ப தொடக்க காலகட்டத்தில் பார்த்தோன்னா இலை, தழை, மரம், செடி, பூ, கனிகள், காய்கள் இதையெல்லாம் வச்சு தான் நிறங்கள்லாம் எடுத்தாங்க. இன்றைக்கி நிறைய கெமிக்கல்ஸ்லாம் வந்த பிறகு நிறைய நிறங்களை வந்து ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணுறாங்க. 21-41 கலர் அப்படின்ட்டு நிறைய வண்ணங்கள் இருக்குது. இருந்தாலும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே நேச்சுரலாக இந்த ஆர்கானிக்னு சொல்லக்கூடிய இயற்கையில் கிடைக்கக்கூடிய நிறங்களை தான் உடைகளுக்கு பயன்படுத்தினாங்க, ஓவியங்களுக்கு பயன்படுத்தினாங்க. எல்லா பொருட்களிலுமே வந்து இயற்கையான நிறங்களை தான் பயன்படுத்தினாங்க. அதே போல் அவங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு திருமண நிகழ்வு அப்படின்னு பார்த்தா பச்சை நிறத்தையும் சிவப்பு நிறத்தையும் பயன்படுத்தினாங்க. ஒரு எழுச்சி மிக்க போராட்டங்கள் அப்படின்னா பச்சை நிறத்தை வந்து பயன்படுத்தினாங்க. ஒரு துக்க வீடாக இருந்தால் கருப்பு நிறத்தை பயன்படுத்தினாங்க. இந்த மாதிரி நம்முடைய பழைய அந்த தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பழந்தமிழகத்தில் வந்து வண்ணங்கள் வந்து உணர்வோடு ஒரு வயப்பட்டதாக தொடர்ச்சியாக இருந்திருக்கு. அதுதான் வந்து இப்போ வரைக்குமே நம்ம பார்க்குறோம். என்ன கூடுதலாக செயற்கை நிறங்களும்

சேர்ந்து போச்சு. நிறங்களில் வேணால் செயற்கை இருக்கலாம், வண்ணங்களில் செயற்கை இருக்கலாம், நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே இயற்கையாக இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறதோட தொடர்ந்து நம்ம ஒரு சூப்பரான பாடல் கேட்போம். ஏழாம் அறிவு திரைப்படத்திலிருந்து ரொம்ப ஒரு அழகான பாடல், கார்த்திக் மற்றும் மேகா இணைந்து பாடிய பாடல், நான் முத்துக்குமார் எழுதியது, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஒலிக்கிறது. கேட்போம், இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

ஏழாம் அறிவு திரைப்படத்திலிருந்து ரொம்பவே ஒரு அருமையான பாடல் கேட்டோம். ரொம்ப நல்ல பாடல் அது. நேரம் பார்த்திங்கன்னா 3:39 இந்த நொடியில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம் உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேயர்கள்லாம் முகநூல் பக்கத்தில் பதிவுகளை போட்டிருக்காங்க. யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஏழு கிணறு தேவா வர்ணஜால நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படி சொல்லியிருக்காரு. செந்தில் கண்ணன் சோபா இவங்கள்லாம் பேரளத்திலேருந்து வர்ணஜாலம் நிகழ்ச்சி நல்லாயிருக்கு, வர்ணங்கள் பற்றிய தகவல்கள்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளையிலேருந்து ரீஜா மனோகரன் அவரும் வந்து வெள்ளை நிறத்துக்கு இவ்வளோ முரண்பாடு இருக்கா அப்படிங்கிறத அறிந்து கொண்டேன் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. புதுப்பட்டி பொன்னமராவதியிலேருந்து ஹைதா மஹி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. கொடமாண்டப்பட்டியிலேருந்து கேவி ஜெயசீலன் நீல நிறம் கண்களுக்கு குளிர்ச்சியை கூட தருவோம் அப்படின்னு நமக்கு ஒரு தகவல் அவர் சொல்லியிருக்காரு, நன்றி. வீரராகவன் அவரும் ஃபேஸ்புக் வீரராகவன் நெஞ்சில் நிறை மதிய வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காரு. பேரளத்திலேருந்து செந்தில் கண்ணன் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். மேலப்பாடு தயாளன் வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காரு. கும்பகோணத்திலேருந்து பிரபாகரன் கொரநாட்டு கருப்பூர்லேருந்து ஜி பிரபாகரன் அவரும் வந்து மகிழ்ச்சி நான் வந்து கும்பகோணத்திலேருந்து கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு போட்டிருக்காரு. மகிழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க. நம்முடைய விவத் பாரதி இப்போ வந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் பண்பலை, கும்பகோணத்தில் 101.6, வேலூரில் 100.4, திருப்பத்தூரில் 100.1 இந்த பண்பலை வரிசைகளில் கேட்டு மகிழலாம் நம்முடைய விவத் பாரதியின் தமிழ் பண்பலையை. அதே போல் தி நகர்லேருந்து ரங்கராஜன், அள்ளி நகர்லேருந்து அள்ளி நகரம் மகாதேவன் இவங்கெல்லாமும், காஞ்சிபுரத்துலேருந்து இளங்கோ வர்ணஜாலம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னும் தொடர்ந்து நம்முடைய நேர்கள் போட்ட பதிவுகளையும் பார்ப்போம். நம்முடைய வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் வண்ணமயமான பாடலில் அடுத்ததாக ஒலிக்கக்கூடிய பாடலும் அருமையான பாடல் தான். என்ன திரைப்படத்திலேருந்து வருதுன்னா மங்காத்தா திரைப்படத்திலேருந்து சூப்பரான ஒரு பாடல். எஸ்பி சரண் பாடியது, பவதாரணி இணைந்து பாடியிருக்காங்க. நிரஞ்சன் பாரதி எழுதிய பாடல், யுவன் சங்கர் ராஜா இசையில் வருகிறது. இணைந்திருப்போம், நெஞ்சம் நிறைந்திருப்போம். Thank you.

மங்காத்தா திரைப்படத்திலிருந்து ரொம்ப ஒரு அழகான பாடல் கேட்டோம். நேரம் 3:45. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வர்ண ஜாலம் வண்ணமயமான பாடல்களின் தொகுப்பு. நல்ல நல்ல சிந்தனைகளோடு இந்த நிகழ்ச்சியில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. வண்ணங்கள் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். வண்ணங்களில் குறிப்பாக பச்சை நிறம் பற்றி பார்க்கலாம். பச்சை நிறம் அப்படிங்கிறது நம்முடைய மனநிலையை சீராக வைத்திருக்கக்கூடிய தன்மை இந்த பச்சை நிறத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்கள்லாம் அதிகமாக இந்த பசுமையை பச்சை நிறத்தை அதிகமாக பார்க்குறதால அவங்களுக்கு எவ்வளவு மன சோர்வு இருந்தாலும் உடல் சோர்வு இருந்தாலும் அவங்களுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்கு இந்த பச்சை நிறம் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க வந்து ரொம்ப நாள் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதயம் சார்ந்த நோய்களை இந்த பச்சை நிறம் குணப்படுத்தும். அதிகமாக நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனைகள்லாம் இந்த பச்சை நிறம் இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். நோய் எதிர்ப்பு சக்தி இந்த பச்சை நிறத்துக்கு கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த பச்சை நிறத்துக்கு இருக்கிறதுனால தான் உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸில் மேக்ஸிமம் வந்து ப்ளூ அண்டு க்ரீன் இது ரெண்டையுமே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிற தெரப்பிக்கு வந்து ப்ளூ கலரு. இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு பச்சை அப்படிங்கிறதால இந்த ரெண்டு நிறத்தையும் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் நிறைய பார்க்கலாம். நம்முடைய உடலும் மனதும் வந்து ரொம்பவே வந்து சோர்வடைஞ்சிடுச்சு அப்படின்னா அதை வந்து மீண்டும் வந்து ஒரு இயல்பு நிலைக்கு கொண்டு வரதுக்கு இந்த பச்சை நிறம் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வயலட் நிறம், இந்த வயலட் நிறம் கத்திரிப்பூ நிறம் அப்படி சொல்கிறோம் இல்லையா, இந்த நிறம் வந்து ஆன்மீகம் சார்ந்த ஒரு செயல்பாடு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் அவங்க வந்து லேசியாக அந்த நிறத்தை வந்து பயன்படுத்துகிறவங்க இருந்தாலும் அவங்களுடைய எண்ணத்தை எப்பொழுதுமே அழகாக வச்சுக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு வண்ணங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான தன்மைகள் இருக்குது. இந்த வண்ணங்கள் சார்ந்து தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்குது. அதே போல தான் நம்முடைய எண்ணங்கள் சார்ந்தும் வாழ்க்கை, எண்ணங்கள் அழகாக இருந்தால் வாழ்க்கையே அழகாக இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய மனதில் வைப்போம். ரொம்பவே ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் தொடர்கிறது. காவலன் திரைப்படத்திலிருந்து ரொம்ப பிடித்த பாடல், அழகான பாடல் கேட்போம். இணைந்திருங்கள் விவத் பாரதியின் தமிழ் பண்பலையில்.

0: வணக்கம், நான் உங்கள் பாடலாசிரியர் அப்பாராஜா பேசுகிறேன். விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் நாளைக்கு இரவு 8:05 என்னுடைய பல்வேறு அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் கேளுங்க. நான் தொட நீ மறைவது என்ன ஒரு பாட்டு நான் சந்தோஷ் தயாநிதி இசையில் சோனி மியூசிக்கில் வந்துச்சு. அது ஏன் அந்த குவஸ்டின் போகும். அது பிரிவில் உழலக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி எழுதின பாட்டு அது. அது வந்து ரொம்ப நல்ல இலக்கியத்தரமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் எழுதின சில அரசியல் பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு காதலை விட அரசியலை தாங்கி வரக்கூடிய பாடல்கள், மார்க்சிய சித்தாந்தம், தமிழ் தேசியம், பொது உடைமை தத்துவம், இந்த மாதிரியான கருத்துக்களை உள்ளடக்கி வர்ற நான் எழுதின பாடல்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: இணைந்திருங்கள் வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: இன்று இரவு 8 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் சாரங்கியின் நாதம், மனதின் மொழி.
3: திரைப்பட காட்சிகளுக்கு உயிர் கொடுத்த பின்னணி இசையில் சாரங்கியின் நெகிழ்வான நாதத்தை மீட்ட கலைஞர் மனோன்மணி.

0: போற.
1: திரைப்பட இசையின் மறைக்கப்பட்ட தருணங்கள், சாரங்கியின் தனித்துவம், இசை பயணத்தின் இனிய நினைவுகள் அனைத்தையும் மனம் திறந்து பகிர்ந்து கொள்கிறார் சாரங்கி இசை கலைஞர் மனோன்மணி அவர்களுடன் மனம் வருடும் நேர்முகம். இசையும் நானும், இது இசையை நேசிக்கும் இதயங்களின் சங்கமம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனோன்மணி அவர்களுடன் இணைந்திருங்கள். இனிமை நிறைந்த இசை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: நேரம் 3:54 கிட்டத்தட்ட நம்முடைய வண்ணஜாலம் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவாக வரக்கூடிய பாடலும் ரொம்ப ஒரு அழகான பாடல். கோ திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய பாடல் தான் அது. ஆலப் ராஜு, பிரசாந்தினி மற்றும் ஸ்ரீசரண் இணைந்து பாடியிருக்காங்க. மதன் கார்கி எழுதிய பாடல். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வருகிறது இந்த பாடலும். ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம வண்ணஜாலம் நிகழ்ச்சியில் வண்ணங்கள் பற்றி நிறைய பார்த்தோம். எந்த நிறமுமே வந்து நெகட்டிவான நிறம் கிடையாது. எல்லா நிறத்திற்கும் ஒரு தன்மை இருக்கிறது. ஒன்று உடல் சார்ந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடியது, மற்றொன்று நம்முடைய மனம் சார்ந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடியது. உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தால் நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அதனுடைய வெளிப்பாடும் நல்லதாகவே இருக்கும். வண்ணங்கள் போல் வாழ்க்கையின் எண்ணங்களையும் அமைப்போம், நேர்மறையாக செயல்படுவோம். நேரம் 3:55. தொடரும் பாடலோடு நிறைவு பெறுகிறது வர்ணஜாலம் நிகழ்ச்சி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிடாரா. இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியின் அனுசரணையாளர் AISSMS புனி.
1: நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சினா என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். விவித் பாரதியினுடைய நேர்கள் அனைவரும் அறிந்த ஒரு நிகழ்ச்சி தான் இது. இந்த நிகழ்ச்சி வந்து தொலைபேசி வழி நேர்கள் தொடர்பு கொள்ளும் நிகழ்ச்சி. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சொல்லோடு விளையாடு அப்படிங்கிற நிகழ்ச்சி தான். எக்கச்சக்கமான சொற்கள் தமிழில் இருக்குது, எக்கச்சக்கமான பொருட்களும் அந்த சொல்லுக்கு மீனிங்ஸும் வந்து நிறைய இருக்குது நம்முடைய தமிழில். நாம் பயன்படுத்தாமல் விட்ட சொற்கள் அதிகம். அந்த சொற்கள்லாம் அடடா, அதுக்கு இந்த மாதிரியான ஒரு அழகான மீனிங் இருக்கா, அழகான பொருள் இருக்கா அப்படின்லாம் நம்ம யோசிக்கிற மாதிரியான சில வார்த்தைகளை தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசி தெரிஞ்சுப்போம். சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்ல இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 0444-29-52, 0885-3 மற்றும் ஒரு எண் 0444-28-38-987. இந்த நிகழ்ச்சியில் நான் சொன்ன இந்த 2 நம்பருக்கும் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சியில் இணைந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு இந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து செமையாக என்ஜாய் பண்ணலாம். நேர்களே, நான் சொன்ன நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நேரம் 4:02. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ரொம்ப உத்வேகமான ஒரு அழகான பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சியில் தொடர்வோம். நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். இது விபத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

மெர்சல் படத்திலிருந்து அட்டகாசமான ஒரு பாடல் கேட்டோம். கைலாஷ் கேர், சத்யபிரகாஷ், தீபக் மற்றும் பூஜா ஏவி இவங்கெல்லாம் சேர்ந்து பாடின பாடல் அது. விவேக் எழுதிய பாடல், ஏ ஆர் ரஹ்மான் இசையில் கேட்டோம். அருமையான பாடல், நிகழ்ச்சியின் தொடக்கமாக அமைந்தது நம்முடைய

0: நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கும்பகோணம் தோரங்குச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி சரவணன்.
0: சரவணன் சார் சொல்லுங்க, இப்பதான் நீங்க வந்து கேக்குறீங்களா இல்ல தொடர்ந்து கேட்டுக்கிட்டீங்களா?
1: பாட்டி இடையில தான் வச்சேன், தலைப்பு என்னன்னு கேட்கல. தலையங்கம் இன்னைக்கு இன்றைய தலையரங்கம் என்ன என்று நான் கேட்க மாட்டேன்.
0: இன்றைய தலையங்கம் வந்து சொல்லோடு விளையாடுதான், எப்பொழுதும் போல தமிழ் சொற்களை சொல்லி இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிற மாதிரியான சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சி தான் இது. சரிங்களா? சரி, உங்களுக்கான சொல் கேட்கலாங்களா?
1: சொல்லுங்க.
0: ஒலி அப்படிங்கிற சவுண்ட் இருக்கு இல்லையா, சவுண்டு. ஓசை அப்படிங்கறதும் சவுண்டு.
1: ஆமா,
0: இந்த ஒலிக்கும் ஓசைக்கும் என்ன வித்தியாசம், என்ன வேறுபாடு, அதுதான் கேள்வி.
1: ஒலி.
0: ஆமா, ஒலிக்கும்
1: ஓசை.
0: மேட்ச் பண்ணுங்க.
1: யாராச்சும் பேசினா வந்து அவங்க பேசுறது எட்ட வந்து கேட்டா ஓசைம்பாங்க, ஓசை கேட்டுச்சுபாங்க. அந்த மணி ஓசை அதுன்னா ஒலி கேட்டுச்சு, ஒலி எடுத்தது கேட்டுச்சு அப்படின்னு வேறு வகைப்படி, இந்த மாதிரிதான் வகைப்படுத்தும்.
0: இந்த மாதிரி தான் வேறுபடுத்தணுமா? இன்னும் கூட கொஞ்சம் முயற்சி பண்ணலாம், நம்ம வேற நேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். சரிங்களா? முயற்சிக்கு நன்றி.
1: நானும் தெரிஞ்சுக்கிறேன் மேடம், காத்திருக்கேன்.
0: வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வணக்கம்.
2: மாலை வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: ராயப்பேட்டை வெங்கட்.
0: வெங்கட் சார் சொல்லுங்க, ஒலிக்கும் ஓசைக்கும் சவுண்டு, ஒலி இருக்கு இல்லையா சவுண்டு.
2: நம்ம வீட்டுக்குள்ள ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு தான் ஒலி கேட்கும். ஓசைன்றது இப்ப கோயில் மணி ஓசையா இருக்கட்டும், மாதா கோயில் மணி ஓசையா இருக்கட்டும், ஒவ்வொரு அவருக்கு இப்ப வந்து ஒவ்வொரு கோயில்லயும் பெல் அடிக்கிறாங்க, அது அந்த ஊருக்கு அந்த சுற்று வட்டாரத்துக்கே கேட்கும். ஓசைன்றது வந்து ரொம்ப அதிகமான சவுண்டு, ஒலின்றது வந்து
0: மகிழ்ச்சி. ஆனா இன்னும் கொஞ்சம் நுட்பமா பாக்கணும், நம்ம லாங்குவேஜ் மொழி அப்படிங்கறதோட கனெக்ட் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும். முயற்சிக்கு நன்றி சார். நன்றி நன்றி. நல்ல அழகா முயற்சி பண்றாங்க, ஆனா இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சா நல்லா இருக்கும். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா. ஜெயசீலன்யா சொல்லுங்க.
1: திருமண
0: நினைக்கிறீங்க. சரி, நம்ம என்ன விடையா இருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். சரிங்களா? நன்றி நன்றி. ஒலிக்கும் ஓசைக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டுமே சவுண்டு தாங்க. அதில் என்னங்க வித்தியாசம் இருக்கும்போது அப்படின்னா, எல்லாமே சொற்கள் தான், ஆனால் எல்லாத்துக்குமே வித்தியாச வித்தியாசமான பொருட்கள், அதாவது மீனிங்ஸை வந்து வச்சுருக்காங்க நம்முடைய தமிழர்கள். அதுவும் குறிப்பாக நம்முடைய பாவாணர், மொழி ஞாயிறு பாவாணர், அவர் சொன்ன வித்தியாசத்தை தான் வந்து இந்த கேள்வியாக இன்றைக்கி நம்ம கேட்டிருக்கேன் நான். நீங்களும் முயற்சி பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது வித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நிகழ்ச்சி தொடர்பான ஒரு பாடல். பில்லா திரைப்படத்திலிருந்து விஜய் யேசுதாஸ் பாடியது, பா விஜய் எழுதியது, யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது வித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: நேரம் 4:15.
1: உங்கள் கனவுகளுக்கு சரியான சிறகுகளை அளித்து சிறந்த தொழில் வாழ்க்கையை உருவாக்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் AISSMS புனே நோக்கி முன்னேறுங்கள். 100 ஆண்டுகளுக்கும் மேலான கல்வி பாரம்பரியத்துடன் AISSMS நாடு முழுவதும் உள்ள மாணவர்களின் ஒளிமிகு எதிர்காலத்தை நனவாக்கி வருகிறது. இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது ஃபார்மசி, MBA அல்லது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், அதோடு பாலிடெக்னிக், ITI, BBA அல்லது பள்ளிக்கல்வி, ஒவ்வொரு துறையிலும் தரமான கல்வியும் சிறந்த தொழில் வாய்ப்புகளும் இங்கே கிடைக்கின்றன. சாவித்ரி பாய் புலே புனே பல்கலைக்கழகத்தால் தொடர்ந்து 3 ஆண்டுகள் சிறந்த கல்லூரி விருது பெற்ற நிறுவனங்கள். நடைமுறை கற்றல், தொழில்துறை அனுபவம், நவீன ஆய்வகங்கள், வலுவான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் 3 லட்சத்திற்கும் அதிகமான முன்னாள் மாணவர் வலையமைப்பின் நம்பிக்கையுடன் திகழ்கிறது. NAC A+ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்கள். மேலும் புனே நகரின் மையப்பகுதியில் மெட்ரோ இணைப்புடன் அமைந்துள்ள வளாகம். அப்படியானால் இனி ஏன் தாமதம்? சேர்க்கைக்காக இன்றே 8496045045 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது www.eiss.org.ஐ பார்வையிடுங்கள்.

0: நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நேரம் 4:16 ஆயிடுச்சு. நம்முடைய இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம், சொல்லோடு விளையாடு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: செந்தில் கண்ணன் பேரலம்,
0: பேரலத்துல இருந்து. சொல்லுங்க சார்.
1: ஆமா,
0: கேட்டிங்களா?
1: என்ன மேடம் வரதா சொல்லுங்க. நான் கேக்குறேன் மேடம்.
0: கேக்குறீங்களா? ஒலிக்கும் ஓசைக்கும் என்ன வித்தியாசம்? ஒலிங்கறது சவுண்ட் தான், ஓசைங்கறது சவுண்ட் தான் இல்லையா?
1: ஒலினா காற்றுல வரது, காற்றலையில வரது, கண் பார்வையில வரது ஒண்ணு இருக்கு. ஒலியும் ஒலியும்
0: அது வேற, அது காட்சி விஷுவல் வேற. நான் கேக்குறது சவுண்ட் தான். ஒலிக்கும் ஓசைக்கும் என்ன வித்தியாசம்
1: அப்படின்னு?
0: ஆமா ஆமா, ரெண்டுமே சவுண்ட் தானே, அதுல என்ன வித்தியாசம் இருக்கு? ஆனா அதுலயும் சின்னதா வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க.
1: காற்றுல வந்து கேக்குறது மீ ஒலின்னு ஒண்ணு இருக்கு, அதிர்வன் குறைவா உள்ள ஒலிகள் ஓசை இருக்கு, அதிர்வன் அதிகமா உள்ளது இருக்கு.
0: சரி, ரொம்ப மகிழ்ச்சி, நீங்க முயற்சி பண்ணதுக்கு நன்றி.
1: ரொம்ப தெரியல.
0: ஆமா, வேற இருக்கு. ரொம்ப சின்ன வித்தியாசம் தான் சொன்ன பிறகு அடடா இவ்வளவுதானா அப்படின்னு கேட்க போறீங்க. அதுக்காக கொஞ்ச நேரம் காத்திருங்க சரிங்களா?
1: சொல்லி ஒலி, ஒலினா நாய்ஸ் சவுண்ட்னு சொல்லலாம்.
0: ஓசைனா
1: ஒலினா சவுண்ட் சொல்லலாம். ஓசைனாவா?
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
2: சஞ்சய் மாவட்டம் கும்பகோணம் பாபுராஜரம், முகமது இக்பால், ராஹிலா.
0: சொல்லுங்க சார். முகமது சார் சொல்லுங்க, ஒலிக்கும் ஓசைக்கும் என்ன வித்தியாசம்?

0: ஒலிங்கிறது சவுண்டுங்க,
1: சவுண்டுங்க. ஓசைங்கிறது?
0: ஓசைங்கிறது சத்தம்.
1: சத்தம்,
0: ஆமாம்.
1: சரி, ரெண்டுமே கிட்டத்தட்ட சவுண்டு தானே, அதில் என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுது?
0: ஒலி, ஒலிங்கிறது தூரத்துலேருந்து வர்றதுங்க.
1: சரி, லாங்குவேஜோட கனெக்ட் பண்ணி பாருங்களேன், மொழி அப்படிங்கிறதோட கனெக்ட் பண்ணி பாருங்களேன்.
0: ஒலிங்கிறது அதான் லைட்டுங்க, ஓசைங்கிறது சவுண்டு.
1: ஓசைங்கிறது சவுண்ட். சரி சரி, நன்றி நன்றி சார், முயற்சிக்கு நன்றி நன்றி. என்னன்னு நம்ம வந்து காத்திருந்து தெரிந்து கொள்வோம். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம
1: வணக்கம், யார் பேசுறீங்க? யார்
2: பேசுறீங்க?
1: அகீம் சார், சொல்லுங்க. ஒலிக்கும் ஓசைக்கும் என்னதான் வித்தியாசம்?
2: ஓசைங்கிறது ஒரு அதிர்வோட வரும்.
1: சரி,
2: இடி ஓசை, அலை ஓசை, இதெல்லாம் ஒரு அதிர்வு கொடுக்கும். அந்த ஒலிங்கிறது இனிமையாக மென்மையாக இருக்கும்.
1: இனிமையாக மென்மையாக இருக்கும், கிட்டத்தட்ட நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க. ஆனால் அதை விட ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லியிருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். இன்னும் ரெண்டு மூணு நேர்கிட்ட பேசிட்டு தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? நன்றி நன்றி, முயற்சிக்கு நன்றி. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
3: ராமாபுரத்திலிருந்து நாகராஜன் பேசுறேன்.
1: நாகராஜன் சார், சொல்லுங்க, பட்டுன்னு விடையே சொல்லுங்க.
3: ஒளி என்பது வெளிச்சம்.
1: ஒளி என்பது வெளிச்சம், அந்த ஒளி கேட்கல.
3: ஓசை என்பது சத்தம்.
1: ஓசை என்பது சத்தம். நான் கேட்டது ஒளி சவுண்ட் அப்படிங்கறத பத்தி தான் கேட்டுட்டு
3: இருக்கேன்.
1: நன்றி நன்றி சார், முயற்சிக்கு நன்றி. மகிழ்ச்சி, நம்முடைய நேயர்கள்லாம் வந்து சின்னதாக குழப்பிட்டேன் அப்படின்னே சொல்லலாம். ஒலி ஓசை ரெண்டுமே சவுண்டு தானே, நீங்கள் என்ன அதில் என்ன பெரிய வித்தியாசம் கேட்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் தெளிவான சில விளக்கங்களையும் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அது சரியாக கூட இருக்குது. ஆனால் இன்னும் சரியாக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பாவானர் சொல்லியிருக்காரு, அது என்ன அப்படின்றத ரெண்டு மூணு நேயர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மைனா திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் வருது, நல்ல ஆட்டம் போடக்கூடிய ஒரு பாடல். சோலார் சாய் மற்றும் கல்பனா இணைந்து பாடிய பாடல், யுகபாரதி எழுதியது, டி இமான் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். நேரம் 4 மணி 21 நிமிடத்தில்

0: மைனா திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். நேரம் 4:25 நிகழ்ச்சியில் தொடரும். நேயர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: நான் ரெட்டிஸ்ல இருந்து ஹயத் பாஷா ஜெய்புன்னிசா.
0: சொல்லுங்க சார், ஒலிக்கும் ஓசிக்கும் என்ன வித்தியாசம்?
1: மேடம், கண்ணால் பார்ப்பது ஒரு ஒலி, காதால் கேட்பது ஒரு ஒலி, இப்படி வச்சுக்கலாமா?
0: ஆமா ஆமா வச்சுக்கலாம். ஆனா நான் கேக்குறது வந்து காதால் கேட்க கூடியது.
1: காதால் கேட்க ஒலினா சவுண்ட் தான் மேடம்.
0: சவுண்ட் தான். ஆமா,
1: கண்ணால் பார்ப்பது அந்த ஒலி. ஒலியும் ஒலியும்
0: நான் கேட்டது வந்து ஒலிக்கும் ஓசைக்கும் என்ன வித்தியாசம்? ஓசை ஓசைன்னு சொல்றோம்ல,
1: கடல் ஓசை, அந்த கடல் வருது பாருங்க. ஆமா
0: கண்டிப்பா. சரிங்க சார், நம்ம நிகழ்ச்சியில நீங்க வந்ததுக்கு நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.
2: ஹலோ மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா
2: இருக்கேன். அன்பும் வாழ்த்துக்கள் மேடம். மேடம், ஓசைனா 4 மைல்ல இருந்து 4 லட்சம்.
0: நீங்க யார் பேசுறீங்க?
2: வெடி ஓசை, இடி ஓசை, வெடிகுண்டு ஓசை, அது மாதிரி பட்டாசு ஓசை. ஒலி எடுத்து சின்னதா சவுண்டா வரும், மணி ஒலி, வெள்ள ஒலி, ஹாரன், அது மாதிரி. ஓசையால இறந்தவங்க அதிகம் உண்டு. ஓசையில நெருப்பம் வரும், ஒளியில இருந்து நெருப்பு வருமானு தெரியல. ஒளி வந்து சத்தம், ஓசைன்றது நரசாரமா இருக்கும்.
0: மகிழ்ச்சி, ரொம்ப அழகா தெளிவா விளக்கங்களோட சொல்லிட்டீங்க, அதுதான் சரியான விடையும் கூட. ஒலிங்கிறது ரொம்ப மைல்டா வரது, அதாவது அதுக்கு வந்து பாவனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐயா நீங்க வந்து நிகழ்ச்சியில வந்து சரியான விடையும் விளக்கமும் கொடுத்துட்டீங்க. நன்றி நன்றி, மகிழ்ச்சி.
2: நன்றி.
0: ரவிச்சந்திரன் சார் ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்தாரு. எல்லா நேயர்களும் கிட்டத்தட்ட இந்த விடைய சொன்னாங்க, அப்படின்னாலும் ரொம்ப வித்தியாசமான முயற்சியோடு வந்து சரியான பதிலை சொல்லியிருக்காரு. பாவனர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒலி அப்படிங்கிறது சின்ன சின்ன தன்மை அப்படிங்கிறாரு. அதுக்கு அவர் கொடுக்குற எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒலி அப்படிங்கிற எழுத்தொலி, ஒரு ஒரு வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பெல்லிங், ஒரு எழுத்து, அந்த ஒரு எழுத்தை வந்து ஒலின்னு சொல்கிறோம். ஓசை அப்படின்னா ஒரு வார்த்தையே ஓசை சொல்கிறோம். அதை தான் அவர் அழகாக விளக்கி சொன்னார். ஒலிங்கிறது ரொம்ப சின்னது, ஓசை அப்படிங்கிறது சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது, ரொம்ப அதிகமானது அப்படிங்கிற பொருளை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு. இப்படி சின்ன சின்ன வித்தியாசங்கள் நம்முடைய தமிழ் சொற்களில் இருக்குது. ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு ஒரு பொருள், சின்னதாக ஒரு எழுத்து மாறினாலோ ஓசை மாறினாலோ அதனுடைய பொருளும் மாறக்கூடியது. அந்த மாதிரியான வார்த்தைகளை தான் நம்ம இந்த சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
3: வணக்கம், நான் உங்க பாடலாசிரியர் அப்பாராஜா பேசுறேன். விவத் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில நாளைக்கு இரவு 8:05 என்னுடைய பல்வேறு அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ண போறேன். மறக்காம கேளுங்க.

0: நான் தொட நீ மறைவது என்ன ஒரு பாட்டு நான் சந்தோஷ் தயாநிதி இசையில் சோனி மியூசிக்கில் வந்துச்சு. அது ஏன் ஏன் ஏன்னு அந்த குவஸ்டின் போகும். அது பிரிவில் உழலக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி எழுதின பாட்டு அது. அது வந்து ரொம்ப நல்ல இலக்கியத்தரமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் எழுதின சில அரசியல் பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு காதலை விட அரசியலை தாங்கி வரக்கூடிய பாடல்கள், மார்க்சிய சித்தாந்தம், தமிழ் தேசியம், பொது உடைமை தத்துவம், இந்த மாதிரியான கருத்துக்களை உள்ளடக்கி வர்ற நான் எழுதின பாடல்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: இணைந்திருங்கள் வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: நேரம் 4:30.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது பிடாரா. இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியின் அனுசரணையாளர் AISSMS புனே.

0: மாப்பிள்ளை படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டோம். ரஞ்சித் பாடியது, மணிஷர்மா இசையில் ஒலித்தது. நேரம் 4:35. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அதில் வந்து சொல்லோடு விளையாடு அப்படிங்கிற தமிழ்ச்சொல் விளையாட்டு நிகழ்ச்சியை வந்து கேட்டுட்ருக்கீங்க. நம்முடைய நேயர்கள்லாம் தொலைபேசி வழி இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற பழைய நேயர்களாக இருந்தால் சொல்லவே வேணாம், எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். புதிய நேயர்களுக்காக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், 0442952852853, மற்றும் ஒரு எண் 0442838381 இந்த இரண்டு நம்பருக்கும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 எஃப்எம் நிகழ்ச்சிகளை வந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை வந்து 100.4, திருப்பத்தூர் பண்பலையில் வந்து 100.1 அப்படிங்கிற இந்த பண்பலை வரிசைகள்லையும் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. அப்படி கேட்காம இருக்கிறவங்க நான் சொன்ன இந்த ஃப்ரீக்குவன்சிஸில் வந்து கேட்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை ரசிக்கலாம். விவத் பாரதியின் தமிழ் பண்பலை இப்பொழுது கும்பகோணம், வேலூர், திருப்பத்தூர் இந்த பண்பலைகளிலும் ஒலிபரப்பாகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் வந்து சிறப்பிக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: சந்திரசேகர் சார், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இன்னும் சொல்லலை, நான் சொல்லட்டுங்களா?
1: சொல்லுங்க.
0: அம்பி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அம்பி. அம்பி
1: என்ன மேம்? இன்னொரு
0: அம்பி, அம்பி, ஆயிம்பி, அம்பி.
1: ஓகே,
0: சரிங்களா? அந்த வார்த்தை வந்து நான் க்ளூவையும் கொடுத்துறேன் உங்களுக்கு. நம்ம படகு, தோணி, தெப்பம்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தான் அந்த அம்பி.
1: ஓகே,
0: அந்த படகுக்கும் இந்த அம்பிக்கும் என்ன டிஃபரன்ஸ்?
1: அம்பிக்கும்
0: படகுக்கும் என்ன டிஃபரன்ஸ்
1: மேம்? அம்பி அப்படிங்கறது ஒரு குட்டி சைஸா இருக்கும், படகை விட சிறியது அம்பி, படகு கொஞ்சம் பெரிய சைஸ். அப்படி
0: அப்படி இல்ல, நம்ம வேற நேயர்கிட்ட முயற்சிக்கலாம், சரிங்களா?
1: நன்றி,
0: நன்றி, நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மேடம் சென்னை பூந்தமல்லி கலைசாமி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். கலைசாமி சார் சொல்லுங்க, இந்த படகு, தோணி, தெப்பம், ஓடம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த நீர்நிலைகள்ல வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்காக பயன்படுத்துறது, அதுல அம்பின்னு ஒரு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி
2: புரியல,
0: அம்பி, அம்பி சொல்றோம்ல, அம்பி தும்பி மாதிரி, அம்பி ஆ போடுங்க, அம்பி.
2: ஆமா,
0: அந்த அம்பிக்கும் இந்த படகு, தோணி இதெல்லாத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அம்பி அப்படிங்கிறது அந்த மற்ற படகு, தோணி, தெப்பம், ஓடலாம் சொல்றோம் இல்லையா, அதுல இருந்து இதை எப்படி வேறுபடுத்துறாங்க? இந்த அம்பியில என்ன ஸ்பெஷல் இருக்கு? அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க, நம்ம வேற நேயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? மகிழ்ச்சி, நன்றி, நன்றி. வணக்கம்.
3: வணக்கங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: திருநெல்வேலி கணபதிங்க. நீங்க பேசுறது எனக்கு கேட்கலங்க.
0: நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலையா?
3: ரொம்ப லோவா கேக்குது.
0: லோவா கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களா?

0: சொல்லுங்க சொல்லுங்க சார். அதாவது அம்பி, தோணி, படகு, தெப்பம், கட்டுமரம், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, பரிசல், இதெல்லாம் நம்ம இந்த ஆற்ற கடக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் அம்பி அப்படிங்கிறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், மற்ற அந்த படகு ஓடம் அதுக்கும் அம்பி அப்படிங்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படி அப்படின்னா என்ன? என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு
1: கேக்குறேன்.
0: தெரிஞ்சுப்போம் சரிங்களா? மகிழ்ச்சி சொல்லுங்க. மகிழ்ச்சி, நன்றி சார், நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சென்னை கேஜி.

0: கட்டுவாங்கல்ல அது, அது ஓரம் கட்டு அந்த கட்டி வைப்பாங்கல்ல அம்பி.
1: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல. மகிழ்ச்சி, நன்றி சார், நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? அசோகன் சார், சொல்லுங்க. படகுக்கும் இந்த அம்பிக்கும் என்ன வித்தியாசம்? பரிசல் தோணி
2: கேள்விப்பட்டதே இல்லாமா? நீங்க இப்பதான் சொல்லி கேள்விப்படுறேன்.
1: நான் இப்பதான் சொல்லி கேள்விப்படுறேன். ஏன்னா நம்ம வந்து அந்த படகு தோணி அதெல்லாம் பயன்படுத்தி பல காலங்கள் ஆகுது, அதனால மறந்து போயிருக்கோம் இல்லைங்களா?
2: ஆமா
1: ஆமா. சரிங்க சார், மகிழ்ச்சி, நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்
3: வணக்கம்
1: வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சந்தானம் சார், சொல்லுங்க. அம்பிக்கும் படகுக்கும் ஓடத்துக்கும் தெப்பத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்துல அம்பிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு, அது என்ன அப்படின்னு சொல்லுங்க.
3: துடுப்புன்னு வருமா?
1: துடுப்புன்னு வருமா? இல்ல இல்ல, தவறான விடை. சரிங்களா, மகிழ்ச்சி, நன்றி. வணக்கம்
4: ஹலோ.
1: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
4: வணக்கங்க, நான் மாதவத்துல இருந்து பேசுறேன், வீரராகவன்.
1: வீரராகவன் சார், சொல்லுங்க. இந்த அம்பிக்கும் இந்த
4: படகு வந்து நாலு பேர் போட்ல போற மாதிரி,
1: சரி,
4: மிதவை மிதக்கிறது தான் அம்பின்னுவாங்க.
1: மிதக்கிறது தான் இல்ல இல்ல, அது தவறான விடை. சரிங்களா, ரொம்ப நல்ல வித்தியாசம் நான் சொல்லும் போது தெரியும் உங்களுக்கு. நன்றி நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம், யார் பேசுறீங்க? அந்த பாய்மரம் அப்படிங்கறதெல்லாம் கப்பல், அந்த நாவாய் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு போயிடும். பெருசு அப்படி எல்லாமே கப்பல்ல வந்துரும். நான் சொல்றது குட்டி குட்டியானது. மகிழ்ச்சி, நன்றி நன்றி. ரொம்ப அழகா முயற்சி பண்றாங்க. அது நிறைய இருக்கு. புனை அப்படிங்கிறது நீர்ல மிதக்கக்கூடிய கட்டை, தெப்பம் அப்படிங்கிறது வந்து அந்த மிதக்கக்கூடிய கட்டையை வந்து நிறைய சேர்த்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி கட்டுமரம் அப்படிங்கிறது இந்த மர தண்டுகளை எல்லாம் கட்டி வந்து பயன்படுத்தக்கூடியது. தோணி அப்படிங்கிறது ஒரே மரத்தை தோண்டி அதை வந்து மிதவை மாதிரி மாற்றி பயன்படுத்துறது. ஓடம் அப்படிங்கிறது கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரியான ஒரு தோணி அமைப்பு தான் வந்து ஓடம் அப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இதில் அம்பி அப்படிங்கிறதுக்கு மட்டும் இன்னொரு கூடுதல் சிறப்பு இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு அட்டகாசமான ஒரு பாடல் வருகிறது, கேட்போம்.

0: காஞ்சனா திரைப்படத்திலிருந்து அட்டகாசமான ஒரு பாடல் கேட்டோம். சுஜித் சுரேசன் மற்றும் தர்ஷனா இணைந்து பாடிய பாடல், விவேகா எழுதியது, எஸ் தம்மனோட இசையில் கேட்டோம். இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி, அதில் குறிப்பாக சொல்லோடு விளையாடு அப்படிங்கிற சொல் விளையாட்டு நம்ம வந்து விளையாடிக்கிட்டு இருக்கோம். நேயர்கள்லாம் தொடர்ந்து நம்முடைய தொலைபேசி வழி இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக வரும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: வணக்கம்
0: சார், யார் பேசுறீங்க, கேக்குதுங்களா?
1: மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கே சிவசுப்ரமணியன்.
0: சிவசுப்ரமணியன் ஐயா, சொல்லுங்க. மற்ற படகு தோணி இந்த மாதிரி நிறைய அந்த நீர்நிலையை கடக்கிறதுக்கான கலங்கள் இருக்கு இல்லையா, அதுல அம்பி, அதுக்கு என்ன ஸ்பெஷல்?
1: தோணி என்ன சொல்லலாமா?
0: தோணி இருக்கு, அதாவது தோண்டப்பட்ட மரத்துல வந்து பயன்படுத்துறது, அதே மாதிரி வேறு சில இதெல்லாம் இருக்குது. இதுக்கு வந்து இன்னொரு கூடுதல் சிறப்பு இருக்குது. நம்ம வந்து மிதக்கிறது, கட்டையில் செய்கிறது, கட்டையை கட்டி வச்சு அடுக்கிறது, இதெல்லாம் சொல்லாமல் வேற ஒரு வித்தியாசமான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து இதுக்கு இருக்குது. சரிங்களா, நீ சரி நீங்கள் கேளுங்க, நம்ம நேயர்கிட்ட முயற்சி பண்ணலாம், வேறு நேயர்கிட்ட. சரிங்களா, நன்றி நன்றி. டஃப்பாக கேட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க, ஆனால் சொன்னேன்னா வந்து இவ்வளோதானப்பா அப்படின்னு யோசிக்க போகிறீங்க. வணக்கம் அடுத்த நேயர். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹலோ, நான் கீதா ராஜகோபாலன்.
0: சொல்லுங்க, எங்கிருந்துமா பேசுறீங்க?
2: மரக்கலமா மேடம்,
0: சொல்லுங்க. மரக்கலம் அப்படிங்கிறது அது காமன் நேம், எல்லாத்துக்கும் சொல்றது மரக்கலம் அப்படிங்கிறது. புனையும் மரக்கலம் தான், தோணியும் மரக்கலம் தான்.
2: ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் போறதுக்கு ஒரு கட்டையெல்லாம் கட்டிட்டு போயிட்டு மீன் பிடிப்பாங்க,
0: அது வந்து கட்டுமரம். அதே மாதிரி தெப்பம்னு சொல்லுவாங்க, ரொம்ப மைல்டு வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடியதெல்லாம் தெப்பம், கொஞ்சம் வெயிட்டாக இருக்கக்கூடியதெல்லாம் கட்டுமரம் அப்படி சொல்லுவாங்க. ரெண்டுமே வந்து கட்டைகளை வந்து சேர்த்து

0: பண்ணுறது தான்.
1: சரிங்களா,
0: சரி நம்ம வேற நேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். சரிங்களா, மகிழ்ச்சிமா, நன்றி. நன்றி, வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
2: பத்மாவதிமா, நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறேம்மா. சொல்லுங்கம்மா பத்மாவதி அம்மா, சொல்லுங்க. விடை தெரிஞ்சா சொல்லுங்க.
2: சொல்லுங்க, இப்பதான் வச்சேன். என்ன விடைங்க?
0: விடை இன்னும் சொல்லல, நீங்க தான் கண்டுபிடிக்கணும். வித்தியாசம் இருக்கு. அம்பி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அந்த அம்பிக்கு மட்டும் ஒரு கூடுதல் சிறப்பு இருக்கு, அது என்னன்னு
2: கேட்டுட்டு இருக்கேன்.
0: தெரியலீங்களா?
2: ஆமா,
0: மகிழ்ச்சிமா, நம்ம வேற நேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். சரிங்களா, நன்றி நன்றி நன்றி
2: நன்றி.
0: அம்பி அப்படிங்கிறது கேள்விப்படவே இல்லை அப்படின்னு. ஏன்னா நிறைய வந்து நம்ம படகு, ஓடம், தெப்பம், தோணி, பரிசில் கூட கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் புனை கூட கேள்விப்பட்டிருக்கோம். இந்த அம்பிங்கிறத கேள்விப்படவே அப்படி இல்லைங்கிறாங்க. பரவாயில்ல, கேள்விப்படாத ஒரு வார்த்தையை நம்ம வந்து அறிமுகப்படுத்தி விட்டுருக்கோம். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேர் வந்து பெரும் பேசல. நேரம் 4:50. இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி. நம்முடைய நேர்கள் எல்லாருமே வந்து அட்டகாசமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு முயற்சி பண்ணுறாங்க விடைகளை சொல்கிறதுக்கு. அதே போல் அட்டகாசமான பாடல்கள் இடையிடையில் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய பாடலும் ஒரு அட்டகாசமான பாடல் தான், கேட்டுகிட்டே இருங்க. இதற்கான விடையை வந்து நான் அடுத்த பாடலுக்கு முன்பாக சொல்கிறேன். தொலைபேசி வழி நிறைய நேர்கள் தொடர்பு கொண்டு பேசிகிட்ருக்காங்க. தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேர்களுக்கும், முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. விடை வந்து அடுத்த பாடலுக்கு முன்னாடி சொல்கிறேன். இப்போ இந்த பாட்டை கேளுங்க.

சுறா திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டோம். ஹேமச்சந்திரா மற்றும் சைந்தவி இணைந்து பாடிய பாடல், நாமத்துக்குமார் எழுதியது, மணி சர்மா இசையில் ஒலித்தது. கிட்டத்தட்ட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு கிட்டத்தட்ட இல்லை வந்துட்டோம். நேரம் 4:55. நம்முடைய நேயர்கள்லாம் தொலைபேசி வழி என்ன விடை என்ன விடை அப்படின்ட்டு முயற்சி பண்ணி நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட சொல்கிற மாதிரி வந்தாங்க. ஆனால் சரியான விடை யாருமே சொல்லலை. அதுக்கான விடை என்ன அப்படின்னா, அந்த காலத்திலேருந்து ரொம்ப வருஷம் வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே, இந்த ஆற்ற கடக்கிறதுக்கு அல்லது பெரிய பெரிய நீர்நிலைகள்லாம் கடக்கிறதுக்கு நிறைய படகு, ஓடம், தோணி, திமில், புனை, இந்த மாதிரி தெப்பம், பரிசல், இந்த மாதிரி நிறைய பயன்படுத்தினாங்க. இதெல்லாம் குட்டி குட்டி நீர்நிலைகளை கடக்கிறதுக்கு, பெரிய பெரிய கடல் மாதிரியான பெரிய நீர்நிலைகளை வந்து கப்பல், நாவா இதெல்லாம் வந்து பயன்படுத்தினாங்க. இதில் அம்பி அப்படிங்கிற வார்த்தைக்கான வித்தியாசம் என்ன, அதுக்கும் மற்றதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அம்பி அப்படிங்கிறது விலங்குகள் அல்லது பறவைகளுடைய முகத்தை வந்து அந்த படகு அல்லது தோணி தெப்பம் இதில் வந்து ஆர்கிடெக்சரில் ரொம்ப அழகுபடுத்தி கொடுத்துருப்பாங்க. அந்த காலத்தில் கரிமுக அம்பி, அறிமுக அம்பி, பரிமுக அம்பி, அதாவது பரிமுகம்னா அந்த குதிரையுடைய முகம் இருக்கிறது, கரிமுகனா யானையுடைய முகம் இருக்கிறது, இந்த மாதிரி வித்தியாசப்படுத்தி அம்பிங்கிற அந்த மரக்கலங்கள் மட்டும் அழகாக வடிவமைப்பு செஞ்சு பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ படகுல கூட நிறைய வித்தியாசங்களை பண்ணியிருக்காங்க. நீளமானது, தட்டையானது, ரவுண்டானது இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அதை அழகுபடுத்தி விலங்கோட முகம், பறவையோட முகம், இதுதான் வந்து இந்த அம்பி அப்படிங்கிறதுக்கான ஸ்பெஷல். இதை வந்து யாரும் அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் இப்போ வந்து பாகுபலி படத்தில் கூட அதை வச்சு அன்னப்பறவை கீழே முதல்ல தண்ணியில் போவோம், அப்புறம் வானத்தில் போகிற மாதிரியான அமைப்பில் ஒரு பாடல் கூட வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற இயக்குநர்களுடைய கற்பனை கிடையாதுங்க, நம்முடைய தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க அந்த மாதிரி அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான். இந்த மாதிரியான புதிய தகவல்கள் பழைய நம்முடைய தமிழர்களுடைய வாழ்க்கையிலிருந்து சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சியில் சொல் குவியலாக நம்ம வாரம் வாரம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள். இந்த நிகழ்ச்சி இந்த வரக்கூடிய அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நான் 6 மணிக்கு பக்தி மாலையில் சந்திக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக ராஜகோபாலன் வந்திருக்கிறாரு. இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள். இது வித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. நேரம் 5:01 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில இணைஞ்சிருக்கும் பூந்தென்றல் நிகழ்ச்சியில நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. எஸ், பூந்தென்றல் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா, கண்டிப்பா இதை பத்தி பேசி ஆகணும். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் நம்ம எதையும் எதிர்பார்க்காம நேசிக்கும் ஒரு உறவு அப்படின்னா யாரை சொல்வீங்க? எஸ், அம்மா. அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதை சொல்லும்போதே மனசுக்குள்ளே ஒரு பாதுகாப்பு, ஒரு பாசம், ஒரு நிம்மதி வந்துடுது இல்லையா? ஒரு வீட்டில் எல்லோருக்கும் விடுமுறை இருக்கும், ஆனால் அம்மாவுக்கு மட்டும் விடுமுறை அப்படிங்கிறதே இருக்காது. காலையில் எல்லாரும் விழிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து, நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம்தான் அவங்க வந்து தூங்க போவாங்க. ஆனால் அந்த உழைப்பை பற்றி அவர் பெருமையாக வந்து யாரிடமும் சொல்லிக்கிறதே இல்லை. நம்ம கூட ஆஃபீஸ் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போனால், அம்மா காஃபி கொடுமா, டீ கொடுமா, அப்படியே தலைவலிக்குது, டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அம்மாவுக்கு எப்படி இருக்குது, அவங்க என்னவா ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூட மாட்டோம், கேட்டிருக்க கூட மாட்டோம். எஸ், அதெல்லாம் பற்றி தான் இந்த ஷோவில் நம்ம பேச போகிறோம். நீங்களும் பேசுங்கள். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952-08-53, மற்றொரு எண் 2838-98-71, முன்னிணைப்பு என்ன 044 சேர்த்துக்கோங்க. என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னலம் பார்க்காமல் குடும்ப நலனை பற்றி மட்டுமே சிந்திக்கும் தாய்மார்கள் பற்றிய உங்களுடைய கருத்து, இதுதான் டாபிக். இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். எஸ், நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வருகிறது வியாபாரி திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் குழுவினர் குரலில், பரிணாமம் வரிகளில் தேவாவினுடைய அட்டகாசமான இசையில். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா. இணை ஒளிபரப்பாக கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1.

0: அன்னையர் தினத்தில் மட்டும்தான் நம்ம கொண்டாடணுமா? நம்ம அம்மாவை எல்லா நாளும் கொண்டாடுவோம். யாராவது கேட்டிருக்கீங்களா, வீட்டுக்கு போனவொடனே ஏமா டயர்டாக இருக்க, உனக்கு ஏதாவது செய்யட்டுமாமா, உனக்கு ஏதாவது ஆசை இருக்காமா, அந்த மாதிரிலாம் ஏதாவது கேட்டிருக்கீங்களா, இல்லை கேட்கணும் அப்படின்னு தோணுதா? எஸ், தன்னலம் பார்க்காம நம்ம குடும்பத்துக்காக மட்டுமே. சில வீட்டிலலாம் பார்க்கலாம், சாப்பாடெலாம் நான் சாப்பிட்ருவோம், அதில் மீதி இருந்தது எதுவும் காலியாகக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட அந்த ஃபுல் சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு சில நாள் பத்தும் சில நாள் பத்தாது. எஸ் அப்படியெல்லாம் வந்து தியாகம் பண்ணுவாங்க. அதுக்கெலாம் அவார்ட்லாம் நம்ம கொடுத்துருக்கோமா என்ன? எதுவுமே நம்ம கண்டுக்க மாட்டோம், சாப்பிட்டோமா வயிறு நிறைஞ்சு தான் நம்ம போயிடுவோம். எஸ் பேசுங்க, உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லுங்க.
1: மனசில் இருக்கிறது. ஹலோ.
0: எஸ் வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: கார்த்திக் விஸ்மாம்பரம்.
0: விஸ்மாம்பரத்துலேருந்து கார்த்திக், சொல்லுங்க கார்த்திக்.
1: சரி, எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்போ வந்து வேலைக்கு யாரும் போக மாட்டோம், வேலை இல்லாமல் காசு இல்லாமல் எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க சார்.
0: சூப்பர்.
1: எங்க அப்பாவும் ரொம்ப ஹாண்டிகேப்டு, ரொம்ப முடியாது, கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க சார். எங்க அம்மா
0: வாழ்த்துக்கள் கார்த்திக். தேங்க்யூ சோ மச். தந்தையுடைய அந்த ஆதரவு இல்லாம தாய் மட்டுமே அந்த குழந்தைகளை பார்த்துருக்காங்க. அந்த பையன் எவ்வளோ ஒரு எமோஷ்னலாக சொல்கிறான் பார்த்தீங்களா? எஸ், இதுதான் ஒரு தாயுடைய சக்தி. தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல். பிச்சைக்காரன் திரைப்படத்திற்காக விஜய் ஆண்டனி குரலில், ஏகாந்த்ராஜ் வரிகளில், விஜய் ஆண்டனி இசையில். கேட்டு இணைந்திருங்கள், இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

0: இந்த பாடலில் வந்த மாதிரி நடமாடும் கோயில் தாங்க அம்மாலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யாருங்கிருந்து?
1: அன்பருக்கு நீங்க மாலை வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், ஆனா உங்களுடைய வாய்ஸ் பிரேக் ஆகுது.
1: ஆமா கேக்குது
0: கேக்குது, சொல்லுங்க யார் எங்க இருந்து, அதை மட்டும் ரிப்பீட் பண்ணிடுங்க.
1: ஆண்டனி பேசுறேன்.
0: ஓகே ஆண்டனி, சொல்லுங்க ஆண்டனி.
1: சார் ஆக்சுவலி எங்க தாய் தான் சார், கண்டிப்பா சொல்ல முடியும். எங்களுக்கு எட்டு பேரு பெண் குழந்தை, மூன்று பசங்க. நாங்க ஸ்கூல் அப்ப எல்லாம் வந்து ஜஸ்ட் 40 ஆண்டுகளுக்கு முன்பு நெல்லு சோறுனாலே, நெல்லு சாப்பாடுனாலே ரொம்ப வடிவ ஒரு இதா இருக்கும், அதிசயமா பார்ப்போம். அப்ப அப்ப சோளக்கூலி அப்படிதான் கிராமத்துல இருக்கும். ஆனா எங்களுக்கு வந்து நெல்லு சோறு என்ன செய்யுங்க, எடுத்து வச்சு, மூணு பசங்களுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கோம். சோளக்கூலிய கம்மங்கூட போட்டு எனக்கு அந்த நெல்லு சாதம் வடிக்கிறப்ப எங்களுக்கு தண்ணியை ஒரு வாளி வச்சு எடுத்து வச்சுட்டு தண்ணியை எங்களுக்கு மூணு பசங்களுக்கு கொடுப்பாங்க. அது எனக்கு இப்ப நினைச்சா கூட எனக்கு கண்ணின் மொழி அழுகுதா வருது. நான் தாய் இந்த உலகத்துல இல்ல, தாய்க்கு எதுவுமே ஈடாக ஒரு ஒரு உணவு பரிமாற்றத்துல சொல்லி எதுலுமே சரி ஷேர் பண்றதுல அவங்க இது பண்ணிட்டு கூட அவங்களோட அவங்களோட ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு தியாகம் தான் சொல்ல முடியும், தாய்க்கு தியாகம்
0: தான்.
1: வயிற்று வைத்த போது என்னோட தாயோட நினைவு தான் சார் வந்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன்.
0: உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி.
1: தேங்க்யூ.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம். கவி சுந்தரமூர்த்தி சென்னை குளத்துல இருந்து மாலை வணக்கம்யா.
0: மாலை வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: இந்த நாளைக்கு நான் வரலாம். அதாவது அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவர் அடித்தொழ மறுப்பவர் மனிதர் இல்லைன்னு பாடலே ஒண்ணு இருக்கு வந்து, அந்த பாடலே இது போதும். எல்லா உயிர்களுக்குமே வந்து தாய் உண்டு, தாய் இல்லாத உயிர்களே கிடையாது. வந்தது ஒரு தராசு தட்டுல உலகத்தை எல்லாம் ஒரு பக்கத்துல, இயற்கை உலகம் எல்லாம் சேர்த்து ஒரு பக்கமும்
0: தாயை ஒரு பக்கம்
2: போட்டீங்க வச்சீங்களேன், தாயினுடைய அந்த தட்டு கீழ் இறங்கும். அதனால ஒரு கவிதை எழுதியிருக்கேன், சொல்லட்டாங்களா? வந்தது நான் மேடையிலும் பேசியிருக்கேன், நான் வந்து புத்தகம் எல்லாம் எழுதியிருக்கேன். 10 மாதம் சுமந்தவள், பார்த்து பார்த்து நடந்தவள், நின்றவள் உட்கார்ந்தவள் எழுந்தவள் படுத்தவள், பாரம் என சொல்லியதே கிடையாது. தனக்கு பசி எடுத்தால் கூட பொறுத்துக் கொள்வாள், தன்னுடைய குழந்தையினுடைய பசியை அவர் பொறுத்துக் கொள்ள மாட்டார். அவர் நடமாடும் தெய்வம், நம் நலம் நாடும் தெய்வம். கடைசியா அவள் அவளுக்கு நிகர் வேற எவருமே, அவர்
0: யாருமே
2: நிகர் இந்த உலகத்தில் எந்த பொருளும் கிடையாது.
0: கண்டிப்பா
2: உண்மையை சொல்லிக் கொண்டே இருப்போம், சொல்ல எவ்வளவு ஒன்னா சொல்லினே இருக்கலாம். அவள் தாழ் பணிவோம் தினந்தோறும்.
0: நன்றி நன்றி சார். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நியூ திரைப்படத்திற்காக உன்னி கிருஷ்ணன் மற்றும் சாதனா சர்க்கம் குரல்ல, வைரமுத்து வரிகள்ல, ஏ ஆர் ரஹ்மானின் அட்டகாசமான இசையில கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 வித் மீ ஆர் ஜே ராஜா. நம்ம பேசிட்டு இருக்கோம் தாய்மை, அந்த தன்னலம் பார்க்காமல் குடும்ப நலனை பற்றி மட்டுமே சிந்திக்கும் தாய்மார்கள். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் கால் பண்ணணும், 2952-0853, மற்றொரு எண் 2838-9871, முன் இணைப்பு என்ன 044 சேர்த்துக்கோங்க, மறந்துடாதீங்க.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: தங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் போதும், அதுக்காக என்ன வேணால் செய்வாங்க. எஸ் அம்மா பிள்ளைங்களுக்கு பிடிச்சதை வாங்கி தருவாங்க, ஆனால் தங்களுக்கு பிடிச்ச அந்த ஆடைகளை கூட வாங்காமல் தியாகம் பண்ணுவாங்க. அதெல்லாம் சின்ன சின்ன தியாகம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அது ஒரு பெரிய விஷயம். உடல்நிலை சரியில்லைனாலும் வந்து நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு ஜீவன். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: சார் வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் புன்னேரியிலிருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார், பேர் என்ன?
1: சேகர் டெய்லர்.
0: சொல்லுங்க.
1: எனக்கு இந்த டாபிக் ரொம்ப பிடிச்ச டாபிக், ரொம்ப

0: கொடுத்ததுக்கு நன்றி.
1: நன்றி சார்,
0: மிக மிக நன்றி,
1: மிக்க நன்றி.
0: தாயை மறக்க முடியாது, எல்லோருக்கும் தான்
1: கண்டிப்பா
0: மறக்கவே முடியாது. இன்னைக்கும் வணங்கிட்டு தான் வருவேன். அது மாதிரி கஷ்டத்துல இருந்து வந்தவங்க எல்லாங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் நானு, ஆனா தாய் தந்தை இல்லை.
1: கண்டிப்பா அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்மள காப்பாத்தும்.
0: ரொம்ப மகிழ்ச்சி சார்,
1: நன்றி. நன்றி சார். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார், நான் அம்பத்தூர்ல இருந்து தேவராஜ் பேசுறேன்.
1: தேவராஜ் சார் சொல்லுங்க சார்.
2: வந்து எங்க நாங்க ஏழு பேரு.
1: ஓகே.
2: எங்க அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க சார் ஏழு பேர்த்தையும். நாங்க நல்ல நிலைமைக்கெல்லாம் படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு நான் அவங்கள கடைசி வரைக்கும் நான் வச்சிருந்தேன் சார், வச்சிருந்தேன் பாத்துக்கிறேன்.
1: அருமை அருமை அருமை,
2: அது மறக்க முடியாத ஒரு சம்பவம்.
1: நன்றி நன்றி, உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி.
2: நன்றி சார்.
1: எஸ் அம்மா அப்படின்னா எத்தனை வயசா இருந்தா என்ன, நம்மளுக்கு வந்து இன்னும் அவங்க அம்மா தானே. அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களுடைய நினைவுகள் நம்ம கிட்டேருந்து மறையவே மறையாது இல்லையா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் தெரி திரைப்படத்திற்காக பாம்பே ஜெயஸ்ரீ குரலில், புலமைப்பித்தன் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணை அலைவரிசைகளாக. கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1.

எஸ், தாய்மை அப்படிங்கிறது ஒரு வரம் தான் அப்படிதான் சொல்லணும். தன்னுடைய நலன் வந்து செகண்டரி தாங்க, குடும்பத்துடைய நலன், பசங்களுடைய நலன் தான் வந்து ஃபஸ்ட் அப்படின்னு வாழ்கிறவங்க தான் அம்மா. அவங்களுக்காக வாழ ஒரு சின்ன நேரமாவது நம்ம கொடுக்குறோமா?

0: அவர் சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்குறோமா? அம்மா போய் ரெஸ்ட் எடுமா, நான் கொஞ்சம் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறோமா? எஸ், இது எதுவுமே இல்லைன்னா தயவுசெய்து செய்யுங்க. தாய்மார்கள் தன்னலமின்றி வாழ்வது மிகப்பெரிய தியாகம். ஆனால் அவங்களுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் கவனிச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆரோக்கியமான அம்மா தான் ஒரு ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்க முடியும். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ.
0: எஸ் வணக்கம்.
1: வணக்கங்க சார்.
0: வணக்கங்க அம்மா. யார், எங்கிருந்து
1: சார்? நான் தாமரதன் விஜயா ஈஸ்வரன் பேசுறேன். நீங்க கொடுத்த தலைப்பு இப்பதான் நான் ரேடியோ ஆன் பண்ணேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார்.
0: சொல்லுங்க.
1: நான் வந்து எங்க அம்மாவை பத்தி தான் சொல்ல வந்தேன் சார். நான்
0: சொல்லுங்க.
1: எங்க அம்மா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நாளும் எங்களை அடிச்சது கிடையாது சார். நாங்க மூணு பேர், பெண்கள் மூணு பேர், ஆண்கள் மூணு பேர். நான் தான் மூத்த மகள்.
0: சூப்பர்.
1: எங்க அம்மா வந்து நான் ஸ்கூல் போயிட்டு வந்தேன்னா ரெடியா எனக்கு எது சாப்பாடு கொஞ்சம் வச்சிருப்பாங்க. தூங்காம நைட்ல வந்து நான் சாப்பிடலன்னா என் பக்கத்திலேயே உட்காந்து எழுப்பி என்ன சாப்பாடு போட்டுதான் தூங்க சொல்லுவாங்க சார். சாப்பிடாம விட மாட்டாங்க, அவ்வளவு பாசமா பாத்துப்பாங்க. இப்பவும் இருக்காங்க, எங்க அம்மா அப்பா இருக்காங்க.
0: அதெல்லாம் ரொம்ப எங்க அப்பா பிளெஸிங்
1: சார். கோவமே படம் கோவப்பட மாட்டேன். எங்க அப்பா கோச்சிப்பாரு, அடிச்சிருவாரு. அவரு டீச்சர், ஸ்கூல் தமிழ் ஆசிரியர். நாங்க ஏதாவது விளையாட போயிட்டாலோ ஈவினிங் வீட்டுல இல்லைன்னா அவர் பார்த்தாருன்னா அடிச்சிருவாரு கோவச்சுல. எங்க அம்மா ஒரு நாளும் எங்களை அடிச்சது இல்லை சார். ஆறு பேரும் அவ்வளவு அழகா சாப்பாடு, ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வந்தோம்னா சாப்பாடு கொஞ்சம் வச்சிருப்பாங்க, குழந்தைங்க பசியோட வருவாங்க. அவ்வளவு அழகா எங்களை அவ்வளவு நல்லா பாத்துப்பாங்க சார்.
0: நீங்க பேசும்போதே தெரியுது.
1: ஆமாங்க சார், ஆமாங்க சார். இப்பவும் எங்க அம்மா அப்பா இருக்காங்க. இப்பதான் போறவங்கள போயிட்டு வந்தோம்.
0: அருமை, அருமை.
1: ரொம்ப சந்தோஷம். எங்க அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு. நாங்க ஆண்டவன் அதனாலயும் எங்க அம்மா அப்பா ஆச்சு நல்லா இருக்கும். எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா தான் வந்து சார் போகும்போது தினமும் எங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் சார் போவாரு.
0: சூப்பர், சூப்பர்.
1: அவரு வந்து ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்து மார்க் எடுத்து டாக்டர் இன்னைக்கு அவரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சின்ன வயசுல பாத்து நான் அழுத பாடல் சார் இது. நடிகர் திலகையா நடிச்சது அன்னையும் நானே படம். அது ஒரு வரி சொல்லிடுவா
0: சொல்லுங்க.

0: தேங்க்யூ தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.
1: நாம் வாழ
0: அருமை அருமை அருமை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வருகிறது. ராம் திரைப்படத்திற்காக கேஜே ஜேசுதாஸ் குரலில், சிநேகன் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் சாரங்கியின் நாதம் மனதின் மொழி.
1: திரைப்பட காட்சிகளுக்கு உயிர் கொடுத்த பின்னணி இசையில் சாரங்கியின் நெகிழ்வான நாதத்தை மீட்ட கலைஞர் மனோன்மணி.
2: எம்புட்டு இருக்குது ஆசை மேல அத காட்ட போற.
1: திரைப்பட இசையின் மறைக்கப்பட்ட தருணங்கள், சாரங்கியின் தனித்துவம், இசை பயணத்தின் இனிய நினைவுகள் அனைத்தையும் மனம் திறந்து பகிர்ந்து கொள்கிறார் சாரங்கி இசை கலைஞர் மனோன்மணி அவர்களுடன் மனம் பருடும் நேர்முகம்.
0: இசையும் நானும், இது இசையை நேசிக்கும் இதயங்களின் சங்கமம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனோன்மணி அவர்களுடன் இணைந்திருங்கள். இனிமை நிறைந்த இசை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: வணக்கம், நான் உங்க பாடலாசிரியர் அப்பாராஜா பேசுறேன். விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில நாளைக்கு இரவு 8:05 என்னுடைய பல்வேறு அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ண போறேன். மறக்காம கேளுங்க. நான் தொட நீ மறைவது என்ன ஒரு பாட்டு, நான் சந்தோஷ் தயாநிதி இசையில் சோனி மியூசிக்கில் வந்துச்சு. அது ஏன் அந்த குவஸ்டின் போகும். அது பிரிவில் உழலக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி எழுதின பாட்டு அது. அது வந்து ரொம்ப நல்ல இலக்கியத்தரமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் எழுதின சில அரசியல் பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு காதலை விட அரசியலை தாங்கி வரக்கூடிய பாடல்கள், மார்க்சிய சித்தாந்தம், தமிழ் தேசியம், பொது உடைமை தத்துவம், இந்த மாதிரியான கருத்துக்களை உள்ளடக்கி வர்ற நான் எழுதின பாடல்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
4: இணைந்திருங்கள் வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.
5: தன்னலம் பார்க்காமல் குடும்ப நலனை பற்றி மட்டுமே சிந்திக்கும் தாய்மார்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்ருக்கோம். நீங்கள்

0: பண்ண வேண்டியதெல்லாம் 2952085853 இன்னொரு நம்பர் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க, 2838987171 முன்னிணைப்பு என்ன 044 சேர்த்துக்கோங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய மனசில் இருக்கிற நினைவுகளை அம்மாவை பற்றி அப்படி பகிர்ந்துக்கலாம் என்கிட்ட. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார்.
0: எஸ் வணக்கம். யார் இங்கிருந்து?
1: திருநெல்வேலி. கணபதி சார்.
0: கணபதி சார் சொல்லுங்க சார்.
1: சார் ஒரு பாட்டிலே இருக்கு சார், தாய் திறந்த கோவிலும் இல்லை.
0: ஓகே சார்.
1: பேசாத தெய்வம் கோயில்ல இருக்குது, பேசாத தெய்வம் நம்ம
0: வீட்டுல இருக்கு. அருமை அருமை அருமை சார், நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். ஐயா சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
2: வாழ்க வளத்துடன் கேவி ஜெயசிரம் கொண்டாடப்படுங்களா?
0: சொல்லுங்க.
2: தங்களம் கருது குடும்பத்து உழைப்பு பெண்கள் வந்து சுருக்கமா சொல்ல மிக மிக உயர்ந்தவர்கள் சொல்லுவேன்.
0: நன்றி
2: சொல்றீங்க.
0: ஓகே.

0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
1: வாழ்க வளத்துடன் கேவி ஜெயசீலன், கொண்டாடப்படுங்களா?
0: சொல்லுங்க.
1: தந்தளம் கருது குடும்பத்து உழைப்பு பெண்கள் வந்து சுருக்கமா சொல்ல மிக மிக உயர்ந்தவர்கள் தான்
0: சொல்லுவேன். நன்றி.
1: சொல்றீங்க,
0: ஓகே.
1: உங்க வீட்டுல ஒரு கான்வென்ட் ஒரு பக்கம் இருந்தா ஒரு நாள் அவங்களை பார்த்துருங்க, நீங்க பாக்கலாம். ஒரே ஒரு நாள்,
0: ஒரு நாள் நீங்க எந்த வேலையும் செய்ய வேணும், ஒரு நாள் குழந்தைங்களை பாத்துக்கோங்க
1: ஐயா. ஒரு நாள் கூட வேணாம், காலையில மட்டும் அவங்க ரெடி பண்ணி பத்தி
0: எடுக்கணும், ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புங்க, பாப்போம்.
1: அந்த ஒரு செயல் நீங்க வெற்றிகரமா செஞ்சுட்டீங்களா? எதுனாலும் கட்டு பண்ணலாம்.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி ஐயா.
1: நன்றி.
0: தாயினுடைய பெருமையை பேசுறதுக்கு நீங்க ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம். எஸ், ஒரு நாள் குழந்தைங்களை வந்து கிளம்பி ஸ்கூலுக்கு அனுப்பிடுங்க, பார்த்துருவோம் அப்படின்னு சவால் விடுறாரு. எஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வலிமை திரைப்படத்திற்காக சிச்சிராம் குரலில், விக்னேஷிவன் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 101.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: of the day. No fun, no nothing. Wow, I think I'd be the first person to resign. Our office here is very cool, obviously also because we are in the creative domain of business, but I can't imagine my colleagues not cracking me up every 20 minutes. There is always something or the other happening around that makes us want to laugh out loud. Your office too could probably stand to have a little more fun. Humor, by its nature, tends to have an edge to it, so people typically tone it down at work. I get that. There is also a thin line between funny and being diplomatically cool, right? But we have a tendency to take ourselves way too seriously. So stop, take a breather, and look for the fun in whatever it is that you are doing. Michael Kerr is an international business speaker who says that the amount of type of humor you'll find in any given workspace depends almost entirely on the culture. In workplaces that encourage people to be themselves, that are less hierarchical and more innovative, people tend to be more open with their humor, he says. Even people who aren't always comfortable sharing their humor tend to do so in more relaxed environments where the use of humor becomes second nature with everyone's style. Welcome to our final segment on Spice, the Voice of Hope with me, Tanya. I was watching some of these stand-up comedy videos the other day, and while I will admit to some being funny, most of them did not make me laugh. Now I know that I don't have to be a stand-up comedian to understand such humor, but comedy, according to me, was never about dissing someone or speaking bad about someone. It was always about being sensitive towards every other person who might be listening in. And even in the workplace, well-placed humor should be clever. It can enhance your career if you sure are sensitive enough to know the kind of topics to pick on. And I think it is a method of trial and testing, because knowing what to say when is very important. You might not always get the joke, or it might not always work. While successful comedy can lead to myriad benefits, a failed sense of humor can be downright destructive, from bruised egos and broken friendships to million-dollar marketing mistakes. If we can better figure out what makes things funny, we will end up far better equipped to handle it when we don't get the joke. Basically, when done well, humor can give a significant positive effect on your life. Isn't it time we use a little more academic rigor to figure out how this works? By developing a better understanding of humor, I think we can suggest ways that people can live better lives. What do you think? Our number is 095-1522-7039. I repeat, 095-1522-7039. Our email ID is feedbackamc1@gmail.com. I repeat, feedbackamc1@gmail.com. This program is produced and sponsored by Adventist Media Center. Well, this is Tanya signing off. Until next time, friends.
1: Spice up your life with Voice of Hope. Spice up your life with Voice of Hope.
2: கேட்டீர்கள் ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். நேரம் 5:53. அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க, அவங்க சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஒரு குடும்பத்துடைய இதயம்தான் அம்மா. அந்த இதயம் சந்தோஷமாக இருந்தால் தான் அந்த வீடு முழுக்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவு பாடலாக வருகிறது. வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்திற்காக கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
4: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
3: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
4: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
3: வீதி நாடகம்,
4: நாட்டிய நாடகம்,
3: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
4: மாயாஜாலம்,
3: புராணக் கதைகள்,
4: பொம்மலாட்டம்,
3: தோல்பாவை கூத்து
4: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
3: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
4: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
3: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
4: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
3: தொடர்புக்கு

0: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம் அறையெண் 301 இரண்டாவது தளம் சூச்சனா பவன் எண் 4-1 சுவாமி சிவானந்தா சாலை சேப்பாக்கம் சென்னை 600005
1: தொலைபேசி எண் 0442915154449
0: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: இம்மாதம் 30ஆம் தேதி
0: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.

0: பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. கேட்ட பாடல் அரண்மனை கிதி திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்தது. மின்மினி மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல், கவிஞரா முத்துலிங்கம் எழுதியது. இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம்.
1: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
0: இது ஆடி மாதம். மாதங்களில் மிகவும் சிறப்புக்குரிய மாதமாக சொல்லப்படுவது இந்த ஆடி மாதம். தெய்வ வழிபாட்டிற்கு உரிய ஒரு சிறந்த மாதமாகவும் அம்மனுக்குரிய மாதமாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஆடி மாதம். ஆடி மாதம் வந்தால் செல்வம் தேடி வரும் என்பது பழமொழி. அத்தகைய ஒரு சிறப்பான மாதமாக ஆண்டுதோறும் இந்த மாதம் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக அம்மன் கோயில்களில் இந்த மாதத்தில் வழிபாடுகள் மிகவும் அதிகமாக செய்யப்படுகிறது. ஆடி மாதத்தில் வரும் அனைத்து நாட்களுமே சிறப்பு தான். இருந்தாலும் ஆடி மாத வெள்ளிக்கிழமை என்பது மிகவும் சிறப்பான மாதமாக சொல்லப்படுகிறது. அத்தகைய இந்த மாதத்தில் இந்த நல்ல நாளில் நாம் இணைந்திருக்கிறோம். பக்தி மாலையில் இறையருளும் இசையருளும் ஒரு சேர உங்களுக்காக திரை இசை பாடல்களில் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

0: ஜெகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து இடம்பெற்றிருந்தது அந்த பாடல் கேஜி யேசுதாஸ் பாடியது, கண்ணதாசன் எழுதியது, தட்சிணாமூர்த்தி இசையில் ஒலிக்க கேட்டோம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சி. இறையருளும் இசையருளும் ஒரு சேர பக்தி மாலையாய் திரை இசை பாடல்களின் வழி வளம் வந்து கொண்டிருக்கிறது. காற்றலையின் நேரலையில் உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
1: கோடி மலையடிகளே கொடுக்கும்.

தெய்வம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் இடம்பெற்றிருந்தது. மதுரை சோமு பாடிய பாடல் கண்ணதாசன் எழுதியது. குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் கேட்டோம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நேரம் 6:18, 35 நொடியே.

நந்தனா திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். நேரம் 6:24:35. இறையருளும் இசையருளும் ஒரு சேர பக்தி மாலையாய் திரை இசை பாடல்களின் வழி உங்களுக்காக காட்சலையின் நேரலையில் திரை இசை பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறது. வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல் ராஜ காளியம்மன் திரைப்படத்திற்காக வடிவேலு மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல். எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஒலிக்கிறது. தொடரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது பக்தி மாலை நிகழ்ச்சி.

0: திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசுக்கும் சிஜேபி பிரதிநிதிகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நாளை மீண்டும் புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பான வழக்குகளை விசாரணை செய்வதற்கு விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கும் கடுமையான தண்டனைகளை விதிப்பதற்கு வகை செய்வதற்கான அம்சங்களும் இந்த வரைவு மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, மாணவர்களின் நலனை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக கொண்டுவரப்படவுள்ள வரைவு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காமல் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்தால் எதிர்க்கட்சிகள் மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். தேர்வு முறைகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஜே பி நட்டா, 3 முக்கிய கோரிக்கைகளை சிஜேபி பிரதிநிதிகள் முன்வைத்துள்ளதாக கூறினார். வினாத்தாள் முறைகேடுகளை தடுப்பதற்கு ஏதுவாக சில சீர்திருத்தங்களை அவர்கள் பரிந்துரைத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இப்பிரச்சினை தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் நாளை மீண்டும் பேச்சு நடத்தவுள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். இதற்கிடையே இந்த பேச்சுக்களின் போது தங்களின் முக்கிய 3 கோரிக்கைகளில் 2 மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டிருப்பதாக சிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு அசுதோஷ் ரங்கா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: இப்போ நகர்ப்புறம் அதிகமாக வளர்ந்து வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 38% நகர்ப்புறங்கள் அதிகமான முறையில் இருக்குது. 2047 கிட்டத்தட்ட 50% மேலே நகர்ப்புற வளர்ச்சிகள் அதிகமாக இருக்குது. அப்போ அதுக்கேற்ற போல் நம்மளுடைய கட்டட வடிவமைப்புகள் செய்து தர வேண்டும். இப்போ நிறைய கோரிக்கை வச்சுங்க. அந்த கோரிக்கை முழுவதுமே வந்து எங்களுடைய துறை சார்ந்த நிர்வாகிகள்கிட்ட பேசி வரும் சட்டமன்ற இந்த பட்ஜெட் கூட்டத்தில் மிக நல்ல அறிவிப்பு வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: தமிழகத்தில் பள்ளி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அரசு துறைகளின் செயல்பாடுகள் மற்றும் திட்டப்பணிகளுக்கு ஒதுக்கப்படும் நிதி முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு தனிக்குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்தவரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சம்பந்தப்பட்ட காவலர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். தமிழகத்தில் காவல் மரணங்கள் தொடர்வதை தாவேக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுபோன்ற மரணங்களை முற்றிலும் தவிர்க்கும் வகையில் காவல்துறை நிர்வாகம் சீரமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி காவல் மரணத்தில் உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஓராண்டில் 1.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குவதற்கான அறிவிப்பை தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பணி நியமனங்களுக்கான புதிய அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படாததை சுட்டிக்காட்டியுள்ளார். அண்டை மாநிலமான கர்நாடகாவில் அரசு துறைகளில் காலியாக உள்ள 72,000 மேற்பட்ட பணியிடங்களை 6 மாதங்களுக்குள் நிரப்ப வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாக அவர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் தமிழக அரசும் செயல்பட வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்ட

0: இடம் பெறுகிறது. மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: சீம கருவேல மரங்களை அகற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு விண்ணப்பித்த 24 மணி நேரத்திற்குள் அனுமதி வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சதீஷ்குமார், திரு பரத சக்கரவர்த்தி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பான உத்தரவை செயல்படுத்துவதற்கான சிறப்பு அதிகாரியாக வருவாய்த்துறை செயலர் நியமிக்கப்படுவதாகவும், வரும் 31 தேதி அவர் நேரில் ஆஜராகி உரிய ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில காவல்துறை மற்றும் மீன்வளத்துறையால் பரிந்துரை செய்யப்பட்ட காசிமேடு மீனவர்களின் 7 விசைப்படகுகளை விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆந்திர அரசால் கடந்த மாதம் 17 தேதி இந்த விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து மீனவர்கள் பலமுறை அரசிடம் முறையிட்ட போதிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினையில் முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு விசைப்படகுகளை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், புதுவை, கடலூர், விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலம் ஊராட்சியில் 10 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பயணியர் நிழற் குடையினை மாநில அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகளை 1000-க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தூய்மை பணியாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் இன்று வழங்கினார். அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள போதை தடுப்பு மறுவாழ்வு மையத்தை ஆட்சியர் திரு மணீஷ் நரவனே இன்று ஆய்வு செய்தார். நாகையில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் உள்ள மார்கனூரில் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் அரசு திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து நாளை முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஷுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் சேம்வால் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-9, 4-11, 4-11, 12-10, 11-8 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ஆரோன் லியாங்கை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் சந்தேஷ் ரவிக்குமார், ரத்திகா சீலன் ஆகியோர் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் நேரடியாக காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. சிங்கப்பூர் அணிக்கு எதிராக 2-20 வயதுக்கு உட்பட்டோருக்கான நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் இந்தியா பங்கேற்கிறது. இப்போட்டிகள் பெங்களூருவில் அடுத்த மாதம் 3 மற்றும் 6 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசுக்கும் சிஜேபி பிரதிநிதிகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நாளை மீண்டும் புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்கள் ஈடுபடுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம். நேரம் 6:45:50. என் விருப்பம் நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல்கள் அல்லது உங்களுக்கும் பிடித்த பாடல்களாக காற்றலையின் நேரலையில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி என் விருப்பமில் யார் பாடின பாடல்கள் அப்படின்னா, பாடின பாடல்களில் எழுதிய கவிஞர் புலமைப்பித்தன் அவர்கள் எழுதிய பாடல்களைத்தான் நாம் வந்து இன்றைய நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். ரொம்பவே அழகான பாடல்களை அவர் கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 2021 வரைக்கும், எம்ஜிஆர் காலத்திலிருந்து இப்போது 2021 வரைக்குமே அவர் வந்து நிறைய அழகான தமிழ் இலக்கிய வரிகளை, அழகான அர்த்தமுள்ள வார்த்தைகளை போட்டு நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட சிறந்த ஒரு கவிஞர் புலமைப்பித்தன் அவர்களுடைய பாடல்களை தான் என் விருப்ப பாடல்களாக இன்ற நிகழ்ச்சியில் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கும் பிடித்த பாடலாக அது இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்து தொடரக்கூடிய ஒரு பாடல், மேலும் ஒரு அழகான பாடல், அவர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. நிறைய சூப்பர் ஹிட் சாங்ஸ் எல்லாம் வந்து அவருடைய பாடல்களில் இருக்குது. குறிப்பாக நீங்கள் கேட்டவை அப்படிங்கிற திரைப்படத்தில் அவர் எழுதிய ஒரு பாடல், எஸ் ஜானகி மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடியது, இளையராஜாவின் இசையில் வருகிறது, என்ன பாடல் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க. கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பரான பாடல் கேட்போம். இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 காற்றலையின் நேரலையில். நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி.

ரொம்ப அருமையான பாடல் நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் 100வது நாள் என்கிற திரைப்படத்திற்காக கவிஞர் புலமை பித்தன் அவர்கள் எழுதிய பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடியது. இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது.

என் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். தமிழ் திரையுலகின் கற்பனையாலும் கவிதையாலும் சிகரம் தொட்ட காலத்தை வென்ற கவிதை பித்தன், இந்த புலமை பித்தன் அவருடைய திரைப்பட பாடல்களை தான் என் விருப்ப பாடலாக இந்த நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அத்தகைய கவிதை பித்தனாகிய புலமை பித்தன் அவர்களுடைய பாடல்களில் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கக்கூடிய பாடல் ஆட்டோ ராஜா அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைத்து ஜானகி அவர்களோடு இணைந்து பாடிய பாடல், கவிஞர் புலமை பித்தன் எழுதிய பாடல். இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7 மணி, தொடர்வது திரை கானம்.

0: நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சு தட்டுகின்றதே.
1: ஒரு வட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சு தட்டுகின்றதே.
2: காதலுக்கு மரியாதை என்கிற திரைப்படத்திற்காக கே ஜெயசுதாஸ் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடலை கேட்டும். பழனி பாரதி எழுதிய பாடல் அது. இளையராஜாவின் இசையில் ஒலித்தது நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமர்கலம் திரைப்படத்திலேருந்து ரொம்பவே ஒரு அழகான பாடல் வருது. எஸ் சித்ரா பாடிய பாடல்.

கவிஞர் வைரமுத்து எழுதியது பரத்வாஜ் இசையில் வருகிறது. கேட்போம், இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. இது எல்லாத்துலேயுமே வந்து நம்முடைய விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அலைவரிசையை கேட்டு மகிழலாம்.

அமர்கலம் திரைப்படத்திலிருந்து ஒழித்த அந்த பாடலை கேட்டோம். தொடர்ந்து நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல் நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடியது, பழனி பாரதி எழுதிய பாடல், தேவாவின் இசையில் ஒழிக்கிறது. தொடரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது திரைகாணும் நிகழ்ச்சி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 7:15 தமிழ் செய்திகள்.
2: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து வாகனத்தின் மீது விழுந்ததில் 13 உயிரிழந்தனர், 2 காயமடைந்தனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி

போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 3030 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மாநில அரசுகளுக்கு ஒரு பூங்காவிற்கு 1000 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கும் என்றும், இதற்கான மாநில அரசின் பங்கு குறைந்தபட்சம் 500 கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ரசாயன தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். கர்நாடக மாநிலம் பல்லாரி, ஆந்திர மாநிலம் குண்டக்கல் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கும் இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். 1264 கோடி ரூபாய் செலவில் இந்த வழித்தடங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதற்கிடையே இந்த ரயில் வழித்தடங்கள் மூலம் அப்பகுதிகளின் 99 கிராமங்களைச் சேர்ந்த 7 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இது உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இத்தொடர்பாக தூர்தர்ஷன் செய்தி தொலைக்காட்சியின் இணையப்பக்கத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் நடைபாதை வியாபாரிகளின் வருவாய் 20% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் மூலம் 45 கோடி ரூபாய் அளவிற்கு மக்களுக்கு சேமிப்பு கிடைத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், நாடு முழுவதும் 20,000-க்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார். சிறிய நகரங்கள் மற்றும் ஊரக பகுதிகளிலும் இந்த மருந்தகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கென சுற்றுலா காவலர் பிரிவை 15 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, கேரளம், மகாராஷ்டிரா, ஹிமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஒடிஷா, பஞ்சாப், சிக்கிம், உத்தரப்பிரதேசம், கோவா, தில்லி மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இந்த பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். காவல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தேசிய பாடலான வந்தே மாதரத்திற்கு அவமரியாதை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதை கிரிமினல் குற்றமாக கருத வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புக்கிடையே இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. நாடு முழுவதும் 2 லட்சம் அங்கன்வாடி மையங்கள் 2ம் கட்ட ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் மேம்படுத்தப்பட உள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், ஊட்டச்சத்து குறைபாடுகளை களையும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் அமராவதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மத்திய அரசின் கட்டுமான திட்டங்களை விரைந்து நிறைவேற்றுமாறு அம்மாநில அரசு அதிகாரிகளுக்கு ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் டாக்டர் பெம்மசாணி சந்திரசேகர் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று குண்டூரில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த ஆய்வின் போது மத்திய அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பு திட்ட ஒப்பந்த புள்ளிகள் செப்டம்பர் மாதம் கோரப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 1299 கோடி ரூபாய் செலவில் இந்த குடியிருப்பு கட்டப்பட உள்ளதாக அவர்கள் கூறினர். அமராவதியின் வளர்ச்சிக்கு உதவிடும் இந்த திட்டங்களை நிறைவேற்ற அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான

0: இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இந்தியா இஸ்ரேல் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான இரண்டாவது சுற்று பேச்சுகள் நிறைவடைந்துள்ளன. புதுதில்லியில் 4 நாட்கள் நடைபெற்ற இந்த பேச்சுகளில் தொழில்நுட்ப நிபுணர்கள் பங்கேற்றதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை விரைவில் இறுதி செய்ய பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரளத்தில் சிறை கண்காணிப்பு பணிகளில் ட்ரோன் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னித்தாலா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், திரிஷூரில் உள்ள வியூர் மத்திய சிறைச்சாலையில் தாம் ஆய்வு மேற்கொண்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்களையும் அவர் அதில் பகிர்ந்துள்ளார். சிறைகளில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் என்றும் திரு ரமேஷ் சென்னித்தாலா கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். உதிப்பூர் பங்கி வழித்தடத்தில் சென்று கொண்டிருந்த வாகனத்தின் மீது பாறைகள் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஐநாவின் சர்வதேச தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பு இணையத்திற்கு நிதியுதவி வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ் இதற்கான அறிவிப்பை ஐநா கூட்டத்தில் வெளியிட்டார். வளரும் மற்றும் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கிடையே தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பில் ஏற்பட்டுள்ள இடைவெளியை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு ஹரீஷ் கூறினார். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தமது பதவிக்காலம் முடிவடைவதற்கு 2 ஆண்டு காலம் உள்ள நிலையில் அவர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். உடல்நலம் காரணமாக தாம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அவர் அந்நாட்டு நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் நாட்டில் காட்டுத்தீ பரவல் காரணமாக தேசிய அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மத்திய மேட்ரிட் மண்டலத்தில் காட்டுத்தீ பரவல் சம்பவங்கள் காரணமாக 10,000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பாண்டில் மட்டும் 1,00,000 ஹெக்டேர் நிலங்கள் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்றில் 5வது இடத்தை பெற்றதன் மூலம் அவர் அரையிறுதிக்கு முன்னேறினார். பாரா நீச்சல் பிரிவில் கார்த்திக் மற்றும் அலி இமாம் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. குகேஷ், பிரக்ஞானந்தா, வைஷாலி, நிஹால் சரீன், அர்ஜுன் எரிகேசி, விதித் குஜராத்தி உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் செப்டம்பர் 16 தொடங்கி 27 வரை நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் செம்வால் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-9, 4-11, 4-11, 12-10, 11-8 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ஆரோன் லியாங்கை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் சந்தேஷ் ரவிக்குமார், ராதிகா சீலன் ஆகியோர் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து வாகனத்தின் மீது விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25.

0: நேரம் 7:30. தொடர்வது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். வழங்குபவர் சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ள குமரேசன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நாம ஒரு கடுதாசில காய்கறிகள் பழங்கள் பத்தி

0: சில கருத்துக்களை தெரிவிக்க பதிலுக்கு கூடுதல் தகவல்கள் சிலவற்றை நமக்கு அனுப்பியிருக்கிறார் ஒரு நண்பர். பெரிய மனிதர்களை சந்தித்து நலம் விசாரிக்க போகும்போது வணக்கம் வாழ்த்து சொன்னபடியே கொடுக்கும் பழம் எலுமிச்சம் பழம். நோய்வாய்ப்பட்டவர்களை பார்க்கும்போது ஆப்பிள் ஆரஞ்சு போன்ற பழங்களை வாங்கிட்டு போய் கொடுப்போம். நல்ல காரியங்களுக்கு சபையோர் முன் வைத்து தன் தகுதியை நிலைநாட்டிட கொடுப்பது வாழைப்பழம். மாமியார் நாத்தனார் முன் சொல்லால் தைக்கப்பட்டாலும் உள்ளே ஊடுருவி பார்த்தால் இனிப்பான தாம்பத்தியமே இருக்கும் என்று உணர்த்த மகளை அவளது கணவன் வீட்டில் காணச் செல்லும் போது பெற்றோர் சுமந்து சென்று கொடுப்பது பலாப்பழம். வீடு திரும்பும் தன் பெற்றோருக்கு எல்லா துன்பங்களையும் மனதில் வைத்து செறித்து விடுவேன் என்று உணர்த்த மகள் தன் தோட்டத்து கொய்யா கனிகளை பெற்றோருக்கு கொடுப்பாராம். குமரேசனையா, இப்படி நம் முன்னோர்கள் பழங்களை வைத்தே பல செய்திகளை சொல்லி சென்றிருக்கிறார்கள். நண்பர்களுக்கு அன்னாசி பழம் தருவது அதன் தலை சிமிழை ஒடித்து அவர் வீட்டில் நட நட்பை போல் செடி வளரும் என்பதற்காகவேன்னு நண்பர் தன் பழக்கடிதத்தை அழகாக நிறைவு செய்திருக்கிறார். இதுல எல்லாமே பழங்கள் தான், நமது உடல் நலனுக்கும் உள்ள நலனுக்கும் ஏற்றவை இயற்கையான பழங்கள் தான். அதிலிருந்து கிடைக்கிற சாறு ஜூஸ் கூட சொல்லப்படல, முழுக்க அப்படியே பழங்களை சாப்பிடணும்னு தான் சொல்றாங்க. அதனால நமது அன்றாட உணவுல ஏதாவது ஒரு பழம் சேரணும். வயிற்று பிரச்சனைகளை தீர்க்க வல்ல மாதுளம் பழம், ஆப்பிள் போல மருத்துவ குணங்களை அள்ளி வழங்கும் மலமிளக்கி கொய்யாப்பழம், அறிவாளிகளின் உணவு என்று அழைக்கப்படும் வாழைப்பழம், பெருங்குடல் புற்றுநோயால் ஆண்டுக்கு 500,000 பேர் உலகம் முழுவதும் இறக்குறாங்களாம், இதனை தடுக்கும் வல்லமை கொண்ட திராட்சை, உடலுக்கும் மூளைக்கும் வலிமை தரும் அரிய பழம் பலாப்பழம், வறட்சி காலத்தில் நா வறட்சியை போக்கும் சத்துக்கள் நிறைந்த பழம் முலாம்பழம், ஃபாஸ்ட் ஃபுட் துரித உணவுகளால் மாரடைப்பும் பக்கவாதமும் எட்டி பார்க்கும் இக்காலகட்டத்தில் தினமும் 3-6 பழங்களையாவது சாப்பிடணுமா? அது என்ன பழம், காயா கனியா? அது ஏதோ ஒன்று, நம்ம தக்காளி பழம் தான். மாம்பழம் போலவே நாக்குக்கு இனிமையான ருசியை அளிக்கும் வைட்டமின் சத்துக்கள் நிறைந்த பப்பாளி பழம், இரத்தத்தில் சர்க்கரையை கட்டுப்படுத்தவல்ல நாவல் பழம், இரத்தத்தில் பீட்டா கரோட்டின் போன்ற சத்துக்களை அதிகரிக்க வல்ல அவகேடோ பழம், கால்சியம் சத்துக்கு ஆதாரமான சப்போட்டா, ஆப்பிளை விட பொட்டாசியம் அதிகமுள்ள பேரிக்கா. இவ்வளவு பழங்கள் இருக்கே குமரேசனையா, எந்த பழத்தை நாம தினமும் எடுத்துக்கிறோம்? கேள்வி கேட்டு கடிதத்தை நிறைவு செய்வது உங்கள் மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

நேரம் 7:35:35. இது பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி.

பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலித்த அந்த பாடல் மகுடி திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்தது. எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். அது கவிஞர் வாலி.

0: எழுதியது இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம்.
1: உங்கள் விருத் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இசையோடு ஒரு இனிய பயணம், இது பாட்டும் பயணமும்.

பாடல் டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்த பாடல் கேட்போம். இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள். இது வித் பாரதியின் தமிழ் பண்பலை. கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1, விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை ரசித்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். தொடர்ந்து கேளுங்க விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு இணைந்திருங்கள் எப்பொழுதும்.

கிளிஞ்சல்கள் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டம் என்கிற திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் இணைந்து பாடிய பாடல். கவிஞர் வாலி எழுதிய பாடலுக்கு இசை கங்கை அமரன்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தென்றலே எண்ணெய் தொடு என்கிற திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கவிஞர் வாலி எழுதியது இளையராஜாவின் இசையில் வருகிறது. தொடரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி.

0: கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு காற்றலையின் நேரலையில் ஆர்ஜே கனிமொழி. நேரம் 7:55. தொடர்வது இன்று ஒரு தகவல் வழங்கியவர் திரு தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: காஞ்சிபுரத்தில் பல்லவ ராஜா ஒரு கோவில் கட்டினார், கைலாசநாதர் கோவில். அதுக்கு கும்பாபிஷேகம், கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் குறிப்பிட்டு அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணினார். முதல் காரியமாக கடவுளை வேண்டிக்கிட்டார், நீங்கள் இந்த கும்பாபிஷேகத்துக்கு நேரில் வந்து கலந்துக்கணும்னார். கடவுள் அந்த ராஜா கனவில் வந்தார், நீ கும்பாபிஷேகம் வச்சிருக்கிற அதே நாளில் அதே நேரத்தில் எனக்கு இன்னொரு ஊரில் ஒரு கும்பாபிஷேகம் இருக்குது, அதுக்கு போக வேண்டியிருக்கு. அதாவது திருநின்ற ஊரில் என்னுடைய பக்தர் ஒருத்தர், அவரும் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறார், நான் அதுக்கு போக வேண்டியிருக்கு, அதனால் உன்னுடைய தேதியை நீ மாற்றி வச்சுக்கோ அப்படின்னார். கடவுள் தான் எங்கேயும் இருக்கிறவராச்சே, அவர் நினச்சா ரெண்டு இடத்துலையும் இருந்து கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த முடியாதா, ஏன் இப்படி செய்யலை? அது ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான். திருநின்ற ஊரில் இருந்த பூசலாருங்கிற அந்த அடியாரின் பெருமையை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டணுங்கிறதுக்காக தான் கடவுள் அந்த ராஜா கிட்ட அப்படி சொன்னார். சரி, அந்த அடியார் அப்படி என்ன தான் பெருசாக கோயில் கட்டி விட்டார், ராஜா கட்டின கோயிலை விட பெருசா? அவர் கட்டினது கருங்கல்லாலேயோ மண்ணாலேயோ மரத்தாலேயோ இல்லை, அவர் கட்டின கோயில் வந்து வேறு மாதிரி. அது வந்து மனசால் கட்டின கோயில், மனசுக்குள்ளே இருக்கிற கோவில், மனக்கோவில். அந்த அடியார் தன்னோட மனசுக்குள்ளே மாதக்கணக்காக ஒவ்வொரு கல்லாக சேர்த்து கட்டின கோவில். இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரியாது. அவர் என்ன நினச்சிட்டார், அது நாம் கட்டின கற்கோயிலை விட ரொம்ப பெருசாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டார். சரி, அப்பேற்பட்ட அந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சி ராஜா திருநின்ற ஊருக்கு போகிறார். அங்கே போய் பார்த்தா கோயிலையும் காணும், ஒன்றையும் காணும். கடைசியில் பூசலார் கட்டின மன

0: கோவில் தான் அதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். உடனே அந்த அடியாரின் காலில் விழுந்து வணங்குறார். அவரோ, இது மனசால முயன்ற கோவில், இதுக்கு இத்தனை பெருமையா அப்படின்னு ஆச்சரியப்படுறார். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆண்டவன் விரும்புறது அகபக்தியையே தவிர புற தோற்றங்களே அல்ல. இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ளே எந்த வேறுபாடுகளும் வர்றதுக்கு வழியே இல்லை. இன்னொரு ராஜா இருந்தார். அவர் ஆண்டவனுக்கு படைக்கிறதுக்காக ஒரு தார் நல்ல செவ்வாழை பழமாக எடுத்துக்கிட்டு போகணும்னு நினச்சார். அதனால் முதல் நாளே அதை வாங்கிட்டு வர சொன்னார் வேலைக்காரங்கிட்ட. வேலைக்காரன் போனால் கடைத்தெருவில் ஒரு தார் பழம் வாங்கினான். வர்ற வழியில் அவன் குடிசை அப்படியே எட்டி பார்த்துட்டு போவோமேனு நினச்சான். போனான், அங்கே இவனோட குழந்தை பாவம் பசியால் கத்திக்கிட்டு இருக்கு. இவன் பார்த்தான், இவ்வளோ பெரிய தாரில் ஒரு ரெண்டு பழம் எடுத்தா தெரியவா போகுது அப்படின்னு நினச்சி ஒரு ரெண்டு பழத்தை பிச்சு அந்த குழந்தைகிட்ட கொடுத்தான். அது அதை வாங்கி வயிறார சாப்பிட்டுது, பசி அடங்குச்சு, விளையாட போயிட்டுது. இவன் அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்தான். ரெண்டு பழம் பிச்சிருக்கிறது ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இவன் உண்மையை சொல்லிவிட்டான். உடனே ராஜா, கடவுளுக்கு படைக்க வேண்டிய பொருளை குழந்தை வந்து எச்சில் பண்ண விட்டுருக்கியே அப்படின்னு சொல்லி அவனை கட்டி வச்சு சாட்டையால் அடித்தார் பாவம். மறுநாள் பழத்தை கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனார், கடவுள் முன்னாடி வச்சார். கடவுள் கண்ணை திறந்து பார்த்தார், பழம்லாம் அழுகி இருக்குது. என்ன இது அழுகி போன பழம் அப்படின்னார். ராஜா முழிச்சார், நல்லா தானே இருந்தது அப்படின்னு நினச்சார். அப்போ கடவுள் அந்த ராஜா கிட்ட சொன்னாராம், இதை பார்ப்பா, இந்த தாரில் ரெண்டு பழம்தான் நல்ல பழம், அந்த ரெண்டு பழங்களையும் நேற்றுக்கே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாராம். அப்போ தான் ராஜாவுக்கு புரிஞ்சுது, ஏழை குழந்தையின் பசியை தீர்க்கறதுக்காக உதவின அந்த ரெண்டு பழம்தான் இறைவன் சாப்பிட்ட பழம்னு. இறைவன் இருக்கிற இடம் எது? இதுதான்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: வணக்கம், நான் உங்கள் பாடலாசிரியர் அப்பாராஜா பேசுகிறேன். விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் நாளைக்கு இரவு 8:05 என்னுடைய பல்வேறு அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் கேளுங்க. நான் தொட நீ மறைவது என்ன ஒரு பாட்டு நான் சந்தோஷ் தயாநிதி இசையில் சோனி மியூசிக்கில் வந்துச்சு. அது ஏன் ஏன் ஏன்னு அந்த குஸ்டின் போகும். அது பிரிவில் உழலக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி எழுதின பாட்டு அது. அது வந்து ரொம்ப நல்ல இலக்கியத்தரமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் எழுதின சில அரசியல் பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு காதலை விட அரசியலை தாங்கி வரக்கூடிய பாடல்கள், மார்க்சிய சித்தாந்தம், தமிழ் தேசியம், பொதுவுடைமை தத்துவம், இந்த மாதிரியான கருத்துக்களை உள்ளடக்கி வர்ற நான் எழுதின பாடல்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
3: இணைந்திருங்கள் வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் இசையும் நானும் நிகழ்ச்சி.
2: இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நீங்க கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இசையும் நானும். சில இசைகள் காதுகளால் மட்டும் கேட்கப்படுவதில்லை, அவை மனதாலும் உணரப்படுகின்றன. அதுதான் சாரங்கி. சாரங்கி இசை கலைஞர் மனோன்மணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் ராதா கிரிதரன்.
3: காற்றலையில் கலந்திருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இசையும் நானும். இசை இனிமையானது. இனிமையை இரட்டிப்பாக்க இசைக்கருவிகளின் பங்கு அபரிமிதமானது. அதிலும் ஒரு இசைக்கருவிகள் எழுப்பக்கூடிய ஒலி நம்

0: மூடு ஒன்றி உறவாடும் அந்த மாதிரியான இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடியவர்கள் வெகு சிலரி. தென்னிந்தியாவில் இவர் ஒருவர் மட்டுமே இந்த இசைக்கருவியை கையாளக்கூடியவர் அப்படிங்கிற பெருமைக்குரியவங்க இவங்க. பொதுவாகவே ஒரு இசைக்கருவியின் பெயரால் அறியப்படுகிறார் அப்படிங்கிறதும் சிறப்புக்குரிய ஒரு செய்தியும் கூட. இன்னைக்கு யார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்க போகிறாங்க? தென்னிந்தியாவின் ஒரே ஒரு சாரங்கி இசைக்கலைஞர் இவர். சாரங்கி மனோன்மணி அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்வதில் மிகுந்த பெருமை கொள்கிறது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. மேம் வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க?
0: நானும் நல்லா இருக்கேன் மேம், சூப்பர் மேம். இந்த இசைக்கருவி அப்படின்னு சொல்லும் போது நீங்க இசைக்கருவியோட பெயராலேயே அழைக்கப்படுறீங்க, அதுவே ஒரு பெருமை மிக்க செய்தி. அதுவும் ஒரே ஒரு பெண்மணி அப்படிங்கிறது இன்னும் கூட ஒரு பெருமை மிக்க செய்தி. விண் தொடங்கி மண் வரை பெண்கள் கால் பதிக்காத கை பதிக்காத துறைகளே இல்லை, அதிலும் இசைக்கலை ஆக சிறந்த ஒரு கலை. அந்த கலையை செவ்வனே நீங்க சிறப்பா ஆற்றிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் பல பல மேடம். நிகழ்ச்சியை தொடங்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த ஓசையோடு ஆரம்பிக்கலாம்.

0: அடுத்த கேள்விக்கு போகணும் அப்படின்றது எனக்கு முடியல. ஒரு ஓசை அப்படிங்கிறது நம்மளை மெய்மறக்க செய்யும். இப்போ நான்லாம் எதையாவது வாசித்தேன் இல்லை பண்ணேன் அப்படின்னா ப்ளீஸ் போதும் அப்படின்வாங்க. ஆனால் இதற்கு போதும் அப்படிங்கிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா உங்களுடைய கைவண்ணம் அப்படி இருந்தது. சாரங்கி அப்படிங்கிறது ஒரு புதுமையான ஒரு இசைக்கருவி. அது இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பரிச்சயம் கிடையாது அப்படின்னே சொல்லணும். ஒரு ரேர் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த வித்தியாசமான இசைக்கருவியை எடுக்கிறதுக்கு என்ன காரணம்?
1: காரணம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியுதுன்னா என்னோட தாத்தா அப்புறம் அம்மா எல்லாருமே சிமிலர் டு திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். தில்ருபா, எஸ்ராஜ் அவங்க ரொம்ப வருஷமா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலயும் எல்லா நாடகத்துல இருந்து அந்த காலத்துல இருந்து எங்க தாத்தா வாசிட்டு இருக்காரு.
0: தாத்தா
1: பி.வி. சண்முகம் அவர்கள்.
0: நாடோடி மன்னன் இந்த மாதிரி படங்கள் அவருக்கு நிறைய டச் இருக்கிறதா நாங்க படித்திருக்கோம். நிறைய பேர் பேட்டி கொடுக்கும் போது அதை பார்த்தும் இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி அப்படியே பரம்பரை பரம்பரையா வந்துகிட்டு இருக்கீங்க. தாத்தா, அம்மா, மகள் பி.வி. சண்முகம் அவர்கள், தில்ருபா சரோஜா அவங்க, இன்னைக்கு மனோன்மணி. இசைய அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தி செல்றது அப்படிங்கிறது ஒரு எளிதான காரியம் அல்ல மேடம். அதுவும் இது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ரேர் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னும் போது இது ரொம்ப கடினம். அது எப்படி ஈஸி டு ஹேண்டில் ஆக்குறீங்க?
1: ஆக்சுவலாக அம்மாவோட இன்ஸ்ட்ருமெண்ட்க்கும் இதுக்கும் நிறைய பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். பிளேயிங் ஸ்டைல் வேற. ஆனால் வந்து நான் இந்த சவுண்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அம்மாட்ட முன்னாடியே கேட்பேன். நான் தில்ருபா மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அம்மா சொல்லுவாங்க, இல்லை இது இன்னும் ரொம்ப கடினமாக இருக்கும் வாசிக்கிறது. ஏன்னா அம்மா பார்த்துருக்காங்க நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வந்து வாசிப்பாங்க ரெக்கார்டிங்ஸில், அப்போ இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. பட் எனக்கு அது ஓடிட்டே இருந்தது, அது எப்படி தான் இருக்கும். ஆமாம், அதை நான் ட்ரை பண்ணோம்
0: அப்படின்னு.
1: கல்யாணம்லாம் ஆயிடுச்சு எனக்கு. ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து சரி இதை நான் ட்ரை பண்ணி ஆகணும்னு என்னோட கணவர் அவரு கிட்ட சொல்லி அவரு வாங்கிட்டு வந்தார் ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல இருந்து. அப்படிதான் நான் ஆரம்பிச்சேன்.
0: கணவர் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு ஒன் ஞாபகம் வருது மேம். உங்களுக்காகட்டும் தில்ருபா சரோஜா அம்மா அவங்களுக்கும் ஆகட்டும் திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த இசைக்கருவியை ரெண்டு பேருமே திருமணத்திற்கு பின்னாடிதான் ஆரம்பிச்சிருக்கீங்க. அது எந்த அளவுக்கு அவங்க உங்களுக்கு ஊக்கம் கொடுத்துருக்காங்க?
1: நான் கத்துக்கிட்டே இருந்தேன் சின்னதுல இருந்து. பட் எங்க அம்மா அப்பாக்கு ஒரு பயம் என்னன்னா, அம்மா வந்து ஃபுல்லா ரெக்கார்டிங்ஸ்ல பிஸியா இருப்பாங்க.
0: ஏன்னா அவங்களும்
1: ஒன்லி ஃபீமேல் ஆர்டிஸ்ட் அவங்களும். சோ வந்து காலையில ஃபுல்லா இளையராஜா சார், நைட் ரஹ்மான் சார், கீரவாணி சார் அந்த மாதிரி வெயிட்டிங்ல இருப்பாங்க அம்மாக்கு. சோ அந்த சிச்சுவேஷன் எனக்கும் வரக்கூடாதுன்னு கொஞ்சம் நீ படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு என்ன வேற லைன்ல விட்டுட்டாங்க. மியூசிக் வேண்டாம், ஏன்னா வரப்போறவங்க எப்படி அதை அக்செப்ட் பண்ணுவாங்களா, அதுக்கான சப்போர்ட் கொடுக்கணும். எங்க அப்பா ரொம்ப சப்போர்ட், அங்கேயே அம்மாக்காக ரொம்ப தியாகம் பண்ணாரு. அந்த மாதிரி ஒரு பர்சன் கிடைப்பாங்களான்னு ஒரு இதுலயே
0: விடல. அவங்களுக்கு அப்பா சப்போர்ட்னா உங்களுக்கு பாருங்க, இரட்டிப்பான சப்போர்ட். உங்களுக்கு அப்பாவும் சப்போர்ட் இருந்திருக்காரு, உங்களுடைய கணவரும் சப்போர்ட்டா இருந்திருக்காரு. இந்த சாரங்கி இசைக்கருவியை வந்து நீங்க இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் தங்கமணி அவர்கள். நான் கரெக்ட்னு நினைக்கிறேன். சோ அவருக்கும் இந்த நேரத்துல நாங்க நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்றோம். ஏன்னா இந்த மாதிரி இன்டர்வியூ பண்றதுக்கு அப்படிங்கறதுக்கு எங்களுக்கு ஒரு பக்காவான ஒரு பொக்கிஷம் கொடுத்திருக்காரு அவரு. ரைட் மேடம், இந்த இசை பயணம் அப்படிங்கறது வந்து ஒரு நீண்ட நெடிய பயணம் மேடம். இதை வந்து எடுத்தோம்

0: முடிச்சோம் அப்படின்லாம் முடிக்க முடியாது. சங்கீதம் அப்படிங்கறது ஒரு சாகரம் அப்படின்னா போயிட்டே இருக்கணும். இதற்காக உங்களுடைய பயணம் டெல்லி வரை, அதை பத்தி சொல்லுங்க.
1: நானா கத்துக்கிட்டு அப்புறம் இமான் சார் கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகி நான் வாசிட்டு இருந்தேன், நிறைய யூடியூப்ல ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு கிளாசிக்கல் கத்துக்கணும், அந்த சாரங்கின்றது அந்த அத்தன்டிக் ராஜஸ்தானி பஞ்சாபி அந்த சைட்ல தான் அந்த பியூர் உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். ஸோ அந்த கண்டிப்பா நான் ஒரு கிளாசிக்கல் ஒரு சாரங்கி ஆர்டிஸ்ட் கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப தேடினேன், நான் நிறைய தேடிட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு அந்த பிளெஸ்ஸிங் தான், லைக் டெல்லியில வந்து நான் ஒரு சோசியல் மீடியா மூலயமா கான்டாக்ட் பண்ணி நான் அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்புறமா என்னோட குருஜியோட சன் வந்து சரி வாங்க அங்க டெல்லிக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அங்க போயிட்டு அவங்க ஆக்சுவலா வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க புதுசா ஒரு
0: சாரங்கி பிளேயர்.
1: நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட், இந்த பொண்ணு யாருமே இந்த வரை வாசிச்சது இல்ல. அப்பவே நான் யூடியூப்ல எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன், சரி இவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்கே வான்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்புறம் அவங்க அது என்ன சிஷ்யா ஏத்துக்கிட்டாரு.
0: அது ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா மேம்.
1: உஸ்தாத் குலாம் சாபிர் கான்ஜி என்னோட குருஜி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி தவறிட்டாரு. அவரோட சன் இப்ப என்ன கைட் பண்ணிட்டு இருக்காங்க.
0: இந்த கைடன்ஸோடையே அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஏதாவது ஒரு வீஸ் எங்களுக்கு கூட.

0: அற்புதம் மேம். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இசையும் நானும். வெயினில் பார்த்தீங்க அப்படின்னா 4 தந்திகள் வந்து வாசிக்கிறதுக்காகவும் அந்த ராகங்கள்லாம், 3 தந்திகள் வந்து அந்த ரிதம்க்கும் பிச்சுக்காகவும் ஸ்ருதி தாளத்துக்காகவும் இருக்குது மேம். இப்போது 7 தந்திகள் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக புரியுது. இப்போது சாரங்கி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஷாலினி அங்கேருந்து என்றாங்க, நான் இங்கே உட்காந்து என்றேன் மேம். ஆனால் ரெண்டு பேருமே மேக்ஸில் வீக்குங்கிறதுனால அது என்னவே இல்லை இது வரைக்கும். அத்தனை தந்திகள் இருக்கே மேம், எத்தனை தந்திகள்?
1: 37 ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு.
0: அதான் மேம் எங்களால் எண்ண முடியல, நாங்கள் ரொம்ப கால்குலேஷன் ரொம்ப இது பண்ணுறோம். சூப்பர் மேம். 37 தந்திகள் எதற்காக பயன்படுது மேம்?
1: மெயினா வந்து 3 ஸ்ட்ரிங்ல தான் வாசிப்போம். அதுவும் அந்த வாசிக்கிற ஸ்ட்ரிங்கோட வந்து மெட்டல் ஸ்ட்ரிங் கிடையாது, வீணையிலயோ இப்ப வயலின்லயோ வாசிக்கிற மெட்டல் ஸ்ட்ரிங் இல்லாம ஆட்டு நரம்பு, அந்த ஆட்டோட குடல் அதை பதம் படுத்தி கோட் கட்டுன்னு சொல்லுவாங்க, அதுலதான் அந்த ஸ்ட்ரிங்ல பண்ணிருக்காங்க. ஸோ அந்தோட சவுண்டிங் வந்து நம்மளுக்கு ஹியூமன் வாய்ஸ் ஒரு ரிலேட் பண்ணும். அது பிளஸ் இந்த இத்தனை பின்னாடி இத்தனை ஸ்ட்ரிங்ஸ் நம்ம டியூனிங் பண்ணி அந்த ராகத்துக்கு வாசிக்கும் போது அந்த ரெசனன்டோட கேட்கும் போது அந்த ஒரு ஃபீல்.
0: அதாவது நீங்க சொல்றது பாத்தீங்க அப்படின்னா இந்த இசைக்கருவி வந்து மனித குரலோடு அதிக நெருக்கம் இருக்கு, வெரி க்ளோசர் டு வாய்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அப்படி சொல்லும் போது இது வந்து அதிகப்படியான பாத்தீங்க அப்படின்னா ஒரு சோகத்துக்கு தான் வாசிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க மேம்?
1: முதல்ல அப்படிதான் என்னோட குருஜியே வந்து நிறைய கிண்டல்லாம் பண்ணுவாரு, இது வந்து சோகத்துக்குன்னே இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லி நிறைய சொல்லுவாரு. ஆக்சுவலா இது ஒரு 100 கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சாரங்கினாலே 100 கலர்ஸ்ன்னு ஒரு அர்த்தம், அதோட பல வித இமோஷன்ஸை வந்து கொண்டு வர்றது அப்படின்னு. ஸோ நீங்க ஃபோக் ஸ்டைல வாசா அந்த ஃபோக் ஸ்டைல் ஃபீல் வரும், கவலையா வாசா ரொம்ப அழுதுடுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு இமோஷனுமே கொண்டு வரலாம். ஆக்சுவலா
0: அழுகை அப்படின்னு சொன்னோடனே எங்களுக்கு ஒன்று ஞாபகம் வருது மேம், என்ன அப்படின்னா நீங்கள் அடிக்கடி வாசிக்கக்கூடிய ஒரு பாடல் இளையராஜா அவருடைய இசையில் சின்ன தாயவள், அது எங்களுக்காக மேம்.

0: எஸ் ஜானகி அம்மா அவங்களுடைய நினைவு நமக்கு என்றைக்கும் ஒரு நீங்காத ரீங்காரம்னு தான் சொல்லணும். அவங்க தாய்மை குறித்த பாடல்கள் நிறைய பாடியிருக்காங்க மேம். அதில் இந்த பாடல்களுக்குன்னு ஒரு தனி இடமே அவங்களுக்கு.
1: ஆமாம், என்னோட ரொம்ப ஃபேவரெட்.
0: அவங்கள பற்றி சொல்லும்போது நிறைய பாடல்கள் நமக்கு நினைவுக்கு வரும். அடுத்தடுத்து நம்ம போக போகிறோம்னா, பழைய பாடல்களில் அதிகமாக வந்து சாரங்கி, சரோட் இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் மேடம். டிஜி லிங்கப்பா அவராகட்டும், அதே மாதிரி ஷெனாய் சத்யம் அவர், இதெல்லாம் ஒரு வித்தியாசமான இசைக்கருவிகள் கையாளப்பட்டிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது பழைய பாடல்கள் வாசித்த அனுபவம் உண்டா?
1: கண்டிப்பாக எனக்கு வந்து ரொம்ப பிடித்த பாடல் வந்து உள்ளத்தில் நல்ல உள்ள அந்த பாடல் கேட்டு தான் அந்த சாரங்கிலாம் நான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. இது இந்த சவுண்டிங் எனக்கு நான் கற்றுக்கணும், இந்த டோன் வேணும் எனக்கு அப்படின்னு, அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு. அப்புறம் நிறைய பாடல்கள் இருக்குது இதில்.
0: ஆமாம், அந்த பாடல் வாசிக்கலாமா மேம்?

சாரங்கி அப்படின்னாலே கொஞ்சம் அழுக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த பாடல் கேட்கவே வேண்டாம். வாழ்க்கையோட தத்துவத்தை வரிகள் அப்படி கீதாசாரமாக கொடுத்து அதை வந்து சாரங்கி வழியாக கேட்கும்போது இன்னும் கூட அந்த கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடுது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு பாடல் அது. இது பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இசையும் நானும். இன்றைய சிறப்பு விருந்தினர் தென்னிந்தியாவின் ஒரே ஒரு சாரங்கி இசைக்கலைஞர் அப்படிங்கிற பெருமைக்குரிய சாரங்கி மனோன்மணி அவர்கள். மேம், இசைக்கருவிகளில் வந்து இப்போ நீங்கள் வச்சிருக்கிற இசைக்கருவி

0: எத்தனை வருடத்து முன்பு?
1: இது ஒரு 100 வருஷத்தோட இன்ஸ்ட்ருமெண்ட்டு. என்னோட குருஜி கிட்ட இருந்து நான் எனக்கு
0: 100 வருஷம் ஆனது. இவ்வளோ அழகாக பராமரித்து வச்சிருக்கேன்.
1: ஆமாம்
0: மேம், இதை இப்போ நீங்கள் வெளிநாடுகளுக்கு போவீங்க, வெளியூர்களுக்கு போவீங்க, அது எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் உங்களால்?
1: அது ரொம்ப பயமாக இருக்கும் எனக்கு. இந்தியாக்குள்ளனா நான் கையிலேயே எடுத்துகிட்டு போயிடுவேன் முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்னு. வெளிநாட்டுக்கு போகும்போது மட்டும் அந்த அங்கே வெளியே அந்த ஃப்ரெஜைலில் கொடுக்கும்போது கொஞ்சம் பயமாகவே தான் இருக்கும், ஏன்னா அவ்வளோ பத்திரமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறனால அது ஒரு பயம்.
0: மேம், நீங்கள் சொல்கிற மாதிரி அதை பத்திரமாக பார்த்துக்கணும். ஒன்று, நீங்கள் அந்த மாதிரி வெளியூர்களுக்கு பயணம் போகும்போது அங்கே இருக்கிற
1: அவங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கும் அது. இத்தனை ஸ்ட்ரிங்ஸோட இருக்கிறது எப்படி மெயின்டெய்ன் பண்றீங்க, நிறைய பேர் கேட்பாங்க.
0: மேம், இந்த இசைக்கருவி பார்த்தீங்க அப்படின்னா, பழைய இசைக்கருவியில் வீணையெல்லாம் இப்போ சொன்னாங்கன்னா ஏற்கனவே இருக்கிற பழசு வாசித்ததை பழகின வீணையை வாங்கிக்கோங்கன்னுவாங்க. அந்த மாதிரி தான் இதுக்கும்.
1: ஆமாம் கண்டிப்பாக,
0: இனிமையை இரட்டி பார்க்கும், நாதம் நல்லா கேட்கும்னு சொல்லுவாங்க, இதுக்கும் அதே தான்.
1: ஆமாம் அதே தான், வாசிக்க வாசிக்க அது இன்ஸ்ட்ருமெண்ட் பழசாக தான் அதோட டோன் ரொம்ப அழகாக இருக்கும். அது கண்டிப்பா
0: பாடப்பாட ராகம் அப்படின்னும் போது தான் இந்த மாதிரி வாசித்து வாசித்து அந்த இசைக்கருவியோட இனிமை தான் இரட்டிப்பாகும். ரொம்ப அழகா இருக்கு மேம். ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் இருக்கு. இதோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க அருகில உட்கார்ந்துருக்கும் போதுதான் மேம் இது எவ்வளவு கஷ்டமானது அப்படின்னு தெரியுது. நீங்க வாசிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான்லாம் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கேன்னா, இந்த ஓசை சாரங்கி அப்படின்னும் போது ஏதோ வாசிச்சிருக்காங்க, பட் இன்னைக்குதான் அதை பாக்குறேன், இந்த போல்லாம் இருக்கு.
1: ஆமா,
0: இப்போ இதுக்கும் வீணைக்கும் எப்படி மேம் நாங்க டிஃபர் கண்டுபிடிக்கிறது? ஏன்னா சம்டைம்ஸ் பார்த்தா தெரியாத எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்குலாம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இது எந்த விதத்துல டிஃபர் ஆகும் மேம்?
1: வீணையில் உங்களுக்கு ஒரு ஒரு நோட்டுக்கும் அந்த ஃப்ரெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிகமா பாக்க எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஃப்ரெட்ஸ் இருக்கும், அது இதில் இருக்காது. இது வயலின் மாதிரி அந்த ஃப்ரெட்ஸ் இருக்காது. அப்புறம் இன்னொரு டிஃப்ரென்ஸு, போயிங் இன்ஸ்ட்ருமெண்ட், இது வயலின் மாதிரி போயிங் தான். ப்ளஸ் இதோட பிளேயிங் ஸ்டைல் வந்து நம்ம நகத்துக்கு கீழே வாசிக்கணும். அது வந்து நம்ம யூஸ்வலாக வயலின், வீணை, கீபோர்ட், கிட்டார் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இந்த இடத்துல தான் வாசிப்பாங்க யூஸ்வலா. பட் இந்த சாரங்கி மட்டும்தான் நகத்துக்கு கீழே வாசிக்கணும், பின்னாடி கையில.
0: அந்த மாதிரி நகத்துக்கு கீழே வாசிக்கணும் போது அந்த கை ரத்தம்
1: முன்னாடி ரொம்ப அது ஹர்ட் ஆகும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிளட் எல்லாம் லைட்டா வந்து சரியாகி அப்புறம் அதோட மறுத்து அப்புறம் தான் அது கொஞ்சம் கிளியர் ஆகும்.
0: எவ்வளவு கஷ்டமா இருக்கு, நம்ம ஈஸியா அதை வந்து
1: இல்லைன்னா நம்மளுக்கு அந்த டோன் வராது, அந்த சவுண்டிங் வராது.
0: ரசிகர்களா பார்க்கும் போது நாங்க என்ன பண்ணிடுவோம், அதை ஈஸியா கை தட்டிடுவோம். பட் நீங்க அதை சொன்னீங்க பாருங்க மேடம், எங்கிருந்து வாசிக்கணும் அப்படின்னு, அங்கிருந்து வாசிக்கிறது அப்படின்னு நினைத்து கூட பார்க்க முடியல. ஏன்னா வீணையெல்லாம் இப்படி பிடிச்சு மீட்டு வாசிக்கிறோம், இதுதான் இருக்கு. பட் இது வந்து கைக்கு பேக் சைட் சொல்றீங்க நீங்க, அது ரொம்ப கடினமான ஒன்னா இருக்கு மேம். அடுத்தடுத்து எங்களுக்கு போகணும் அப்படின்னு ஆசை. பட் இருப்பினும் இது அடிக்கடி நேயர்களுக்காக வாசிக்கணும். அடுத்து ஒரு பழைய பாடல் மேடம் எங்களுக்காக.

0: எப்படி இருக்கு அப்படின்னா அப்படி இருக்கு அப்படின்னு வாங்க பார்த்தீங்களா மேம், அப்படி இருந்தது இது. மேம் இப்போ வந்து இந்த இசைக்கருவி வாசிக்கணும் அப்படின்னா முதல்ல கை படியணும்னு சொல்லுவாங்க, அந்த கை படியறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் மேம்?
1: ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு இது அம்மா சொல்லுவாங்க இது ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஆகும் இது லேர்ன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் வாசிட்டு தான் இருந்தேன், ஆனால் அந்த அத்தன்டிக்காக அந்த நல்லா அந்த கை படிஞ்சு வாசிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு எனக்கு.
0: மேம் இப்போ உங்களோட இயர்ஸே எனக்கு அவ்வளோதான் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் நீங்கள் வந்து 20 இயர்ஸ் ஆகுன்றீங்க இப்போ வந்து. அது
1: இல்லை நான் அது என்ன அவ்வளோ இதாகுமே நான் வாசிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு நான் தோணுச்சு எனக்கு. ஆனால் அது பியூராக கற்றுக்கிட்டு ஒரு கிளாசிக்கல் பிளேயர் ஆகிறதுக்கு ப்ளஸ் அந்த கை எதா சொன்னல இந்த பக்கம் வாசிக்கணும்னு அது கரெக்டாக பதிஞ்சு வந்து அந்த டோன் கிடைக்கிறதுக்கு அப்போ தான் யோசிச்சேவோ இது சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு.
0: அது பதியும் போது உங்களுக்கு ஒரு ஒரு மலர்ச்சி இருந்து கண்டிப்பா அதுதான் இன்னைக்கு எங்களுக்கு வெளிப்பாடா தெரியுது. மேம் அம்மா நிறைய பாடல்களுக்கு சினிமாவில் வாசிச்சிருக்காங்க, அதுல உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்ன? அது தில்ரூபா அப்படின்னும் போது தில்ரூபாவை சாரங்கியில கேட்கணும் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. அது பாடல் ஏதாவது ஒன்று
1: இளையராஜா சாருக்கு நிறையா வாசிச்சிருக்காங்க எனக்கு அந்த ஃபியூ சாங்ஸ் ஞாபகம் இருக்குது. பட் வந்து ஒரு ட்ரெண்டிங்காக வந்து மாற்றினது ஊர்வசி சாங்கு, அது என்ன சாரங்கியில் வேணா வாசிச்சு காட்டுறேன்.

0: நிறைய ஹைர ஹைர ஹைரமா,
1: ஆமாம்.
0: இதெல்லாம் வந்து நாங்கள் நிறைய பாடல்கள் கேட்கணும்னு இருக்கோம், பட் அப்புறம் அம்மாட்டு தானே இதெல்லாம் கேட்க முடியும்.
1: ஆமாம்.
0: உங்களுடைய சாங்ஸுக்கு போகணும் அப்படின்றதுனால அடுத்தடுத்து உங்களுடைய பயணத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். இணைந்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இசையும் நானும். இன்றைய சிறப்பு விருந்தினர் தென்னிந்தியாவின் ஒரே ஒரு சாரங்கி இசைக்கலைஞர் அப்படிங்கிற பெருமைக்குரிய சாரங்கி மனோன்மணி அவர்கள்.
2: Yes, who is it?
3: Don.
4: 102.3 பாட்டுக்கு இதான் டான்.
3: டான் டான் டான் டான்.
0: இசையையும் சில பேரையும் பிரிக்க முடியாது, பிரித்தாலும் பொருள் தராது. அவ்வண்ணமே இசைக்கருவியை வாசிக்கக்கூடியவர், அந்த என்ன இசைக்கருவி, சாரங்கி அப்படிங்கிற இசைக்கருவியை வாசிக்கக்கூடிய கலைஞர் சாரங்கி மனோன்மணி. அவங்க கிட்ட இசை சார்ந்த பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அந்த இசைக்கருவியை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டேஜ் ஷோ இருக்கும், ரெக்கார்டிங் இருக்கும் மேம். இது ரெக்கார்டிங் அப்படிங்கறது நம்ம வந்து இந்த மாதிரி க்ளோஸ்ட் ரூம்ல பண்ணிடுறோம், ஆனா இந்த ஸ்டேஜ் ஷோ பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா வாசிச்சிடணும். இன்னைக்கு வந்து இந்த இசைக்கருவிக்கு பதிலா வேற என்னென்னவோ போட்டு பண்ணா கூட இது தரக்கூடிய அந்த ஓசையை அதை தராது. ஸோ அந்த மாதிரி நீங்க ஸ்டேஜ் ஷோல வாசிச்ச அனுபவங்கள் எப்படி இருக்கும் மேம்?
1: ஸ்டேஜ் ஷோனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கு. இந்த ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் கேட்டால் இன்னும் ரொம்ப என்த்து ஆகிடும், ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் ஆகும். ரெக்கார்டிங் அந்த ஒரு ஃபீல் வந்து லைக் அது வந்து பர்ஃபெக்டாக வாசிச்சிடணும் அந்த ஒரு தாட் இருக்கும். கம்போசர் என்ன நினைக்கிறாரோ அதை நம்ம கொடுக்கணும், அந்த டென்ஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். தவிர லைவ் ஷோ வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் அவங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் வாசிக்கிறது, அதுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் போது. அண்ட் நிறைய பேர் இந்த சாரங்கி பற்றி இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஸோ இன்ட்ரெஸ்டாக வந்து கேட்பாங்க என்ன இது அப்படின்னா. அந்த அதில் இப்படி ஒரு சாங்ஸ் எல்லாம் வாசிக்க முடியுமா, தமிழ் சாங்ஸை வந்து அவங்க இதிலலாம் கேட்டிருக்க மாட்டாங்க, அது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதை கேட்டு நம்மளுக்கும் சந்தோஷமா இருக்கும்.
0: அதுதான் மேடம், சந்தோஷத்தையும் சோகத்தையும் கலந்து தரக்கூடிய ஒரு இசைக்கருவி அப்படின்னா அது சாரங்கி அப்படிங்கிறது. இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சந்தோஷம் சோகம்னு சொல்லும் போது இந்த ரீ ரெக்கார்டிங் இருக்கு மேம். நீங்க நிறைய படங்களுக்கு பிஜிஎம் எல்லாம் கொடுத்துருப்பீங்க, அந்த பேக்ரவுண்ட் அதெல்லாம் எப்படி அமையும் மேம்?
1: பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஆக்சுவலாக முன்னாடி சுச்சுவேஷன் வேறையாக இருந்தது. எல்லாம் ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவும் ஸ்டுடியோவில் இருப்பாங்க, அது அப்படியே அந்த டைமிங் பார்த்து அப்படியே ஃபில்மை பார்த்து வாசிக்கிறது அந்த மாதிரி சுச்சுவேஷன் முன்னாடி இருந்தது. இப்போ வந்து இப்போ கம்போசர் அழகாக வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுனால டெவலப் ஆனதுனால அந்த போர்ஷன் நாங்கள் என்ன வாசிக்கிறோமோ அதை மட்டுமே அன்னைக்கு எங்களை மட்டும் புக் பண்ணி அந்த ஃபீல் மட்டும் அந்த இது மட்டும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லைக் ஒரு 2-3 டேஸ் வாசிக்கிறது நாங்கள் 2-3 ஹவர்ஸ்லேயே முடிச்சிடும், 3 ஹவர்ஸ்லயே அவங்க அழகா எல்லாத்தையும் எடுத்து. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். பட் முன்னாடி வந்து லைவ் ஆர்கெஸ்ட்ரா நானும் அம்மாவோட போய் நிறைய பார்த்துருக்கேன், இளையராஜா சாரோடது, பல கம்போசர்ஸோடது. அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேற மாதிரி இருக்கும், எல்லாருமே ஒன்னா இருந்து பெர்ஃபார்ம் பண்றது அது ரொம்ப அழகா இருக்கும். பட் அது கொஞ்சம் நாங்க இங்க இந்த டைம்ல மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இப்ப வேற மாதிரி ஒரு ஃபீல்
0: மேம். இப்போ எனக்கு என்னன்னா இன்னொரு கேள்வி, நீங்க சொல்லும் போது இப்போ ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னா வயலின் வீணா இதெல்லாம் ஒன்னா சேர்த்து பண்ணுவாங்களா?
1: ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் தான் இருக்கும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் இல்ல. பர்கஷன் சொன்னா வெறும் ரிதம் செக்ஷன் மட்டும் இருக்கும், அப்படிதான் இப்ப எல்லாம் கால் பண்ணுவாங்க. நாங்கெல்லாம் சோலோ பிளேயர்ஸ் போது சோலோ ஆர்டிஸ்ட் மட்டும், ஃப்ளூட் மட்டும் வேணும்னா ஃப்ளூட்டு, வயலின் மட்டும் வேணும்னா வயலின், சாரங்கி மட்டும் இப்ப ரெக்கார்ட் பண்ண போறோம்னா. பட் ஈஸியாக இருக்குது, இப்போ எப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கோமோ அவங்க டக்குன்னு கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. முன்னாடி எல்லாருமே இருந்து ஆகணும்,
0: அப்போ தானே அது ஒரு ஆர்கெஸ்ட்ரா
1: சவுண்ட் வரும். பட் அந்த சவுண்டிங் வேற, இது வேற.
0: மேம் எங்களுக்கு இன்னொரு பாடல் கூட, இடைக்கால பாடல்கள் ஏதாவது கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடித்த பாடல்?

0: மேம் இப்போ அந்த ஓ அப்படிங்கறத கூட அக்யூரேட்டா அதுல கொடுக்க முடியும், அது எப்படி மேம் அது பிராக்டிஸ்ல வருமா?
1: ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி ஃப்ரெட்ஸ் இல்லாத இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு வந்து நல்ல பாட தெரியணும். பாட தெரியாம நம்மளால பண்ணவே முடியாது. ஸோ நம்ம பாட தெரிஞ்சிட்டாலே அது என்னென்ன அப்படி பாடுறத நம்ம வாசிக்க போகிறோம், அவ்வளோதான்.
0: ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். இன்னொன்று வந்து இது வந்து வெரி க்ளோஸ் டு வாய்ஸ் அப்படிங்கிறதுனால நான் கூட பாடணுன்னா பாருங்களேன், நமக்கு கூட பாட வருது போல இருக்கு, இது கூட சேர்ந்து அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு. இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்து நிகழ்ச்சி போகணும். மனம் பாடுறது அப்படின்னு சொன்னோடனே மனோன்மணி நல்லா பாடுவாங்க கூட இல்லையா?
1: ஆ பாடுவேன்.
0: கற்றுக்கிட்டீங்களா மேம்?
1: நிறைய கத்துக்கிட்டேன், நிறையன்னு சொல்ல முடியாது, ஒரு கடல் மாதிரி. பட் சீனா குட்டி மாஸ்டர் அவர்கிட்ட நான் ஒரு 7 வருஷம் கத்துக்கிட்டேன் நான் கர்நாடிக்க. அப்புறம் நிறைய பேர்கிட்ட கத்துக்கிட்டேன், அதனால அந்த நாலேஜும் இருக்கு. நம்ம தமிழ் சாங்ஸுமே எப்படி பாடணுன்றது ஓரளவு தெரியும், கர்நாடிக்ல ஓரளவு. அண்ட் ஹிந்துஸ்தானிக்கும் கத்துக்கிட்டதுனால.
0: ஸோ ஹிந்துஸ்தானி யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க?
1: உஸ்தாத் குலாம் சாபிர் கான்ஜி அவர்கிட்ட தானே சாரங்கி
0: கத்துக்கிட்டேன்.
1: 10 இயர்ஸ் அவர்கிட்ட நான் டிராவல் பண்ணி கத்துக்கிட்டேன்.
0: ஒரு 2 லைன் எங்களுக்காக பாடலாம், பாடிக்கிட்டு வாசிக்கிறதுனாலும் வாசிக்கலாம்.

0: இன்றைய சிறப்பு விருந்தினர் தென்னிந்தியாவின் ஒரே ஒரு சாரங்கி இசைக்கலைஞர் அப்படிங்கிற பெருமைக்குரிய சாரங்கி மனோன்மணி அவர்கள். இந்த குரல் ஆகட்டும், நீங்க வாசிக்கிறதாகட்டும், ஒரு ஒரு சாஃப்ட் மெயின்டைன் பண்றீங்க மேம். அது அது வந்து உங்களுக்கே உரியது அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ திரையில் நம்ம இந்த பிக் ஸ்க்ரீன்ல ஆகட்டும், ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய பெயரை பார்க்கும்போது பாட அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி முதன் முதல்ல உங்களுடைய பெயர் வந்தது?
1: இமான் சார் தான் என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஸோ ஃபஸ்ட்டு மைனா படத்தில், அதில் ஃபஸ்ட்டு கிரெடிட்டில் என்னோட நேம் அது வரைக்கும் எனக்கு தெரியாது. அது வந்து கன்ஃபார்ம் ஆச்சா அந்த சாங்கில் நான் தான் வாசிக்கிறேன்னா, ஏன்னா நம்ம அப்கமிங்கின் போது சில டைமில் வேற இன்ஸ்ட்ருமெண்ட்டை நல்லா இல்லைனா மாற்றிடுவாங்க, அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. பட் கிரெடிட்ஸில் என்னோட பேர் பார்த்தோன்னே அப்படி ஒரு உயிர் வந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ். அப்புறம் தியேட்டர்லேயும் போய் பார்த்தேன்னா அது ஒரு
0: பாடல்
1: மேம் எங்களுக்காக.

இந்த பாடல்லேருந்து வெளியில் வரணும், வெளியில் வந்து அடுத்த பாடலுக்கு போகும்போது தான் எங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது, ரம்மி படத்தில் மேம் கூட மேலே கூட வச்சு கூட நூறு அப்படி ஒரு ஒரு இன்டர்லூட் பிஜிஎம் கொடுத்துருப்பீங்க, அந்த பாடல் மேம்

0: சாரங்கி அப்படிங்கிற இசைக்கருவியை வாசிக்கக்கூடிய கலைஞர் சாரங்கி மனோன்மணி அவங்க கிட்ட இசை சார்ந்த பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த இசைக்கருவியை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். மேம், இப்போ பிஜிஎம் அப்படிங்கறத வந்து நம்ம ரிலேட் பண்ணி பாக்குறோம் ஒரு பாடல்களோட, அந்த மாதிரி உங்க மனசுல ஆழமா அழுத்தமா இந்த பிஜிஎம் நான் வாசிச்சதுலயே பக்கா அப்படின்னு நினைக்கிறது எது மேம்?
1: எனக்கு இமான் சாரத்தில் வந்து அந்த இம்புட்டு இருக்குது வந்து ரொம்ப அது ரொம்ப பிடிச்ச பீஸ். அது திருப்பி திருப்பி ஆமாம் ஆமாம் அது
0: அதுவும்

இது முடிஞ்ச உடனே தான் எம்புட்டி இருக்குது ஆசை அப்படின்னு ஆரம்பிக்கணும். பட் நம்மளுக்கு வந்தா தானே மேடம், நான் வச்சுக்கிட்டா வச்சுக்க பண்றேன், நீங்க வச்சிருக்கீங்க வாசிச்சிட்டீங்க, அது எங்க எடுக்குதுன்னு தெரியாம நான் முடிச்சுக்கிட்டு இருந்தேன் பாருங்க மேடம்.

0: சாரங்கியின் இசைப்பயணம் மீண்டும் அடுத்த வாரமும் தொடரும். இதுவரை சாரங்கி இசை கலைஞர் மனோன்மணி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ராதா கிரிதரன்.
1: டான் 102.3 பாட்டுக்கு இதுதான் டான்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி. இனி கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: கடம்பூர் அரண்மனையின் ரகசிய வழிகளின் வாசல்கள் எவ்வளவு சாமர்த்தியமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை எண்ணி வந்தியத்தேவன் வியந்தான். அரைகுறையாக அவற்றை குறித்து அறிந்தவன் அவசரமாக இறங்கவோ ஏறவோ முயற்சித்தால் அபாயம் நேரலாம். பாதிப்படிகளில் இறங்கும் போது முதலை நகர்ந்துவிட்டால் சுவர் எடுக்கில் அகப்பட்டு கொண்டு திண்டாட வேண்டியதாகும். முதலை அசையாமல் நிற்கிறதா என்று நிதானித்து பார்த்துவிட்டு வந்தியத்தேவன் துவாரத்தண்டை வந்து கீழே கால் வைக்கப் போனான்.
4: ஆ, அதென்ன, விலவழியில் காலடி சத்தம் கேட்கிறதே! வருகிறது யார்? ஒருவேளை ஆழ்வார்க்கடியானாக இருக்குமோ?
3: தன்னை தேடி வருகிறானோ? அவன் இங்கு வந்து சேராமல் தடுத்து விடுவதே நல்லது.
4: இல்லை இல்லை, வருகிறவன் ஒருவனில்லை, 5-6 பேர் வருவது போல காலடி சத்தம் கேட்கிறது.
3: அப்படியானால் இடும்பன்காரியும் அவனுடைய கூட்டாளிகளுமாயிருக்கலாம். வந்தியத்தேவன் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து சென்று மறுபடியும் வாலில்லா குரங்கின் பின்னால் மறைந்து கொண்டான்.
4: ஆஹா, ரகசிய வழியை திறந்து வைத்துவிட்டு வந்துவிட்டோமே! அதனால் ஏதேனும் சந்தேகம் ஏற்படுமா?
3: இல்லை இல்லை, நாம் வரும்போது அந்த வழி திறந்துதானே இருந்தது. நாம் மேற்படியில் ஏறிய பிறகுதான் வழி மூடிக்கொண்டது. ஆகையால் திறந்திருப்பதே நல்லதாய்ப்போயிற்று. அதோ துவாரத்தின் வழியாக தலை ஒன்று தெரிகிறது. இடும்பன்காரியின் தலைதான். இதோ மேற்படியில் ஒரு காலை வைத்து நின்று சுற்றுமுற்றும் அவன் பார்க்கிறான். ஒரு கால் மட்டும் கீழே இருக்கிறது. துவாரம் தானாக மூடிக்கொள்ளாமல் இருக்கும் பொருட்டு அப்படி அவன் ஒரு காலை கீழ்ப்படியில் வைத்து கொண்டிருக்கிறான் போலும்.
4: அடேடே, இந்த பக்கத்தில் என்ன வெளிச்சம்! சுவரில்

0: யானை முகம் இருந்த இடத்தை விட்டு பெயர்கிறதே, அந்தப்புற வழி புலப்படுகிறதே, அந்த வாசல் வழியாக வருகிறது யார்? அதோ மணிமேகலை அல்லவா, தானே கையில் விளக்கை ஏந்தி கொண்டு வருகிறாள். இடும்பன்காரி ஒரே பாய்ச்சலில் மேலேறி வருகிறான். அவன் வந்த வழி மூடிக்கொள்ளுகிறது. இடும்பன்காரி தன் தலைப்பாகை துணியை எடுத்துக்கொண்டு அருகிலே இருந்த புலியின் மேலுள்ள தூசை அவசரமாக தட்டத் தொடங்குகிறான். இந்த நாடகத்தின் முடிவுதான் என்ன? மணிமேகலை கைவிளக்கை தூக்கி பிடித்து நாலுபுறமும் பார்த்தாள். இடும்பன்காரியின் மீது அவள் பார்வை விழுந்ததும் அவனை அதிசயத்துடன் நோக்கினாள். இடும்பன்காரி தூசி தட்டுவதை நிறுத்திவிட்டு பதிலுக்கு மணிமேகலையை வியப்புடன் பார்த்தான். தாயே, இது என்ன? இந்த வேளையில் இங்கு எதற்காக வந்தது என்றான். இடும்பா, நீதானா? என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று மணிமேகலை வினவினாள். அம்மனா, நாளை வருகிற விருந்தாளிகளை இந்த வேட்டை மண்டபத்துக்கு அழைத்து வந்து காட்ட வேண்டியிருக்கும் அல்லவா?
1: அதற்காக சுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். சின்ன எஜமான் காஞ்சிக்கு போகும்போது அவ்விடம் கட்டளையிட்டு சென்றார்கள்.
0: ஆமிடும்பா, இந்த அரண்மனையிலேயே சின்ன எஜமானுக்கு உன்னிடமும் என்னிடமும் தான் நம்பிக்கை. பழுவூர் ராணியம்மாள் தங்கப்போகிற அறையில் ஏற்பாடு சரியா இருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது இங்கே என்னமோ சத்தம் கேட்டது, நீயாகத்தான் இருக்கும் என்று நினைத்தேன். வேறு யாருக்கு இந்த அரண்மனையின் ரகசிய வழிகள் தெரியும்? எத்தனை நேரமாக நீ இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறாய்?
1: ஒரு நாழிகைக்கு மேல் இருக்கும் தாயே. இன்னும் ஒரு நாழிகை வேலை இருக்கிறது. தாங்கள் தனியாக வாங்கி வந்தீர்கள். அந்த வாயாடி பெண் சந்திரமதி இங்க
0: ஏதோ சத்தம் கேட்கிறது என்று நான் அவளை போய் தந்தையை அழைத்து வர சொன்னேன். நீதானே இங்கே இருக்கிறாய், நான் போய் அவளை தடுத்து நிறுத்தி விடுகிறேன். இவ்விதம் சொல்லிக் கொண்டே மணிமேகலை விளக்கை தூக்கி பிடித்து இடும்பன்காரியின் முக மாறுதலை கவனித்தாள். அடுத்தாற் போல வாலில்லா குரங்கை நோக்கினாள். முன்னொரு தடவை அசைந்தது போல அது அசைந்ததையும் பார்த்து கொண்டாள்.
1: ஆம் தாயே, எஜமானுக்கு இன்று எவ்வளவோ அலுவல். தாங்கள் போய் அவரை கூப்பிட வேண்டாம்
0: என்று சொல்லிவிட்டு நிம்மதியாக படுத்துக் கொள்ளுங்கள்.
1: எல்லா வேலைகளையும் நானே பார்த்துக் கொள்ளுகிறேன்
0: என்றான் இடும்பன்காரி. மணிமேகலை மறுபடியும் வந்தபடியே உள்ளே போனாள். ரகசிய கதவு மூடிக்கொண்டது. இடும்பன்காரி யானை முகத்தின் அருகில் சென்று சற்று நேரம் சுவரண்டை காது கொடுத்து உற்று கேட்டான். அடுத்த அறையில் சத்தம் ஒன்றும் இல்லை என்று நிச்சயம் அடைந்த பிறகு திரும்பி வந்தான். விலத்வாரத்தை திறந்து வைத்துக் கொண்டு இடுப்பு வரை கீழே படிகளில் இறங்கி நின்று கொண்டான். விலத்வாரத்தின் உட்புறமிருந்து ஆந்தையின் குரல் கேட்டது. பதிலுக்கு இடும்பன்காரி ஆந்தை குரல் ஒன்று கொடுத்தான். விலவழியில் ஆட்கள் நடந்து வரும் சத்தம் கேட்டது. பின்னர் காரியங்கள் வெகு துரிதமாக நடைபெற்றன. வௌவால் ஒன்று சடசடவென்று சிறகை அடித்துக் கொண்டு பறந்தது. இடும்பன்காரி அதை பார்த்தான். பின்னாலிருந்து அவன் பேரில் வாலில்லா குரங்கு திடால் என்று விழுந்தது. அது திடீரென்று விழுந்த வேகத்தினால் இடும்பன்காரியின் முழங்கால்கள் மடிந்து அவன் தடுமாறினான். அதனால் இன்னும் இரண்டு படிகள் அவன் கீழே இறங்க வேண்டியதாயிற்று. தன் பேரில் விழுந்தது இன்னதென்று முதலில் இடும்பன்காரிக்கு தெரியாமையால் அவன் உளறி அடித்து கொண்டு கைகளை வீசி உதறினான். பிறகு உயிரற்ற வாலில்லா குரங்கு எப்படியோ தவறி தன் பேரில் விழுந்திருக்கிறது என்று தெரிந்தது. மனதை தைரியப்படுத்தி கொண்டு அதை தூக்கி நிறுத்த பார்த்தான். இதற்குள் உயிருள்ள மனிதனுடைய கரங்கள் போன்ற இரண்டு கண்கள் மேலே இருந்தது. துவாரத்துக்குள் வந்து அவனை இன்னும் கீழே தள்ளி அமுக்கின. இடும்பன்காரியினால் அதை நம்பவே முடியவில்லை. ஒரு கணம் அவனை பெரும் பீதி பிடித்து கொண்டது. மறுபடியும் மேலும் கீழும் பார்த்தான். வாலில்லா குரங்கு தலைகீழாக துவார வழியில் இறங்கியிருப்பதையும் அதன் பாதி உடம்பு வரையில் கீழே வந்த பிறகு துவாரக்கதவு நெருங்கி வந்திருப்பதையும் கவனித்தான். இரண்டு மனித கரங்களாக தோன்றியவை தன்னுடைய மனப்பிராந்தியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நிச்சயம் செய்து கொண்டான். இதற்குள் பிலத்வாரத்தில் வந்தவர்கள் நெருங்கி வந்து விட்டார்கள். முன்னால் வந்த ரவிதாசன்,
2: அப்பனே, என்ன இது? எதற்காக இப்படி உளறி அடித்துக் கொண்டு அலறினாய்? அபாயம் ஏதேனும் உண்டா? நாங்கள் திரும்பி போகவா
0: என்று கேட்டான்.
1: வேண்டாம் வேண்டாம், அபாயம் ஒன்றுமில்லை. பிலத்வார கதவு திறக்கும் போது இந்த ராட்சத குரங்கு எப்படியோ இடம்பெயர்ந்தும் தலையில் விழுந்து விட்டது. ஒரு கணம் நானும் பீதி அடைந்து விட்டேன். இப்போது இந்த குரங்கு மேலேயும் போகாமல் கீழேயும் வராமல் வழியை அடைத்துக் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் பொறுங்கள், இந்த குரங்கை அகற்றி வழியை சரிப்படுத்தி விடுகிறேன்
0: என்றான் இடும்பன்காரின். தடுமாறி விழுந்த இடும்பன்காரியை மேலே இருந்து அமுக்கி தள்ளிய கரங்கள் யாருடைய கரங்கள் என்பதை நேயர்கள் ஊகித்திருப்பார்கள். வந்தியத்தேவனுடைய அதிர்ஷ்டம் இந்த சந்தர்ப்பத்திலும் அவன் பக்கம் இருந்தது. சரியான சமயத்தில் அவனுக்கு சரியான உத்தி தோன்றியது. இடும்பன்காரி பிலத்வாரத்தின் படிகளில் நின்றபடி வௌவாலை பார்த்த தருணத்தில் அவன் தலைமீது வாலில்லா குரங்கை தள்ளினான். பிறகு அவன் தன்னுடைய முகத்தை பார்க்க முடியாதபடி நின்று கொண்டு கைகளினால் அவனை பிடித்து கீழே அமுக்கினான்.

0: அதன் பின்னர் வாலில்லா குரங்கையும் தலைகீழாக துவாரத்தினுள் தள்ளினான். கடைசியாக முதலையையும் நகர்த்தி விட்டான். இவ்வளவையும் சிலகண நேரத்தில் செய்து முடித்துவிட்டு வந்தியத்தேவன் யானை முகத்தண்டை ஓடினான். யானை தந்தங்களை பிடித்து தன் பலம் கொண்ட மட்டும் அழித்து திருப்பினான். சுவரில் வழி உண்டாயிற்று. ஆனால் மணிமேகலை உள்ளிருந்து வந்தது போன்ற விசாலமான வழி அல்ல, வட்ட வடிவமான குறுகலான வழி. அது கதவுக்குள் கதவாக இருக்கலாம். முழுக்கதவையும் திறப்பது எப்படி என்று யோசிக்க அது சமயமல்ல. அதற்குள் சதிகார கூட்டம் வேட்டை மண்டபத்துக்குள் புகுந்து விடலாம். பிறகு தான் தப்புவது துர்லபமாகிவிடும். ஆகவே திறந்த வழி குறுகலான வழியாக இருந்தாலும் அதற்குள் புகுந்து விட வேண்டியதுதான். தீர்மானித்தபடியே காரியத்தில் நிறைவேற்ற துணிந்து அந்த வட்ட வடிவமான துவாரத்தில் வந்தியத்தேவன் புகுந்தான். அவனுடைய தலையும் கைகளும் பாதி உடம்பும் உள்ளே வந்துவிட்டன. மிச்சம் பாதி உடம்பு உள்ளே புகுந்து பிரயாசையாயிருந்தது. கைகளினால் தாவி பிடித்து கொள்ள ஒன்றும் அகப்படவில்லை. இந்த சமயத்தில் உள்ளே இருந்த தீபம் அணைந்து இருள் சூழ்ந்தது. வந்தியத்தேவன் அபயம் கேட்கும் குரலில், சந்திரமதி, சந்திரமதி, என்னை காப்பாற்று என்றான். கலகலவென்று சிரிக்கும் பெண்ணின் குரல் கேட்டது. சந்திரமதி, நீ இங்கே இருந்து கொண்டுதானா வேலைக்கு பார்க்கிறாய்? இது நன்றாயிருக்கிறதா? அதற்கு பதிலாக மறுபடியும் சிரிப்பு. அதைத் தொடர்ந்து, நீ இப்படி அந்த புறத்தில் திருட்டுத்தனமாக நுழைவது மட்டும் நன்றாயிருக்கிறதா என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. அது மணிமேகலையின் குரல் என்று வந்தியத்தேவன் தெரிந்து கொண்டான். ஆயினும் வேண்டும் என்றே. சந்திரமதி, நீ வர சொன்னதினால்தானே வந்தேன். பின்னால் ஆட்கள் வருகிறார்கள், சீக்கிரம் என்னை எடுத்துவிடு, இல்லாவிட்டால் விபரீதம் வரும் என்றான். சந்திரமதி இவ்வளவு கெட்டிக்காரியா? இருக்கட்டும், உனக்கும் அவளுக்கு சேர்த்து புத்தி கற்பிக்கிறேன். ஓஹோ, தாங்கள் இளவரசி மணிமேகலையா? அம்மணி, இந்த ஒரு தடவை மட்டும் என்னை மன்னித்து காப்பாற்றி விடுங்கள். இனிமேல் இம்மாதிரி தப்பு காரியம் செய்ய மாட்டேன். உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு என்று கெஞ்சினான் வந்தியத்தேவன். இருளில் இரு மெல்லிய கரங்கள் வந்தியத்தேவனுடைய தோள்களை பிடித்து தாங்கி மெல்ல கீழே தரையில் இறக்கின. சுவரில் தோன்றிய துவாரம் மூடிக்கொண்டது. இளவரசி, உங்களுக்கு அனந்த கோடி வந்தனம் என்றான். கொஞ்சம் பொறு, நான் உன்னை என்ன செய்யப் போகிறேன் என்று தெரிந்து கொண்டு வந்தனம் செலுத்து. தாங்கள் என்னை என்ன செய்தாலும் சரிதான். கொலைகாரர்களிடமிருந்து என்னை தப்புவித்தீர்களே, அதுவே போதும். அந்த அரக்கர் கைகளினால் சாவதை காட்டிலும் தங்களுடைய மணிக்கரத்தினால் சாகும்படி நேர்ந்தால் அது என்னுடைய பாக்கியம்தான்.
1: அடே அப்பா, பெரிய வீராதி வீரனாயிருக்கிறாயே! அப்படி உன்னை தேடி வரும் கொலைகாரர்கள் யார்? கொஞ்சம் பொறு, முதலில் விளக்கேற்றி உன் முகம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறேன்.
0: அமணி, என் முகத்தை மறுபடியும் பார்க்க வேண்டுமா? தாங்கள் கண்ணாடியில் பார்த்து கொண்டபோது பின்னால் நின்று பார்த்த குரங்கு முகம்தான் என் முகம். சந்திரமதி வர்ணித்தாளே என்றான் வந்தியத்தேவன். இருட்டில் சிரிப்பின் ஒலியும் கை வளைகள் குலுங்கும் மோசையும் கேட்டன. வந்தியத்தேவன் அந்த அறைக்குள் தலையை நீட்டிய போது அந்த அறையில் எரிந்து கொண்டிருந்த விளக்கை மணிமேகலை மூடிவிட்டாள். அதனால் இருட்டாயிற்று. இப்போது அதன் மூடியை அகற்றியதும் தீபம் சுடர்விட்டு ஒளிர்ந்தது. அதன் ஒளியில் வந்தியத்தேவனுடைய முகத்தை பார்த்த வண்ணம் மணிமேகலை மெய்மறந்து நின்றாள். பக்கத்து வேட்டை மண்டபத்திற்குள் தடதடவென்று பலர் பிரவேசிக்கும் சத்தம் அந்த சமயம் கேட்டது.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: செங்கண்ணர் சம்புவரையர் கஜேந்திர மோக்ஷ வரலாற்று கருத்தை தம் அரண்மனை ரகசிய வழிகளில் அமைச்சிருக்கிற மாதிரி தெரியுது. வேட்டை மண்டபத்துக்குள்ள வரணும்னா முதல வழிவிடணும். அங்கிருந்து அந்தப்புறத்துக்கு போகணும்னா யானையின் தயவு வேணும். நல்லது, வந்தியத்தேவன் உள்ள வந்து சேர்ந்ததை நினைவு கூறுவோம். அடர்த்தியான மூங்கில் காடு, ஒத்தையடி பாதையில முள்ளு குத்திக்காம பார்த்து நடந்தா அய்யனார் கோவிலுக்கு வந்துடலாம். பலிபீடத்துக்கு பக்கத்துல நாட்டப்பட்டிருக்கிற சூலாயுதத்தை திருகினா சுடுமண் யானையும் குதிரையும் நகரும். அந்த பள்ளத்துல இறங்கி சுரங்க வழிக்கு போயிடலாம். தஞ்சாவூர் சுரங்க வழியில மோதிக்கிற மாதிரி தூண் இருந்துச்சு, இங்க இல்லை. அங்க பொக்கிஷ நிலவர இங்க படிக்கட்டு ஏறினதும் வேட்டை மண்டபம். வெறும் தரையில கடக்கிற முதலைய நகத்தினாதான் வந்த வழியே போக முடியும். அதை கவனிக்காம போயிட்டா சுவரோட சுவரா யானை பொருத்தப்பட்டிருக்கும் இடத்த உத்து பார்க்கணும். கஜேந்திர மோக்ஷ கதை ஞாபகத்துக்கு வந்தா எல்லாம் எளிதாயிடும். அந்த புறத்துக்கு போக அந்த யானை தான் வழிகாட்டும். வெளியே போகணும்னா முதல தஞ்சாவூர் சுரங்க வழியில நடந்த நாடகத்துல உரையாடல் எதுவும் வந்தியத்தேவன் காதல விழல. இங்க வேட்டை மண்டபத்துக்குள்ள மணிமேகலை வர்றதை பார்த்ததும் இடும்பன்காரி தூசி தட்டுற மாதிரி பாசாங்க செய்யறான். பள்ளிப்படை காட்டுல

0: தேவராளன் பாட்டுக்கு இவன் உடுக்க அடித்தது நினைவு இருக்கும். இங்கே என்னமோ சத்தம் கேட்டது, நீயாகத்தான் இருக்கும் என்று நினைத்தேன். வேறு யாருக்கு இந்த அரண்மனையின் ரகசிய வழிகள் தெரியும்? எத்தனை நேரமாக இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறாய்? இதுக்கு பதற்றம் அடையாம எப்படி மறுமொழி தர்றான் பாருங்க. ஒரு நாழிகைக்கு மேலே இருக்கும் தாயே. இன்னும் ஒரு நாழிகை வேலை இருக்கிறது. தாங்கள் தனியாக வாங்கி வந்தீர்கள்? திடீர்னு ஒரு சந்தேகம் வருது. கேட்குறான், அந்த வாயாடி பெண் சந்திரமதி எங்க? இலக்கியத்தில் வாவல்னும் பேச்சு வழக்கில் துறிஞ்சல்னும் குறிப்பிடப்படுற வௌவால் விலங்கை போல குட்டி போடும், ஆனால் பறவையை போல பறக்கும். காது இல்லாமல் இதனால் பார்க்க முடியாதுன்னு விளையாட்டாக சொல்லுவாங்க. ஆமாம், ஒலியின் உயர் அலைவரிசையை அனுப்பி அதன் பிரதிபலிப்பை கொண்டு தன் பாதையில் உள்ள தடைகளை கண்டுக்கும். வௌவாலின் செவிகளுக்கு இந்த எதிரொலியை ஏற்கும் ஆற்றல் உண்டு. அனந்த கோட்டி, அனந்த முடிவில்லாத கோட்டி, பத்தாயிரம் ஆயிரங்கள், அனந்த கோட்டி எண்ணிக்கையில் அடங்காதது. காப்பாத்தினா கோட்டி புண்ணியம், காப்பாத்தினதுனால அனந்த கோட்டி வந்தனம். வல்லவரையன் எதையுமே குறைச்சி மதிப்பிட மாட்டான் இல்லையா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: வணக்கம், நான் உங்கள் பாடலாசிரியர் அப்பாராஜா பேசுகிறேன். விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 எனக்குள்ள நான் நிகழ்ச்சியில் நாளைக்கு இரவு 8:05 என்னுடைய பல்வேறு அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் கேளுங்க. நான் தொட நீ மறைவது என்ன ஒரு பாட்டு, நான் சந்தோஷ் தயாநிதி இசையில் சோனி மியூசிக்கில் வந்துச்சு. அது ஏன் அந்த குவஸ்டின் போகும். அது பிரிவில் உழலக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி எழுதின பாட்டு அது. அது வந்து ரொம்ப நல்ல இலக்கியத்தரமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் எழுதின சில அரசியல் பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு காதலை விட அரசியலை தாங்கி வரக்கூடிய பாடல்கள், மார்க்சிய சித்தாந்தம், தமிழ் தேசியம், பொதுவுடைமை தத்துவம், இந்த மாதிரியான கருத்துக்களை உள்ளடக்கி வர்ற நான் எழுதின பாடல்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
3: இணைந்திருங்கள் வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.
4: நேரம் 9:15 இனி கேட்கலாம்.
5: இரவின் அமைதியில்
6: இதயம் எழுதும்
5: இசை கவிதை
6: என் இனிய
5: பொன்னிலாவே.
4: என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருகிறது இருமுகன் திரைப்படத்திற்காக கார்கி வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கோ திரைப்படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ குரலில், பா விஜயின் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜின் அட்டகாசமான இசையில்.

நேரம் 9:26 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேலையில் நினைஞ்சிருக்கோம் என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது உன்னாலே உன்னாலே திரைப்படத்திற்காக கிருஷ் மற்றும் அருண் குரலில், பா விஜயின் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில்.

என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் எங்கேயும் காதல் திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர் குழுவினர் குரலில், வாலியின் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

நேரம் 9:40 இணைந்திருக்கிறோம் என் இனிய பொன் நிலாவை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் எந்திரன் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்கம் குரலில், வைரமுத்து வரிகளில், ஏ ஆர் ரகுமானின் இசையில்.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராணக் கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குநர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301, 2வது தளம், சூச்சனா பவன், எண் 4 கீழ் 1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 0442915549.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு, புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
0: 30ஆம் தேதி,
1: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
0: 5ஆம் தேதி.

0: இரவின் அமைதியில்
1: இதயம் எழுதும்
0: இசை கவிதை
1: என் இனிய
0: பொன்னிலாவே.
2: எஸ் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அமரக்காவியம் திரைப்படத்திற்காக சித்ரா மற்றும் சௌமிய மகாதேவன் குரலில் வெற்றி செல்வன் வரிகளில் ஜிப்ரானின் இசையில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ RJ ராஜா.

நேரம் 9:54 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக எந்த படத்துலேருந்து கேட்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாற்றான் திரைப்படத்திற்காக ஃப்ரான்கோ ஆலப் ராஜு மற்றும் சத்யன் குரலில் பா விஜயோடைய வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் இன்றென்று முழுமையான டம் டம் டம் டம் கொண்டாட்டம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

நேரம் 10:01. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்கள், நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ். என்ன மெசேஜ், என்ன படத்திலிருந்து என்ன பாடல், யார் எங்கிருந்து, அந்த டீட்டெயிலை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாடல் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து ப்ளே ஆகும். நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9444001023 9444001023. இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன, அது என்ன படம் அப்படின்னு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாடல் இங்கே ஒளிபரப்பாகும். அனைவரும் கேட்டு மகிழலாம். இப்போ முதல் பாடல், அன்பே ஆறுயிரே திரைப்படத்திற்காக மதுஸ்ரீ மற்றும் நரேஷ் ஐயர் குரலில், வாலியின் வரிகளில், ஏஆர் ரஹ்மானின் இசையில், விருகம்பாக்கத்திலிருந்து ஜெயப்பிரகாஷ் என்ற நேயரின் விருப்ப பாடலாக வருகிறது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ RJ ராஜா.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சி நேயர்களுக்கான நிகழ்ச்சி. உங்களுடைய விருப்பமான பாடல் என்ன அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணணும். எதில்? வாட்ஸ்அப்பில். வாட்ஸ்அப் நம்பர் என்ன சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 944400123. ரிப்பீட் பண்ணுறேன், 944400123. இந்த எண்ணுக்கு, இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணணும். என்ன படத்திலிருந்து என்ன பாடல் சேர்த்து உங்கள் நேமு எங்கிருந்து அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் நேமோட இந்த நிகழ்ச்சியில் வந்து அந்த பாடல் ஒளிபரப்பாகும். கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் ஆஹா திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் சித்ரா குரலில், வாசன் வரிகளில், தேவாவின் அட்டகாசமான இசையில், கும்பகோணத்திலிருந்து ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற நேயரின் விருப்ப பாடலாக வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

மூன்று நிமிடம் கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேலையில் இணைஞ்சிருக்கும் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நேயர்களுடைய விருப்ப பாடல் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. நீங்கள் பண்ண வேண்டியதுனால் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் 9444001033 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் பேரோட அந்த பாடல் வந்து இந்த நிகழ்ச்சியில் ப்ளே ஆகும். எஸ், நிறைய நேயர் வந்து மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க எந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு. இந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்திற்காக பிரதீப் குமார் நித்யஸ்ரீ குரலில் யுகபாரதி வரிகளில் சென்ட்ரூல்டன் இசையில். ஊத்தங்கரையிலிருந்து முனிராஜ் என்ற நேயரின் விருப்ப பாடலாக

நேரம் 10:19. இணைந்திருக்கிறோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தீர்வு நிகழ்ச்சியில். நேயர்களின் விருப்ப பாடல்களை இந்த நேரத்தில் நம்ம கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் சத்தம் போடாதே திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் குரலில், நாமத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில். ராயநல்லூர் கலைவாணி என்ற நேயரின் விருப்ப பாடலாக வருகிறது. இந்த மாதிரி உங்களுடைய பாடலும் இந்த நிகழ்ச்சியில் விருப்ப பாடலாக வரணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ், என்ன பாட்டு, என்ன படம, யார், எங்கிருந்து, இந்த டீட்டெயிலோட 9444001023 நம்பர் ரிப்பீட் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க. 9444001023 இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். என்ன பாடல் உங்களுடைய விருப்ப பாடல் அப்படின்னு.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் உரியடி திரைப்படத்திற்காக சிச்சிரா மற்றும் பிரியங்கா குரல்ல கோவிந்த் வசந்தா இசையில். நேர்களே, உங்களுக்கு பிடித்தமான பாடல் இந்த நிகழ்ச்சியில், அதாவது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாயிட்டிருக்கு. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் 9444001023 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு எந்த படத்திலிருந்து என்ன பாடல் வேணும் அப்படிங்கிறத மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் அந்த படத்திலிருந்து அந்த பாடலை ப்ளே பண்ணுவேன். எஸ், இந்த பாடல் சென்னையிலிருந்து திவ்யா என்ற நேயரின் விருப்ப பாடலாக

0: வணக்கம், நான் உங்கள் பாடலாசிரியர் ராப்பாராஜா பேசுகிறேன். விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் நாளைக்கு 8:05 என்னுடைய பல்வேறு அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் கேளுங்க. நான் தொட நீ மறைவது என்ன ஒரு பாட்டு நான் சந்தோஷ் தயாநிதி இசையில் சோனி மியூசிக்கில் வந்துச்சு. அது ஏன் அந்த குவஸ்டின் போகும். அது பிரிவில் உழலக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி எழுதின பாட்டு அது. அது வந்து ரொம்ப நல்ல இலக்கியத்தரமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் எழுதின சில அரசியல் பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு காதலை விட அரசியலை தாங்கி வரக்கூடிய பாடல்கள், மார்க்சிய சித்தாந்தம், தமிழ் தேசியம், பொது உடைமை தத்துவம், இந்த மாதிரியான கருத்துக்களை உள்ளடக்கி வர்ற நான் எழுதின பாடல்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: இணைந்திருங்கள் வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நேரம் 10:33 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் இணைஞ்சிருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் பசும்பொன் திரைப்படத்திற்காக. கிருஷ்ணச்சந்திரன் மற்றும் சுஜாதா குரலில், வைரமுத்து வரிகளில், வித்யாசாகரின் அட்டகாசமான இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். குரோம்பேட்டையிலிருந்து ராஜேஸ்வரி என்ற நேயரின் விருப்ப பாடலாக ஒலிக்கிறது.

8:38 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேலையில் நினைஞ்சிருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நேயர்களின் விருப்ப பாடல்களை நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் ஆசை திரைப்படத்திற்காக ஹரிஹரன், அனுபமா மற்றும் குழுவினர் குரலில், வாலியின் வரிகளில், தேவாவின் அருமையான இசையில் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் தான் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், 9444-00-1023 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன அப்படிங்கிறத மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த பாடல் இந்த நிகழ்ச்சியில் ப்ளே ஆகும். எஸ், வித் உங்கள் நேமோட.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

இணைந்திருக்கிறோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் ஜி திரைப்படத்திற்காக மது பாலகிருஷ்ணன் மற்றும் மதுஸ்ரீ குரலில், பா விஜயின் வரிகளில், வித்யாசாகரின் இசையில், கும்பகோணத்திலிருந்து பிரதீப் கோவிந்தராஜன் என்ற நேயரின் விருப்ப பாடலாக கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருகிறது ஸ்நேகிதியே திரைப்படத்திற்காக சித்ரா மற்றும் குழுவினர் குரலில் வைரமுத்து வரிகளில் வித்யாசாகர் இசையிலைத்தோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் இணையலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ராஜா.
1: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
2: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
2: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
1: வீதி நாடகம்,
2: நாட்டிய நாடகம்,
1: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
2: மாயாஜாலம்,
1: புராண கதைகள்,
2: பொம்மலாட்டம்,
1: தோல்பாவை கூத்து
2: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
2: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
1: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
2: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
1: தொடர்புக்கு
2: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையெண் 301, 2வது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
1: தொலைபேசி எண் 044-2951-5449.
2: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு, புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: 30 தேதி,
2: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: 5 தேதி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:35 ஆகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியில் உங்களுக்காக நிறைய பாடல்கள் அணிவகுத்து வர காத்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை மட்டும் நாம் தெரிஞ்சுக்கிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே பயணத்தை தொடங்கலாம். வாழ்க்கையில் எல்லாருக்குமே பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும். ஆனால் அந்த பிரச்சனைக்காகவும் துன்பத்திற்காகவும் அப்படியே உடைஞ்சி போய் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த நகர்வு அடுத்தவங்களுக்கு கேளிக்கையாக இருந்துடும். அதனால் உங்களுக்கு கிடைத்த எல்லா விஷயத்தையும் அனுபவமாக மாற்றிக்கங்க. அது அவமானமாக இருந்தாலும் சரி, தோல்வியாக இருந்தாலும் சரி, ஏமாற்றமாக இருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடங்குங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெற்றதாக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருடைய வாழ்க்கை பயணமும் வெற்றி பயணமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இப்போ மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய பயணத்தை தொடங்கலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக வைரமுத்தோட வரிகளில், பரத்வாஜோட இசையில், சேரனுடைய இயக்கத்தில் SBB இணைந்து பாட வராரு. கேட்கலாம் வாங்க, காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக.

நேரம் 11:08:35. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பனிமலர் விழி வழி பாவை சொல்வாள் கேட்காத செய்திகள், தினசரி அவள் வர ஏங்கும் இந்த நாள் காட்டும் தேதிகள், என் மீதுதான் அன்பையே பொன்மாரியாய் தூவுவாள், என் நெஞ்சையே பூ என தன் கூந்தலில் சூடுவாள், நாள்தோறும் ஆராதனை செய்கின்ற தேவியே, என் மூச்சிலே வாழ்கிறாள் என் ஜீவன் மேவியே, நாளும் சிங்கார தேரை நான் கூட, எவனவன் வாசலை அடைப்பது இடையினில் திரையினை விரிப்பது, எவனவன் தடைகளை விதிப்பது இளைய நிலவினை தடுப்பது, என் இதய கோவிலில் கதவில்லை கதவில்லை, மனநிலை சரியில்லை என்று பாசங்கள் காட்டுவாள், மருத்துவன் ஒருத்தனும் ஆற்றிடாத காயங்கள் ஆற்றுவாள், பூம்பாவையின் சேவைகள் பொன் ஏட்டிலே ஏறுமே, பூலோகமே போற்றியே பூபாலமாய்ப்பாடுமே, ஒரு நாள் அவள் வராவிடில் என் பார்வை தூங்கிடாது, நான் வாழவே வான் நீங்கியே.

முன் தோன்றும் தேவம் அது. ஆடை மேலாடும் பூவை நான் காண வழிவிடு வழிவிடு என் தேவி வருகிறாள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக பாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க. இந்த பாடலை நமக்காக பாடியிருக்கிறது இளையராஜா மற்றும் எஸ்பிபி. வாலியோட வரிகளில் இளையராஜாவோட இசையில் கேட்கலாம் இந்த பாடலை.

0: வணக்கம், நான் உங்கள் பாடலாசிரியர் அப்பாராஜா பேசுகிறேன். விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் நாளைக்கு இரவு 8:05 என்னுடைய பல்வேறு அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் கேளுங்க. நான் தொட நீ மறைவது என்ன ஒரு பாட்டு நான் சந்தோஷ் தயாநிதி இசையில் சோனி மியூசிக்கில் வந்துச்சு. அது ஏன் அந்த குவஸ்டின் போகும். அது பிரிவில் உழலக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி எழுதின பாட்டு அது. அது வந்து ரொம்ப நல்ல இலக்கியத்தரமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் எழுதின சில அரசியல் பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு காதலை விட அரசியலை தாங்கி வரக்கூடிய பாடல்கள், மார்க்சிய சித்தாந்தம், தமிழ் தேசியம், பொதுவுடைமை தத்துவம், இந்த மாதிரியான கருத்துக்களை உள்ளடக்கி வர்ற நான் எழுதின பாடல்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: இணைந்திருங்கள் வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நேரம் 11:16. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக, ஆடியாம் ஒரு கோடியாம் மணி தீபங்கள், ஆடியும் துதி பாடியும் ஒளி ஏற்றுங்கள், திங்கள் சூடிடும் தேவன் கோயிலில் எங்கள் பாடலை பாடுங்கள், என்றும் வாழ்ந்திடும் தென்றல் போலவே எங்கள் காதலை வாழ்த்துங்கள், நாள்தோறும் ஆனந்தம் தேரோடும் நம் வாழ்விலே. அன்னையாம் ஒரு தந்தையாம் அது காதல்தான், ஆதலால் உயிர் காதலின் மணி பிள்ளை நாம், அப்பர் சுந்தரர் ஐயன் காதலில் ஆண்டாள் கொண்டதும் காதல்தான், காதல் வேறல்ல தெய்வம் வேறல்ல எங்கள் தெய்வமும் காதல்தான், காதல் வானிலே பாடும் தேன்நிலா. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, வாலியோட வரிகளில் இளையராஜாவோட இசையில் எஸ்பிபி மற்றும் பிரீத்தி உத்தம் சிங் இணைந்து பாட வராங்க, ராசையா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:23:50 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வைரமுத்தோட வரிகளில் பாலபாரதியோடைய இசையில் எஸ்பிபியோட குரலில் கேட்கலாம். அமராவதி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது.

நேரம் 11:29. நிகழ்ச்சியில் நம்மளுடைய நேயர்களும் இணைய ஆரம்பிச்சிருக்காங்க. மதுரையிலேருந்து சோ சண்முக சுந்தரம் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ் இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் கொங்கராயக்குறிச்சியிலிருந்து கதிர் மீரான் சாஹிப் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. சாந்தி ரமேஷ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க, வணக்கமும் சொல்லியிருக்கிறாங்க. முதல் பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லி ராசமோகன் ஹரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டத்தில்

இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாக்கி வரும் பாடல்களை கேட்டுக்கொண்டு மகிழ்ச்சி அடைந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி புரசேவகத்திலிருந்து சௌந்தரராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. காற்றின் வழியே வந்து காதுகளில் தேன் வார்த்து கவலைகள் மறக்கடிக்கும் கானம் இது. 102.3 எஃப்எம்மில் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வீரவழியிலிருந்து எஸ்ஆர் பாலாஜி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. இரவு இன்று மனமணக்கும், வரவு நன்று மனம் இருக்கும், மனசு மயங்கும் நிகழ்வு சிறக்கும், புதுசு உணர்ச்சி இதில் பிறக்கும், சுவை பாடல்கள் இனிக்க வகுக்கும், அவை மனதில் இன்பம் சுரக்கும், துவக்க கீதம் கேட்க நானாக இல்லை, துள்ளல் நாதம் மகிழ்ச்சியின் எல்லை. நன்றி ஃபேஸ்புக் வீரராகவன். மாதவரத்துலேருந்து தனக்கே உரிய பாணியில் அழகாக ஒரு கவிதையை எழுதி கொடுத்துருக்காரு, ரொம்ப நன்றி. பொன்னேரியிலேருந்து கலீல் அகமது, நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ரங்கராஜன் சார், ஒவ்வொரு பாடல்களுக்கிடையே நீங்கள் சொல்லும் கருத்துக்கள் அற்புதம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிறாரு. அன்பு சகோதரிக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, இவங்க ரெண்டு பேரும் நமக்காக தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து பாடல்கள் இனிமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. காதல் வானிலை பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருமணிசிலேருந்து அஸ்வினி நாகராஜ், அவங்களும் வந்து மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் வந்து இணைந்திருக்கிறது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இன்னும் தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்காக அடுத்தடுத்து பாடல்கள் வர காத்திருக்கிறது. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நான் நினைத்து வந்த தேன் கனவு, அது வாழ்வில் ரொம்ப தூரம், ஏன் எனக்கு இந்த வீண்மயக்கம் என்று நீரில் சொல்லும் நேரம். நான் நினைத்து வந்த தேன் கனவு, அது வாழ்வில் ரொம்ப தூரம், ஏன் எனக்கு இந்த வீண்மயக்கம் என்று நீரில் சொல்லும் நேரம். பொத்தி வச்ச நெஞ்சை விட்டுத்தான் நல்ல முத்து ஒன்று வெளியாச்சு, புத்தி கெட்ட சின்ன பிள்ளைக்கு ஒரு உண்மை என்று தெளிவாச்சு. வானில் 100 வர்ணங்களே, நிறம் மாறும் எண்ணங்களே சிவந்து வரும். நான் நினைப்பதொன்று நேர் நடப்பதென்று வாழ்வில் கண்ட பாடம், பல திறத்தினாலே இருக்குதென்று காலம் சொன்ன பாடம். நாம் நினைப்பதொன்று நேர் நடப்பதென்று வாழ்வில் கண்ட பாடம், பல நிறத்திலே கல் இருக்குதென்று காலம் சொன்ன பாடம். புண்ணியங்கள் செய்திருக்கணும் நம் கண்மணியை மணந்திடவே, மின்னல் ஒன்று மண்ணில் வந்ததே பல மன்னவரும் மயங்கிடவே, பூவே தினம் பூச்சூடியே 100 நீ வாழ்கவே, புதிய நிலாவே ஒரு இனிய கண்ணாவே, மாலைகள் நெஞ்சை தொட்டு தாளாட்ட, மாணிக்க வைரம் உன்னை சீராட்ட, 1000 மாயங்களும் நான் பார்த்தேன் என் கண்ணில் தவழ்ந்து வரும் புதிய நிலாவே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக பேண்ட் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:38 43 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாக கொடுக்க ஒவ்வொரு பாடலும் உங்களுடைய மனசுக்கு ரொம்ப நெருக்கத்தையும் ஏதோ சில நினைவுகளையும் மறுபடியும் ஞாபகப்படுத்தியிருக்கும் அப்படின்ற நினைவுகளோட நிகழ்ச்சிகளை நம்ம பயணம் செய்யலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக, வானம் தாளாட்ட மேகம் நீராட்ட வளரும் வெள்ளி நிலவே, வாழ்வில் நீ காணும் சுகங்கள் நூறாக வெண்டிடும் தங்க சிலையே, தாயின் மடி சேரும் கன்று போல நாளும் வளர்ப்பேன் என் மார்பிலே, சேய் உன் முகம் பார்க்க துன்பம் தீரும் காலம் கனியாகும் தேவியே, சிறு கிளி போல் பேசும் பேச்சில் என்னை மறந்தேன் தானம்மா, இந்த வாழ்க்கையில் அர்த்தம் சொன்ன பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே, கனவில் நினைவாக நினைவில் கனவாக கலந்தாள் காதல் தேவி, உறவின் பலனாக கடலில் அமுதாக பிறந்தாய் நீயும் கனியே, காண கிடைக்காத பிள்ளை வரகமே கண்ணில் ஜொலிக்கின்ற வைரமே, கோடி கொடுத்தாலும்

உன்னை போல் செல்வம் கிடைக்காது வாழ்விலே. புள்ளி மானே, தூங்கும் மயிலே, என்னை மறந்தேன் நானம்மா. வாழ்ந்து நான் வாழ்ந்தது கொஞ்சம், அந்த வாசத்தில் வந்துவிட்டு உயிரில் கலந்தாய் என் உயிரே. உன் பூவிழி குறுநகை அதில் ஆயிரம் கவிதை. என் வாழ்க்கையின் அர்த்தம் சொன்ன பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த என் மகளே, மகளே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக சின்ன கண்ணம்மா திரைப்படத்திலேருந்து வர காத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து திருமூர்த்தி படத்திலேருந்தும் பாடல் வர காத்திருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

11:45:30 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். வெண்பருத்தி நூலெடுத்து வாய்விடிச்சு பூவெடுத்து நான் அணிந்திட தொடுத்து வச்ச நளினமான மாலை இது. சென்னிமலை தேனெடுத்து செங்கரும்பின் சார் எடுத்து நீ பருகிட கலந்து வச்ச நெருக்கமான வேலை இது. ராசாத்தி உடம்பிருக்கும் ரவிக்க துணி நானாக அண்ணா.

பருத்தி நூலெடுத்து வாய் விடிச்சு பூவெடுத்து நான் அணிந்திட தொடுத்து வச்ச நளினமான மாலை இது. சென்னி மலை தேனெடுத்து செங்கரும்பின் சார் எடுத்து நீ பருகிட கலந்து வச்ச நெருக்கமான வேலை இது. ராசாத்தி உடம்பிருக்கும் ரவிக்க துணி நானாக அன்னாண்டம் சூடிக்கொள்ள ஆசை வச்சா ஆகாதா? ஆத்தாடி மறைஞ்சிருக்கும் அழகையெல்லாம் நீ பார்த்தா எம்மான ரெக்க கட்டி எட்டு திக்கும் போகாதா? அடி சீனி சக்கரையே, எட்டி நீயும் நிற்கிறியே, நான் ஏங்கி ஏங்கி பார்க்குறப்போ ராங்கு பண்ணுறியே. கள்ளழகர் வைகையில் கால் பதிக்கும் வேலையில் பால் நிலவில் படுத்துக்கிட்டு பருவராகம் பாடணுமே. சொக்கனுக்கு பக்கத்தில் சோடி என்று வந்தவளே நூல் புடவையில் ஒளிஞ்சிக்கிட்டு நினச்சித்தாலும் போடணுமே. ஆனாலும் உனக்கு ரொம்ப அவசரம்தான் மாமா, ஒன்றாக கூடும் பொழுது ஊர் முழுக்க பார்க்காதா? பார்த்தாலும் தவறு இல்லை பனி உறங்கும் ரோசாவே, முன்னால் சேர்த்து வச்சு மூக்கில் தான் வேர்க்காதே. என்னை வாட்டையை நெறியே, கையை கோத்து பின்னறியே, உன் பாட்டு பாடி பலவிதமாக சேட்டை பண்ணறியே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ்பிபி மற்றும் ஜானகி இணைந்து பாட வராங்க. வாலியோட வரிகளில், தேவாவோட இசையில், திருமூர்த்தி படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

நேரம் 11:53 ஆயிடுச்சு. நிகழ்ச்சிகளும் இப்போ தான் நுழைஞ்ச மாதிரி இருந்தது. எவ்வளவு வேகமாக காலம் ஓடிட்டுருக்குது பார்த்தீங்களா? எஸ் காலமும் மழையும் யாருக்காகவும் காத்திருக்காது, அது அதனுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கும். நாம் நம்மளுடைய வேலையை இப்போ செய்யலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருமணத்திலிருந்து அஸ்வினி நாகராஜ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்களா? முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து இணைந்திருக்காரு. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி புத்தம் புது மலரே பாடலை கேட்டு ரசித்து மகிழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவதாஸ் பூங்குடுத்து கொடுத்துருக்காரு. கௌசல்யா மேடம் குட் ஈவினிங், உங்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லிட்டு. சிவகுமார் ஷெஃபீல்டு இங்கிலாண்டிலிருந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டுருக்காரு, ரொம்ப நன்றி சார். கடலூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டிலேருந்து திருஞானம் தினா ரமேஷ் சாந்தி ஞானசாரதி பவித்ரா இவங்க இணைந்திருக்கிறாங்க. பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் ஒழித்த எந்த வாழ்க்கையின் அர்த்தம் சொன்ன பாடல்கள் வரை அனைத்து பாடல்களுமே மனதை தொட்ட பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் அருமை, ஒரு மணி நேரம் போனதே தெரியவில்லை, வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு திருமழிசிலேருந்து அஸ்வினி நாகராஜ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. நாம் நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய நிறைவு பாடல் இதுதான். நான் விரும்பும் மாப்பிள்ளைக்கு நாள் கணக்காக காத்திருக்கேன், நான் விரும்பும் மாப்பிள்ளைக்கு நாள் கணக்காக காத்திருக்கேன், வந்தாயே நீயும் வாசலை தேடி, கண்டேனே நானும் எனக்கொரு ஜோடி, நீ தொடத்தானே நான் பிறந்தேன், நாளொரு வண்ணம் நான் வளர்ந்தேன். வானவில்லை விலை கொடுத்து வாங்கிடத்தான் காசு இருக்கு, வானவில்லை விலை கொடுத்து வாங்கிடத்தான் காசு இருக்கு, என் கூட உன் போல் ஓவிய பாவை இல்லாமல் போனால் நான் ஒரு ஏழை, என்னாலும் நான் உந்தன் சுத்து இஷ்டம் போல அள்ளிக்கிட்டு, மேலும் மேலும் என்னை தொட்டு மேலம் போல என்னை தட்டு, நான் அதுக்காக காத்திருந்தேன், நீ வரும் பாதையை பார்த்திருந்தேன். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக எந்த படத்திலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து ஒழிக்க இருக்கிறது பாடலை. நமக்காக பாடினவங்க மனோ மற்றும் ஜானகி, வாலியோட வரிகள் இளையராஜாவோட இசையில், சந்தன பாரதியோட இயக்கத்தில். இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: இந்த பாட்டு
1: அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரன் இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போடுறேன். நான் போய் நிறுத்திட்டு வந்தேன்.
0: வேண்டாம் அந்த பாட்டையே கேட்கலாம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

துண்டும்க்கு தாழம் போட்டுக்கிட்டு சம்பா நெல்லு குத்து, சந்தம் தக்கும்முக்கு டும்பும் போட்டு கொட்டி சந்தம் விட்டு கட்டு, குஞ்சம் வச்சு பட்டு சேலை கட்டு, மஞ்சள் வச்சு நல்ல மாலை கட்டு, டும்பும் தக்கும்முக்கு தாழம் போட்டுக்கிட்டு சந்தம் விட்டு கட்டி பாட்டு கட்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராணக் கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குநர், தகவல் தொடர்பு பணியகம்,

0: அரையன் 301 இரண்டாவது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
1: தொலைபேசி எண் 0442915154449.
0: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள். தமிழ்நாடு புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: இம்மாதம் 30ஆம் தேதி,
0: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி.
2: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 4:01. ஆறுநொடி 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக எம்எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது.

நேரம் 4:04. திரை இசையில் பக்தி பாடல்களில் அடுத்து நாம் கேட்கவிருப்பது வீணை கொடியுடைய வேந்தனே என தொடங்கும் பாடல். சம்பூர்ண ராமாயணம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. திருச்சி லோகநாதன், சிசி ஜெயராமன் குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது. பாடலுக்கு இசை கே.வி. மகாதேவன்.

காலங்களை குறித்து பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம். தயவு செய்து பதிலும் இசை ரூபமாகவே வர விரும்புகிறோம். காலையில் பாடும் ராகம் என்னவோ? உச்சி வேளை ராகம் மாலையில் பாடும் ராகம் குணங்களை குறிக்கும் ராகங்களை கேட்க விரும்புகிறோம். இரக்கம் பற்றிய ராகம் என்னவோ? பாதானி பமகம பாதானி ததா பமகரி கமகரி பமகனி லாமரி. மகிழ்ச்சிக்குரிய ராகம் யுத்தராகும் தப்பா.

0: பாக்களை ஏற்ற பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம் அப்பா. வெண்பா பாடுவது எந்த ராகத்தில் இருக்க வேண்டும்?
1: அகவர் பாட
0: தாழிசைக்கு
1: மாநிலி மாத பாமகரி நிறி கல்யாணி.
2: சுவாமி, கைலிநாதனை தங்கள் கானத்தால் கவர்ந்த ராகம்

காம்போடி கமகமதி ஜரி கட்டாரு.

0: நேரம் 4:10. தொடர்வது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில்
2: பண்ருட்டி பி.ஜி. சரவணன் அவர்கள் வாசித்துள்ள நாகசுரை இசை இடம்பெறுகிறது. பாண்டிச்சேரி கே. பாலமுரளி கிருஷ்ணன் அவர்கள் தவில். நிகழ்ச்சி அம்போருக என்ற ஜி. என். பாலசுப்ரமணியம் இயற்றிய வர்ணத்துடன் தொடங்குகிறது. ரஞ்சனி ராகம் ஆதித்தாளம்.

பன்ருட்டி பிஜி சரவணன் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்ரீ இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. பாண்டிச்சேரி கே பாலமுரளி கிருஷ்ணன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் இனி மகாலட்சுமி என்ற பாபநாசம் சிவன் கீர்த்தனை இடம்பெறுகிறது. ராகம் சங்கராபரணம், மிஸ்ர சாப்பு தாளம்.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில்
1: இதுவரை பன்ருட்டி பி ஜி சரவணன் அவர்கள் வாசித்துள்ள நாகசுர இசை கேட்டீர்கள். பாண்டிச்சேரி கே பாலமுரளி கிருஷ்ணன் அவர்கள் தவில்.

வணக்கம் நேர்களே, நேரம் 5:30. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் முதலாவதாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் ஸ்ரீ வெங்கடேச சுப்ரபாதம் ஒலிக்க கேட்கலாம்.

ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் சரணம் ப்ரபத்யே. பார்த்தாய தத்ஸதுஸ சாரதினா த்வயைவ யௌதர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி. பூயோபி மஹ்யமிஹதௌ க

சரணௌ சரணம் பிரபத்யே. பிராய பிரபன்ன ஜனதா பிரதமாவகாஹ்யௌ மாது ஸ்தனாவிவ சிசோர மிருதாய மானௌ ப்ராப்தௌ பரஸ்பர துலாம துலாந்தரௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்திர முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்திர முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ.

நேரம் 5:21:48. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தென்னிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம்எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கலாம்.

ககன சதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம்.